5:45 தெய்வீகராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து அண்ணாமலை என தோங்கும் பாடலை கேட்கலாம். பி உன்னிகிருஷ்ணன் அவர்கள் குரலில்.

5:50 நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எழில் ஓங்கும் திருக்காஞ்சி எனும் பாடல் பி. சுஷிலா அவர்கள் குரலில் கேட்கலாம்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 MHz பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 30 நாள், பராபவ ஆண்டு ஆனி மாதம் முதல் நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 15 தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:57. இனி மங்கள இசை.

0: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக முன்னெப்போதும் இல்லாத வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டில் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானமயில் பறவையை பாதுகாப்பதற்கான

0: திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். G7 உச்சிமாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசின் ஃபிட் இண்டியா அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எந்திரக்கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நேரிட்ட விமான விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். மனமே எல்லாம் நீ எதுவாக எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய். புத்தரின் இந்த பொன்மொழியோடு இன்றைய நமது நிகழ்ச்சியை இனிதே துவங்கலாம். முதலில் குறளும் விளக்கமும். ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. விளக்கம்: மற்றவரையும் அறநறியில் ஒழுகச் செய்து தானும் அறம் தவறாத இல்வாழ்க்கை தவம் செய்பவரை விட மிக்க வல்லமை உடைய வாழ்க்கையாகும். மற்றவரையும் அறநறியில் ஒழுகச் செய்து தானும் அறம் தவறாத இல்வாழ்க்கை தவம் செய்தாரை விட மிக்க வல்லமை உடைய வாழ்க்கையாகும். இல்வாழ்க்கையின் 48வது குறளில் குறளும் விளக்கமுமாக டாக்டர் மு வரதராஜனாரின் அவர்களின் தெளிவுரையுடன் கேட்டோம். நேரம் 6:04. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். தொடரும் பாடல் பெங்களூர் ஏ.ஆர். ரமணியம்மாள் பாடியது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. இனி தொடர்வது
1: சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம். வழங்குபவர் பி. ஜான் கென்னடி அவர்கள்.
2: காலம் பொன் போன்றது, காலத்தை பயிர் செய் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். காலத்தின் அருமை மிகவும் பெரியது. காலம் உயிரை காப்பாற்றும். எனவே காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். காலத்தை பயன்படுத்தாதவர்கள் வாழ்க்கையில் பல நல்ல வாய்ப்புகளை தவறவிடுகின்றனர். மாணவர்கள் காலத்தை பயன்படுத்த வேண்டும். அதேபோல் சமுதாய வாழ்வில் ஈடுபட்டவர்களும் காலத்தை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது ஒரு புதிய சமுதாயம் உருவாகும். படிக்கும் மாணவ மாணவிகள் தங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதிகாலையில் எழ வேண்டும். வீட்டு பாடங்களை முறையாக படிக்க வேண்டும். கணிதம் போன்ற பாடங்களை செய்து பார்த்து பழக வேண்டும். காலத்தை சரியாக பயன்படுத்துபவன் பின்னாளில் ஞானியாகவும் மேதையாகவும் உயர்ந்த பதவியில் திகழ்கின்றான். காலத்திற்கு ஏழை, பணக்காரன், இளைஞன், முதியவர் என்ற வேறுபாடு கிடையாது. ஆண் பெண் என்ற பாகுபாடும் கிடையாது. எனவே காலத்தை பயன்படுத்துவதில்தான் ஒருவரின் உயர்வும் தாழ்வும் இருக்கின்றது. வாய்ப்புகளை தள்ளி போடாதே. நாளை பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம் என்று நேரத்தை கடத்தக்கூடாது. ஒவ்வொரு காலத்திலும் உரிய முயற்சி செய்து நேரத்தை பயன்படுத்த வேண்டும். ஒரு நிறுவனத்தின் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாகும் போது அதற்கான கடைசி தேதியும் அறிவிக்கப்படுகிறது. அந்த கடைசி தேதி முடிந்த பிறகு ஒருவர் விண்ணப்பிக்க முடியாது. கணினி அதை ஏற்றுக்கொள்ளாது. இப்படியாக பலர் பிறகு பார்க்கலாம், இன்னும் பார்க்கலாம், இன்னும் நேரம் இருக்கிறது என்று தள்ளி போட்டுவிட்டு கடைசி நேரத்தில் விண்ணப்பிக்க முயற்சி செய்கிறார்கள். அப்பொழுது எதிர்பாராத விதமாக மின்தடை ஏற்பட்டால் அல்லது இணையதள பிரச்சனை ஏற்பட்டால் அவர்கள் விண்ணப்பிக்க முடியாமல் வாய்ப்பை இழந்து விடுகிறார்கள். ஒரு சமயம் மாவீரன் நெப்போலியன் தனது தளபதிகளை விருந்திற்கு வீட்டிற்கு அழைத்திருந்தான். அந்த குறிப்பிட்ட நேரம் வந்துவிட்டது. ஆனால் அவருடைய தளபதிகள் யாரும் வரவில்லை விருந்திற்கு. அவன் கூறிய நேரத்தில் தனியாகவே அமர்ந்து உணவருந்த தொடங்கிவிட்டான். அவன் உணவு முடிக்கும் நேரத்தில் தளபதிகள் ஒவ்வொருவர் பின் ஒருவராக வந்து சேர்ந்தனர். உடனே நெப்போலியன் உணவு மேசையை விட்டு எழுந்து, என் அருமை தளபதிகளே, சாப்பிடும் நேரம் முடிந்துவிட்டது. இப்போது வேலை செய்யும் நேரம் தொடங்கிவிட்டது. வாருங்கள், ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காமல் நம் பணியில் ஈடுபடுவோம் என்று கூறினான். இதை கேட்ட தளபதிகள் எதுவும் பேச முடியாமல் காலியான வயிற்றுடன் நெப்போலியனை பின்தொடர்ந்தனர். காலம் கடந்து வந்ததால் ஏற்பட்ட பலனே இது.

0: என்பதை அவர்கள் உணர்ந்தனர். மீண்டும் அவ்வாறு நடக்காமலும் அவர்கள் பார்த்து கொண்டனர். தாமதப்படுத்தும் பழக்கத்தை நாம் தவிர்க்க வேண்டும். இன்று எல்லா திசைகளிலும் கடிகாரங்கள் இருக்கின்றன, ஆனால் நேரம்தான் கிடைப்பதில்லை என்று பலர் கூறுகின்றனர். நாம் செய்யும் இந்த பணியை கவனத்துடனும் நேர்மையுடனும் செய்து முடிக்க வேண்டும். யாருக்கும் தொந்தரவு தராமல் ஒப்படைக்கப்பட்ட பணிகளை நிறைவேற்ற வேண்டும். ஒரு செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட வேண்டும் என்றால் அதற்கான நேரம் துல்லியமாக அறிவிக்கப்படுகிறது. உதாரணமாக, ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து காலை 10:10 மணிக்கு ஏவப்படும் என்று அறிவித்தால் அதே நேரத்தில் அது ஏவப்படுகிறது. எனவே ஒவ்வொருவரும் காலத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்த வேண்டும். காலம் பொன் போன்றது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ள வகையில் பயன்படுத்துவோம். காலம் கடத்தும் பழக்கத்தை கைவிடுவோம். நேரத்தை மதிப்போம். வாழ்வில் வெற்றிகளை நாம் குவிப்போம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் பி. ஜான் கென்னடி அவர்கள்.

நேரம் 6:18 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் இணைந்திருக்கிறோம். காலை தின்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியது.

நேரம் 6:31. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்றைக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகளை தெரிந்து கொள்ளலாம். காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர், 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் சாந்தி அவர்கள், 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். காலை 8:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்,

வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டுகால நிறைவு ஆட்சியை பற்றி பூந்தமல்லி நாகராஜன் அவர்கள் வழங்குமுறை கேட்கலாம். தொடர்ந்து சிறுவாணி சாரல். 12:00 இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பம். 11:02 இன்றைய நேயர். 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ். 12:00 வசந்த இல்லம் ஆரோக்கியமே ஆனந்தம். ஓய்வு பெற்ற செவிலியர் யோகா பயிற்சியாளர் சரோஜா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பகல் 1:00 மணி 1 மலர் 1. பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. இளம் பருவ பெண்களுக்கான ராஜீவ்காந்தி திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2:30 ஊர்புறத்திலே மூட்டுகளில் ஏற்படும் பிரச்சினைகள், மூட்டு தேய்மானம் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் முத்து சரவணகுமார் அவர்கள். மதியம் 3:00 டீ டைம் நேர் விருப்ப பாடல்கள். மாலை 4:02 மாலை 3:30 என்சிஇஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 4:00 கெட் செட் கோ கேம் ஷோ. மாலை 5:02 சித்திர செவ்வானம். சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு யோகா பயிற்றுநர் ஆர் திருவேங்கடம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மாலை 6:00 பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை. தொடர்ந்து 6:40 திரை இசை பாடல்கள். இரவு 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை. தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர அரசன் தேக்கு என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனிவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இரவு 8:05 இதம் ரிதம். 9:15 காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பாக மயிலிறகு. இரவு 10:00 மெலடி மெட்டுக்கள். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழுங்கள்.

0: 103 என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:35. இனி தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
3: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்து வரும் நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 27°C முதல் 30°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 24°C ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60% முதல் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-12 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40 முதல் 50 km வேகமான சுழற்காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணைக்குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். தொடர் மழை காணப்பட்டால் உரமிடுதல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒத்திவைக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் குறுகிய கால நெல் நாற்றாங்காலில் மாலையில் 5 cm அளவில் நீரினை கட்டி காலையில் வடிப்பதால் மழை துளியின் வேகத்தால் விதை முளைப்பில் ஏற்படும் பாதிப்பினை தவிர்க்கலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட

0: கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதை தடுக்கவும். மழைக்கு பின் சாய்ந்த பயிர்களை மண்ணணைத்து நிமிர்த்தி நிலைநிறுத்தவும். கோடை காலங்களில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம்.
1: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
0: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தில் 2 நாள் வேளாண் பொருட்களுக்கான ஏற்றுமதி ஆவணங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்து பயிற்சி வழங்கப்படுகிறது. இப்பயிற்சியில் உழவர்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், மகளிர், இறுதி ஆண்டு பட்டதாரி மாணவ மாணவியர்கள், இதர பட்டதாரிகள், இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் பங்கு பெறலாம். இப்பயிற்சி வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தில் June 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் பதிவிற்கு மின்னஞ்சல் business@tnau.ac.in, தொலைபேசி எண் 0422-6611-310, கைபேசி எண்கள் 8220-66122 மற்றும் 9994989417.
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026-27 ஆண்டிற்கான வகுப்புகள் அக்டோபர் 2 துவங்கப்பட உள்ளது. இந்த பட்டய படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ்வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கான கல்வி கட்டணம் 25,000 ரூபாய் மற்றும் விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் ஆகும். இந்த பட்டய படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதைக்கடை வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்களாகலாம். சுய வேலைவாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு இயக்குநர் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-003.
0: கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் PM கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து தவணைத் தொகைகளை பெறவும், உரம் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களை பெறவும், தங்கள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. May 9 முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் நில விவரங்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. விவசாயிகள் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் நில எண் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும். வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்கள் பொது சேவை மையங்களில் பதிவு செய்யப்படுகின்றன. விவசாய அடையாள எண் வைத்திருப்பவர்களுக்கு இனிமேல் 6,000 ரூபாய் PM கிசான் உதவித்தொகை, மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள், மானிய விலையில் உரங்கள் மற்றும் விதைகள், பயிர் காப்பீடு மற்றும் இயற்கை பேரிடர் நிவாரணத் தொகைகள் போன்ற சலுகைகள் கிடைக்கும். எனவே விவசாயிகள் இந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக் கொள்கிறார்.
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: நீ கேட்காத, நானே கேட்கறேன், எனக்கு கேட்கதான் தெரியும்.
2: கேளு.
4: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னென்ன
5: தெரியுமா? பெருசா போய்கிட்டு இருக்கு.
4: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
5: எப்பமா?
4: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
6: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில்

0: கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
0: அல்லது
1: 8222649
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 MHz.
3: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் ஓய்வு பெற்ற செவிலியர் யோகா பயிற்சியாளர் சரோஜா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

நேர்களை, இன்று மாலை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் மாலை 5 மணிக்கு சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு யோகா பயிற்றுநர் ஆர் திருவேங்கடம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 7:25 நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடி மர அரசன் தேக்கு என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்து கொண்டுள்ள அவர், விவசாயிகளுக்கான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அவர்களது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வேளாண் துறையின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து மத்திய அமைச்சரின் கட்டுரையில் விரிவாக

0: விளக்கப்பட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூய்மை இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் சுகாதாரம், ஆழ்கடல் இயக்கம், ககன்யான் போன்ற திட்டங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வருவதை சுட்டிக்காட்டினார். உலக அரங்கில் விண்வெளி, அணுமின்சக்தி போன்ற நவீன தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அவர் கூறினார். அரசின் முன்முயற்சிகள் மூலம் உள்நாட்டு தொழில்நுட்ப திறன் மேம்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்பத் துறையில் இந்தியா மீது உலக நாடுகள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் மின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை தமுக்கம் மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையில் அரசிற்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறும் என்று கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்பான திட்டங்களில் முறைகேடுகள் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாக அவர் குறை கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், அரசு பொருட்காட்சியில் மாநில அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் அரசின் திட்டங்கள் குறித்து மக்கள் அறிந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மரக்காணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட பின் பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்தார். இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று திரு வன்னியரசு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மீன்பிடி தடை காலம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் நாகை துறைமுகத்தில் இருந்து 1000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க புறப்பட்டுச் சென்றனர். இந்திய கடற்பகுதியில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க ஏதுவாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாகை மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு ஆண்டும் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு விதிக்கப்பட்ட 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்ததை அடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 1000-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் இன்று காலை உற்சாகமாக கடலுக்கு புறப்பட்டு சென்றனர். நாகை துறைமுகம் முழுவதும் மீனவ குடும்பத்தினர் ஏராளமானோர் கூடி கடலுக்கு செல்லும் மீனவர்களை கையசைத்து வழி அனுப்பி வைத்தனர். கடலுக்கு செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படையின் அச்சுறுத்தல் இல்லாமல் இந்திய கடல் எல்லையில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்கள் 5 முதல் 10 நாட்கள் கடலில் தங்கி மீன்பிடித்துவிட்டு கரை திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: அறுபத்தோரு நாட்கள் தடை காலத்திற்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் உற்சாகத்துடன் கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: இன்று அதிகாலை தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகளில் 100-க்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தருவைக்குளம், பேம்பார் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்தும் மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றனர். இன்று 2:10 இந்த மீனவர்கள் கரை திரும்புவார்கள். 60 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க செல்வதால் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியோடு இந்த மீனவர்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் நாள்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் முட்டை விலை கடந்த 2 வாரங்களாக அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1000 மேற்பட்ட கோழிப்பனைகளில் 8 முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் லாரிகள் மூலம் நாமக்கல்லிலிருந்து

0: முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. நாளொன்றுக்கு சுமார் 1 கோடி முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. தற்போது அது 25 லட்சமாக சரிந்துள்ளது. கடந்த 2 வாரங்களாகவே முட்டை நுகர்வு அதிகரித்து காணப்பட்டது. அதுமட்டுமின்றி டீசல் விலை உயர்வால் லாரி வாடகை உயர்வு, சுங்க கட்டணம், உதிரி பாகங்கள் உயர்வு காரணமாக முட்டை விலை தொடர்ந்து ஏற்றமாக காணப்படுகிறது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 7 ரூபாய் அளவிற்கு வரலாற்று சாதனையை எட்டும் என்றும் கோழிப்பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு இப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வளாடிமிர் ஜெலென்ஸ்கி தெரிவித்துள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுதக்குழு கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆங்கில கால்வாயில் ரஷ்யாவின் கடற்பகுதிக்கு சொந்தமான தடை செய்யப்பட்ட ஸ்மிர்டோஸ் என்ற எண்ணெய் கப்பலை நேற்று பிரிட்டிஷ் ஆயுதப்படை தடுத்து நிறுத்தியது. எந்திர கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுநுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் தொலைத்தொடர்புத்துறை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே எட்டுக்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் விமான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசின் ஃபிட் இண்டியா அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதனையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 ஓவரில் 106 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேரம் 6:55.

அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இனி கேட்கலாம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வித் மீ ஆர்ஜி நிஷா.

0: வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் அடுத்தடுத்து மூணு பாட்டு கேட்டீங்க. இளையராஜாவின் இசையமைப்பில் ரிஷி மூலம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது, மீண்டும் கோகிலா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, தனி காட்டு ராஜா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான கேள்வியும் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, நிறைய ஏஐ மொழி மாதிரிகள் உருவாக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய இந்திய அரசால. அதுல மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஏஐ மொழி மாதிரியினுடைய பெயர் என்ன அப்படிங்கறதுதான் இன்றைக்கான ஜிகே கேள்வியா இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இந்திய அரசால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஏஐ மொழி மாதிரி என்ன அப்படிங்கறதுதான் இன்றைக்கான கேள்வியா இருக்கு. பதில் தெரிஞ்சது அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதில்களை மெசேஜா டைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதே போல ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற எஃபி பக்கத்துல போஸ்டர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்லயும் உங்களுடைய பதில்களை கொடுக்கலாம். சோ இன்னும் சில நொடிகளின் நேரம் 7:14:50 ஆயிட்டு இருக்கு. தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலா நேர்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேனியா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆர்மேனியா பொது தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு நிகோல் பாஷின்யான் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. 3 நாள் நடைபெறும் இம்மாநாட்டில் பிரான்ஸ், அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மேலும் இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா, பிரேசில், எகிப்து, கென்யா, தென்கொரியா, கத்தார், சவுதி அரேபியா, சிரியா, யுக்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறும் அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். உலக அளவில் நிகழும் புவிசார் அரசியல் சூழலில் இந்தியாவின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நவீன

0: தொழில்நுட்பம், பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு மற்றும் வளரும் நாடுகளின் நலன்கள் குறித்து இந்தியா தனது கருத்துக்களை எடுத்துரைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் பேச்சு நடத்தினார். இதையடுத்து பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ஸ்லோவேனியா செல்கிறார். அங்கு அவருக்கு பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது இந்த பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் பெல்லேகிரி மற்றும் பிரதமர் திரு ராபர்ட் ஃபீகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். பின்னர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். இந்திய பிரதமர் ஸ்லோவேனியா நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு, புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற கருத்தரங்கின் நிறைவு விழாவில் பேசிய அவர், யுபிஐ, டிஜி யாத்திரை, ஆகாஷ் ஏவுகணை போன்ற உலகத்தரத்திலான தயாரிப்புகள் உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்நுட்பங்களில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கார்கில் போரின்போது GPS தரவுகளை இந்தியாவுக்கு அளிக்க அமெரிக்கா மறுத்ததை சுட்டிக்காட்டிய அவர், நாவிக் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் பாதுகாப்பு படையினருக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் செலவுகளை பெருமளவில் குறைப்பதுடன் அந்நிய செலாவணியை சேமிக்கவும் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் உற்பத்தி துறையில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வேண்டுகோளின் பேரில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் பேசிய அவர், காற்று மாசுபாட்டிற்கு எதிராக காடு வளர்ப்பு திட்டத்தை பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். தூய்மையான பசுமையான இந்தியாவை கட்டமைப்பதற்காக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் பிரச்சாரத்தின் கீழ் மக்களிடையே மரக்கன்று நடும் இயக்கம் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களும் மரக்கன்று நடும் இயக்கத்தில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று திரு சர்பானந்த சோனோவால் கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்தா நகரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து வர்த்தக ரீதியிலான விமான போக்குவரத்து இன்று தொடங்குகிறது. லக்னோவிற்கு இன்று காலை புறப்படும் முதல் விமானத்தில் 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணிக்கின்றனர். யமுனா விரைவு சாலை தொழில்துறை மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைந்து வடிவமைக்கப்பட்ட இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த விமான நிலையத்தை அமைப்பதற்காக 300 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த விமான நிலையம் 1.2 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அர்மேனியா பொதுத் தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு நிகோல் பாஷின்யான் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஜூன் 7 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஆளும் கட்சி 49.7% வாக்குகளை பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த பொதுத் தேர்தலில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதன் காரணமாக தேர்தல் முடிவுகளை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். வந்தர்பூரில் உள்ள ரஞ்சனி கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் சித்தானந்த் கோயிலில் வழிபட்ட பின்னர் சொந்த கிராமத்திற்கு திரும்பும்போது கட்டுப்பாட்டை

இழந்த வாகனம் சாலை அருகில் இருந்த கிணற்றில் விழுந்து இந்த விபத்து நேரிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் காயமடைந்த 5 பேர் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்றுள்ள காவல்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளூர் மக்களுடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு

0: உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் பல்நாடு மாவட்டத்தில் கிருஷ்ணா நதியில் படகு நீரில் மூழ்கி ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். 6 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிருஷ்ணா நதியில் இருந்த மணல் திட்டு மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இம்மாதம் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தாகும் என்று சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள தடை விரைவில் முடிவுக்கு வரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் ஹார்மோஸ் நீரிணை பகுதியின் வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்காக மீண்டும் திறந்துவிடப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே லெபனான் உட்பட அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகள் மற்றும் மேற்கு வங்கத்தில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரப்பிரதேசம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார், சத்தீஸ்கர் மாநிலங்களில் சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. ராஜஸ்தான், கிழக்கு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபர் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 ஓவரில் 106 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேனியா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாட்டின் வடகிழக்கு பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

அதிகபட்சமா 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. சேலம் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சமா 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக் ஷோக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய அரசால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஏஐ மொழி மாதிரியின் பெயர் என்ன அப்படிங்கறதுதான். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. 7:27 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்ததா சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34°C வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 25°C வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 36°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 26°C. ஈரோடு மாவட்டத்தில் அதிக

0: கேட்ட பாடல் பருவராகம் திரைப்படத்திற்காக ஹம்சலேகா இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. நேரம் 7:32.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். யோகமும் மனித மாண்பும் உரை கேட்கலாம். வழங்குபவர் சாந்தி அவர்கள்.
2: உடலினை உறுதி செய்ய எளிய முறை ஆசன பயிற்சிகள். இந்திய கலைகளில் யோகக்கலை பழம்பெரும் கலையாக போற்றப்படுகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய இக்கலைக்கு எழுத்து வடிவம் கொடுத்து யோக சூத்திரம் அமைத்து நிலை பெறச் செய்தவர் 5000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பதஞ்சலி முனிவர். இவர் யோகத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர். யோகக்கலை பதஞ்சலி யோகம் என்றும் அழைக்கப்படுகிறது. யோகம் என்ற வடமொழி சொல்லுக்கு இணைதல், ஒன்று சேர்தல் என்று பொருள்படும். உடலோடு உயிர் இணைந்து நிற்க வேண்டும், உயிரோடு மனம் ஒன்றுபட வேண்டும், மனம் இறைநிலையோடு இணைதல் வேண்டும் என்பது அறிஞர்களின் விளக்கம். இறை நியதி உணர்ந்து அவற்றிலிருந்து முரண்படாது அவற்றை மதித்து அவற்றிற்கு இசைவாக வாழ்வது யோகம் என்பது சிறப்பு விளக்கமாகும். யோகத்தில் வெற்றி பெறுவதற்கு ஆசன பயிற்சிகள் உதவுகின்றன. பதஞ்சலி முனிவர் வகுத்த அஷ்டாங்க யோகத்தில் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி என்ற 8 படிநிலைகள் 3வது அங்கம் ஆசனம். உடலை சரி செய்யும் யோகா இது தியானம் செய்ய உடலை தயார் செய்வதுடன் நோய் அணுகாமல் காக்கிறது. யோகாசனம் செய்வதால் உடல் வலிமை, நெகிழ்வுத்தன்மை கிடைக்கிறது. நம் விருப்பம் போல் எந்த வயதிலும் உடலை வளைக்கும் தன்மை பெறலாம். மன அமைதி, தன்னம்பிக்கை, வாழ்வில் வெற்றி இவற்றிற்கு ஆசனங்கள் உதவுகின்றன. ஆசனங்கள் செய்வதால் இளமை காத்து வயோதிகத்தை தள்ளி போடலாம். நோய் வராமல் தடுக்கவும் வந்த நோயை குணப்படுத்தவும் ஆசனங்கள் உதவுகின்றன. மூச்சுக்காற்று மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், சீரண மண்டலம், நரம்பு மண்டலம் இவை சீராக இயக்கம் பெறுகின்றன. உடலுக்கும் உள்ளத்திற்கும் அதிக ஆற்றலை கொடுத்து உறுதியையும் புத்துணர்ச்சியும் அளிக்கும். நாளமில்லா சுரப்பிகள் செயல்படுத்தி சீரமைத்து நரம்புகள் வலிமை பெற செய்யும். உடல், உயிர், மனம் 3க்கும் ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கி ஆன்மா பரிபூர்ண நிலையை பெறச் செய்யும். உடலினை உறுதி செய்ய எளிய முறை ஆசன பயிற்சிகள் பற்றி காண்போம். எல்லா உயிர்களுக்கும் சூரியனே ஆதாரமாக விளங்குகிறது. யோகாசனத்தில் முறைப்படுத்தப்பட்டுள்ள சூரிய வணக்கம் என்ற பயிற்சி மேற்கொண்டால் பல்வேறு பயன்களை பெறலாம். சூரிய வணக்கம், சூரிய நமஸ்காரம் என்றும் அழைக்கப்படும் இப்பயிற்சியை காலை, மாலை என்ற 2 நேரங்களிலும் செய்யலாம். யோகாசனமும் பிராணாயாமமும் இணைந்ததுதான் சூரிய நமஸ்காரம். இதை ஆசனம் பயிர்வுகளுக்கு முன்பு செய்வதால் உடலில் தளர்வும் இறுக்கமும் நீங்கி தயார் நிலைக்கு கொண்டு வருகிறது. இது 12 நிலைகளை கொண்ட ஒரு சுழற்சியாகும். இதனை 3 முதல் 12 முறை வரை செய்யலாம். உடலினை உறுதி செய்யும் யோகா ஆசனம் முதல் பயணத்தை தருவது சூரிய நமஸ்காரம். இது உடல், மனம் ஆரோக்கியத்திற்கு ஒரு முழுமையான நன்மையை வழங்குகிறது. தினமும் பயிற்சி செய்வதால் உடலில் அனைத்து பாகங்களும் மெருகூட்டப்பட்டு நோய்களில் இருந்து விடுபட உதவுகிறது. வயிறு, உணவுக்குழல், குடல், இதயம், கல்லீரல் போன்றவை பலப்படுத்தப்படுகிறது. முதுகெலும்பு, இடுப்பு எலும்புகள் நெகிழ்வுத்தன்மையடைந்து இரத்த ஓட்டம் மேம்படுகிறது. தூய்மையற்ற இரத்தம் அகற்றப்பட்டு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகிறது. கைகள், கால்கள், தொடைகள், எலும்பு தசைகள் பலப்படுத்தப்படுகின்றன. இன்று உலகையே அச்சுறுத்தும் நீரழிவு என்கின்ற சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் மேம்படுத்தும் உன்னத யோகம் சூரிய நமஸ்காரம். மேலும் நம் உடலை உறுதி செய்யும் எளிய முறை ஆசன பயிற்சிகள் உள்ளன. மொத்தம் 84 லட்சம் ஆசனங்கள் உள்ளன. ஆனால் நாம் அதில் எளிமையாக உள்ள ஆசனங்கள் செய்தாலே 1000 பலன்கள் கிடைக்கும். இதில் எளிமையான ஆசனங்களாக உட்கார்ந்த நிறையில் செய்யும் பத்மாசனம் மன வலிமையை தரும். சித்தாசனம் மன ஒருமைப்பாட்டிற்கு சிறந்த ஆசனம். வஜ்ராசனம் சாப்பிட்டவுடன் செய்யக்கூடிய ஒரே ஆசனம் இதுதான். நின்ற நிலையில் செய்யும் ஆசனங்கள் தாடாசனம், இது நுரையீரலை நன்கு வலுப்படுத்தும். ஏக பாதாசனம் வாத நோய்கள், நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்களை குணமாக்கும். அடுத்து குப்புற படுத்து நிலையில் செய்யும் ஆசனங்கள் புஜங்காசனம் நம் முதுகு வலியை நீக்குகிறது. தனுராசனம் பெண்களின் மாதவிடாய் கோளாறுகள் சீராகுகிறது. வயிற்றில் உள்ளுறுப்புகள் பலம் பெறுகின்றன. மல்லாந்து படுத்த நிலையில் செய்யும்

0: ஆசனமாக பவன முக்தாசனம் செய்வதால் குடல் இறக்கம் வராமல் தடுக்கப்படுகிறது. உத்தான பாதாசனம் தொடைப்பகுதியில் அதிகமான தசைகளை குறைக்கும். சர்வாங்காசனம் தலைப்பகுதிக்கு அதிக இரத்தம் பாய்ந்து ஞாபக சக்தியை அதிகரிக்கும். இரத்த நாளங்கள் சுத்தமடையும். இவ்வாறாக நம் உடலினை உறுதி செய்வதற்கு இந்த எளிய முறை ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், முத்திரைகள் இவைகள் செய்தாலே உடல் நலம் மனநலம் காத்து மகிழ்ச்சியுடன் வாழலாம். வாழ்க வளமுடன்.
1: யோகமும் மனித மாண்பும். உரை கேட்கலாம். வழங்குபவர் சாந்தி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: கேட்ட பாடல் கூலிக்காரன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலை எழுதி இசையமைத்தது டி ராஜேந்தர். நேரம் 7:42. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM தொடர்வது.
1: இன்று
2: உலக முதியோர் மீதான வன்கொடுமைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு தினம். முதியோர் மீதான வன்முறை என்பது உடல் ரீதியான, உளவியல் ரீதியான, நிதி ரீதியான வன்முறை மற்றும் புறக்கணிப்பு உட்பட பல வடிவங்களில் நிகழ்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் திறம்பட பதிலளிக்கவும் கூடிய வலுவான அமைப்புகள் மற்றும் நடவடிக்கைகள் தேவைப்படுவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், அவர்களின் கண்ணியம், சுதந்திரம் மற்றும் உரிமைகள் மதிக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையிலும் ஆண்டுதோறும் June 15 இந்நாளில் உலக முதியோர் மீதான வன்கொடுமைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு விழிப்புணர்விற்கு அப்பாற்பட்டு முதியோர் மீதான வன்முறை தடுப்பை செயல்படுத்துதல் என்கின்ற மைய கருத்தில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: இன்று
3: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: 1963 நமது நாட்டின் தேசிய பறவையாக மயில் அறிவிக்கப்பட்டது. ஒரு காலத்துல காடுகளிலும் மலைகளிலும் அடர்ந்த வனப்பகுதிகளிலும் வசித்து வந்த மயில்கள் இப்போது உணவுக்காக நம்ம குடியிருப்பு பகுதிகளில் நிறைய இடங்கள்ல சுற்றி வருவதை பரவலாக பார்க்க முடியுது. இதற்கு என்ன காரணம், என்னெல்லாம் காரணம்? காடுகளின் பரப்பு குறைந்து வருவது, நகரமயமாக்கல், இறகுகளுக்காக வேட்டையாடப்படுதல் போன்ற பல்வேறு காரணங்களால மயில்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறுகிறார்கள் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள். மயில்கள் பொதுவாக அனைத்துண்ணு சொல்லலாம். ஏன்னா காடுகளில் வசிக்கும் போது தானியங்களையும் பழங்களையும் உணவாக உட்கொள்கிறது. அதே போல அங்கு காணப்படும் புழு, பூச்சிகள், சிறிய ரக பாம்புகளை உணவாக கொள்கிறது. குறிப்பாக வயல்களிலும் காடுகளில் பயிர்களை சேதப்படுத்தும் பூச்சிகள் கம்பளி பூச்சிகளை உணவாக கொள்வதால இயற்கையான முறையில பூச்சிகளை கட்டுப்படுத்துது. நரி, காட்டுப்பூனை போன்ற பெரிய விலங்குகளுக்கு மயில்கள் உணவாக அமையுது. இதனால சுற்றுச்சூழல் மற்றும் உணவு சங்கிலியில மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது மயில்கள். மயில்களின் எச்சத்தில் செரிக்கப்படாமல் இருக்கும் விதைகள் அவை எங்கெங்கு செல்கின்றனவோ அங்கெல்லாம் மண்ணில் விழுந்து புதிய தாவரங்கள் மற்றும் மரங்கள் காடுகளின் பல பகுதிகளில் முளைக்க உதவுகிறது. சரியான வாழ்விடம், உணவு கிடைக்காத நிலையில நம்ம குடியிருப்பு பகுதிகளுக்கு வரும் மயில்களுக்கு தானியங்களையும் தண்ணீரையும் தருவோம். அவைகளை அச்சுறுத்தாமல் சுதந்திரமாக சுற்றித் திரிய அனுமதிப்போம். மயில்களை பார்ப்பதும் ரசிப்பதும் மட்டுமல்லாமல் அவைகளை காப்பதும் நமது கடமை என்பதை நாம் நினைவில் கொள்வோம்.
3: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நிறைய சூப்பரான விஷயங்களை கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? சோ இன்னைக்கு க்வெஸ்சன் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட AI மொழி மாதிரியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். சில பேர் திட்டத்தை மெசேஜா டைப் அனுப்பியிருக்கீங்க, பட் சரியான பதில் சொன்னவங்க யாருன்னு டக் டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்தோனி ராஜ் சென்னையில இருந்து கரெக்டா பதில் சொல்லியிருக்காரு. தென் பொன்முடி நாகமணி அண்ட் அதே மாதிரி ஆளுங்கொம்பு தண்ணீத்தரம் விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய ரித்விக், கனிஷ்க், அபிநவ், கோவை மேட்டுப்பாளையம்லேருந்து ஜோதி ரமேஷ், வீரதுரை அரியலூர்லேருந்து, அள்ளிநகரம் மிஸ் மகாதீவன் பெரம்பலூர்லேருந்து, போ சண்முக சுந்தரம் விநாயகபுரம் கோவையிலிருந்து, சிங்கானல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன் அவங்களும் அண்ட் பீடம்பள்ளி வாசுதேவன், மூக்கனூர் சண்முகா நகர் சிவகுமார் மலர்கொடி, சபரி பிரியா, சரோஜினி அண்ட் ரமணம் முதலிப்புதூர்லேருந்து சுதாகர் ஜீவா கரெக்டான பதிலோட வந்திருக்காங்க. சங்கரா ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரியிலிருந்து, பார்வதி கணபதியிலிருந்து, கோணமலை ஆனந்தன், குகன் நஞ்சுண்டாபுரத்திலிருந்து கரெக்டான பதில், செல்லுவரம் சையத் ரசூல் கரெக்டான பதில் சொல்லியிருக்காரு, வாணி லட்சுமி முத்துகிருஷ்ணன் அவினாஷியிலிருந்து, பாஸ்கர் ராஜ் ஷீலா ஸ்ரீராம் நகர் போத்தனூர்லிருந்து, அவினாஷி பிரபுதேவி ஸ்ரீசாய் அவங்களும் கரெக்டான பதில் கொடுத்திருக்காங்க, செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா சிவசாமி சண்முக நகர் மூக்கனூர்லிருந்து கரெக்டான பதில், புழுப்பாளை மானந்தமுருகன் அண்ட் அதே போல ஷாய் ஹரிஸ் அஜய், அக்ஷயா திருப்பூர் வெளியங்காடிலிருந்து, துரைசாமி ஜமீன் ஊத்துக்குழியிலிருந்து, கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் திருப்பூர் கணபதி பாளையம், யசோதா கோவிந்தராஜ் அண்ட் இன்னும் நிறைய பேர் தொடர்ந்து பதில்களை மெசேஜா டைப் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கான கேள்வி, இந்திய அரசால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட AI மொழி மாதிரியின் பெயர்

என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கும் பதில் தெரிஞ்சது அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. தொடர்ந்து நினைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னைக்கு கேட்டிருந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க நிறைய நேயர்கள். ஸோ ராயப்பன், ரெஜி, ஜெஃப்ரி, ரீனா, கேஜி சாவடி கோவையிலேருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கோவை தேவராயபுரம் சுகம் ராஜா கரெக்டான பதில், பாலசுப்ரமணியம் தாசர்பட்டியிலிருந்து, அண்ட் மனைவி சந்திரசேகர் கரெக்டான பதில், கவிதா இளங்கோவன் கடக்கம்பாளையம்லேருந்து கரெக்டான பதில், பாலசுப்ரமணியம், மகேஸ்வரன், கிருத்திகா, பிரணவ் அவங்களும் கரெக்டான பதில் கொடுத்துருக்காங்க. அறந்தாங்கியிலிருந்து விஸ்வம் கரெக்டான பதில், சிவானந்த காலனி, எஸ் பழனி கரெக்டான பதில், குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து யார் யாரெல்லாம் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இளங்கோவன் சாமிச்செட்டிப்பாளையம்லேருந்து, ஜெகநாதன் பூளக்காட்டுப்பாளையம்லேருந்து, தீபிகா பூளவாடியிலேருந்து, சாமிச்செட்டிப்பாளையம், கிருஷ்ணராஜ், ஜெயந்தி, ஜவஹர், ஹரிப்ரியா, ஜிஷ்ணவ், யுகன் கரெக்டான பதில், குள்ளக்காப்பாளையம்லேருந்து சந்திரசேகரன், புஷ்பலதா, நவீன்குமார், சௌந்தர்யா, அண்ட் பூளவாடி உதயகுமார், பானுமதி, தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி, மணக்கடவு கார்த்திக், கீதாஞ்சலி, ஸ்ரீனிகா, அத்விக் கரெக்டான பதில், கோவை காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், திண்டுக்கல் நாகல் நகர் நடராஜன், ரேவதி, ஜனகா, தினேஷ்குமார் கரெக்டான பதில், ரகுராமன் முல்லை நகர்லிருந்து, பாண்டிநகர் ரங்கராஜ், வீரேஸ்வரி, சுரேஷ், வான்மதி, நாகராஜ், சித்ரா, கோவை ரத்னபுரி ராஜா முகமது, கோவிந்தராஜ் மாரிச்செட்டிப்பதியிலிருந்து, பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன், பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்தம்பட்டியிலிருந்து, கரூர்லேருந்து நாகேந்திரன், நெல்லிமேடு பூங்குழலி நாகராஜ சோழன், நங்கவள்ளி ராஜாரம் கரெக்டான பதில், அண்ட் கே எம் சண்முகம் கஞ்சப்பட்டியிலிருந்து, ஹோப் காலேஜ் பிரணயா குகன் கரெக்டான பதில், கே என் பாளையம் பேச்சி முத்து, அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து ராமகிருஷ்ணன் கொழும்பங்கொண்டாலேருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காரு. அண்ட் தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன், அண்ட் அதே போல் ஆனந்தன் அஜய் கரெக்டான பதில், பாபு முள்ளக்காடு பகுதியிலிருந்து, பூபாலன் பள்ளப்பாளையம்லிருந்து, பழனிசாமி தொட்டாம்பாளையம்லிருந்து, கருமத்தம்பட்டியிலிருந்து பிரேமா, அண்ட் அதே போல் ஸ்வர்ணலதா, சுவாமிநாதன், நாகேந்திரன், நடராஜன், அண்ட் கோவிந்தராஜ், கிருஷ்ணராஜ் சாமி செட்டிப்பாளையம்லிருந்து, மதுரை சோ, சண்முக சுந்தரம், எஸ் பழனி, வாசுதேவன், அண்ட் ரோசையா, ராணிப்பேட்டை பகுதியிலேருந்து, அரக்கோணம் பகுதியிலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கு இன்னும் நிறைய பதில்கள் வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: கேட்ட பாடல்கள் பெண் புத்தி முன்புத்தி படத்திற்காக சந்திரபோஸ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் பி சைலஜா பாடியது. தொடர்ந்த பாடல் ரயிலுக்கு நேரமாச்சு படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. இன்றைக்கு நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, இந்திய அரசால உருவாக்கப்பட்ட ஏஐ மொழி மாதிரியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். பாரத் ஜென் அப்படிங்கறது தான் கரெக்டான பதில். கரெக்டான பதில்கள் நிறைய நேர்கள் கொடுத்திருந்தாங்க. ஸோ இதை பத்தி பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிஎஸ்டி இவங்க இந்திய அரசினுடைய உதவியோட நிதி உதவியோட இந்த மல்டி மாடல் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை உருவாக்கியிருக்காங்க. ஐஐடி பாம்பே தலைமையில பல முன்னணி கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இணைந்து இந்த ஒரு ஏஐ மாடலை உருவாக்கியிருக்காங்க. இதுல தமிழ் உட்பட்ட இந்திய மொழிகளுக்கு ஆதரவு கொடுக்கப்பட்டிருக்கு. டெக்ஸ்ட் மூலமா அண்ட் குரல் மூலமா பேசக்கூடிய சாட்ஜி பிடி மாதிரியான பல அம்சங்களை இதுல கொடுத்திருக்காங்க. விஷன் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மல்டி மாடல் ஏஐ தான் இந்த பாரத் ஜென். இந்திய தரவுகளை பயன்படுத்தி இதுக்கு பயிற்சி அளிக்கப்படுது. கல்வி, விவசாயம், சுகாதாரம், அரசு சேவைகள் இந்த மாதிரி பல துறைகளுக்கான பயன்பாடுகளும் இதுல இருக்கு. சோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருந்த எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளுக்குரிய. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுது நான் அர்ஜி நிஷா. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளாா். அரிய வகையைச் சேர்ந்த கானமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். G7 உச்சிமாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எந்திரக் கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64

0: ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM தொடர்ந்து கேட்க போறீங்க. வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வித் மீ பூஜா. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக அமைய வாழ்த்துக்களோடு ஸ்டேட்டன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஜெயராம் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க, அனூப் ரூபன்ஸோட இசையில சுமங்கலி பாடியது. வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டே இருக்கீங்க. ஓகே, இந்த தாவரங்கள் வந்து அதோட விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும், அதே மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். அது நம்ம வந்து சூரியனோட இயக்கத்தை பின்தொடர்ந்து தங்களோட திசையை மாற்றிக்கொள்கிற நிறைய தாவரங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது சூரியகாந்தி. இளம் சூரியகாந்தி செடிகள் வந்து காலை நேரத்தில் கிழக்கை நோக்கி இருக்கும். அதே மாதிரி பகலில் சூரியன் நகரும்போது பூவும் தண்டும் மெதுவாக மேற்கை நோக்கி திரும்பும், இரவில் மீண்டும் கிழக்கை நோக்கி திரும்பிவிடும். இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டோட இரு பக்கங்களோட வளர்ச்சி வேகம் மாறுபடுவதனால செடி சூரியனை நோக்கி வளைந்து திரும்புது. இது அதிக சூரிய ஒளியை பெற்று ஒளிச்சேர்க்கைக்கு மேம்படுத்த உதவுது. முழுமையாக முதிர்ந்த சூரியகாந்தி பூக்கள் பொதுவாக கிழக்கு திசையை நோக்கி தான் நிலையாக இருக்கும். இளம் பூக்களில் தான் இந்த ஹீலியோட்ராபிசம் அப்படிங்கிறது அதிகமாக காணப்படுது. ஹீலியோ அப்படின்னா சூரியன், ட்ராபிசம் அப்படிங்கிறது திசை நோக்கிய வளர்ச்சி. இதை தான் ஹீலியோட்ராபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தாவரங்கள் அல்லது பூக்கள் சூரியனோட இயக்கத்தை பின்தொடர்ந்து தங்களோட திசையை மாற்றிக்கொள்வதை குறிக்கிறது.

0: கரிசக்காட்டு பூவே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்களே ராஜோட. இசையில ஹரிஹரன் பாடியது. பாடலாசிரியர் கஸ்தூரி ராஜா.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
3: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புல்லா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418 8741.
0: நேரில் இன்று காலை 9:02 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12வது ஆண்டு கால ஆட்சி நிறைவை பற்றி பூந்தமல்லி நாகராஜன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் ஓய்வு பெற்ற செவிலியர் யோகா பயிற்சியாளர் சரோஜா அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்கலாம்.
5: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Shagun Chopra. The headlines. US and Iran reach agreement to end military operations, open Strait of Hormuz and lift US naval blockade of Iranian ports. Prime Minister Narendra Modi to hold talks with his Slovak counterpart Robert Fico in Bratislava today. 52nd G7 summit to begin today at Avignon in France. Prime Minister Modi to participate in outreach sessions tomorrow. Noida International Airport in Jewar begins commercial flight operations. National Testing Agency releases admit cards for NEET UG 2026 re-exam to be held on 21st of this month. And in cricket, India beat Pakistan by 64 runs in their ICC Women's T20 World Cup opener at Edgbaston in Birmingham. And now the news in detail. The United States and Iran finalized a deal to end their 107-day war and open the Strait of Hormuz, the narrow waterway used to ferry 1/5 of the global oil supplies. U.S. President Donald Trump made the announcement on Truth Social last night, saying America will end its naval blockade on Iranian ports. We have a report.
6: The peace agreement will be signed on June 19 in Switzerland. Trump said the Strait of Hormuz will open on Friday after the official signing of the agreement. He said this great deal will bring peace and security to the whole region. The agreement calls for the United States of America and Iran to negotiate over Iran's nuclear enrichment and the disposal of its highly enriched uranium.

0: reports the Tribune. Indian-flagged sailing vessel sinks off Oman, crew rescued, informs the Hindu. The Financial Express, in its editorial piece titled Access Denied, writes that the decision by US authorities to restrict foreign access to Anthropic's latest AI models, Mythos 5 and Fable 5, may appear at first glance to concern a single company and a limited set of users. For India, the episode is a reminder that access to frontier technology cannot be taken for granted. Countries that wish to shape their digital future will increasingly need the capability to build, adapt, and sustain critical technologies at home. And finally, cross-control-dribble-goal, fans tweak work schedules, body clock to watch World Cup football magic. In its opening weekend, the FIFA World Cup has begun capturing the imagination of Indian fans and viewers, juggling work, family commitments, obligations for the games, beginning after midnight and ending at dawn, sometimes even well into mornings, prompting Indian fans to step into a portal, choosing to live by another continent's clock, reads a story in the Times of India. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Sarabjit. And now, before we end the bulletin, the headlines once again. US and Iran reach agreement to end military operations, open Strait of Hormuz, and lift US naval blockade of Iranian ports. Prime Minister Narendra Modi to hold talks with his Slovak counterpart Robert Fico in Bratislava today. 52nd G7 summit to begin today at Avignon in France. Prime Minister Modi to participate in outreach sessions tomorrow. Noida International Airport in Jewar begins commercial flight operations. National Testing Agency releases admit cards for NEET UG 2026 re-exam to be held on 21st of this month. And in cricket, India beat Pakistan by 64 runs in their ICC Women's T20 World Cup opener at Edgbaston in Birmingham. And with that, we end the morning news. Have a nice day.
2: Welcome back. Vanakkam Coimbatore Breakfast Show. Akashwani Coimbatore 103 FM. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 மணிக்கு ஒலிபரப்பாகும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படிங்கிறது எந்த காலத்தில் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில், அதாவது 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் நாடுகள் வந்து பயணிகளோட அடையாளத்தை உறுதிப்படுத்த புகைப்படங்களை வந்து பாஸ்போர்ட்டுகளில் சேர்க்க தொடங்குச்சு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்து எல்லை கட்டுப்பாடுகள் அதிகரித்ததுனால புகைப்படங்களோட கூடிய பாஸ்போர்ட்டுகள் பொதுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ குறிப்பிட்ட அளவு அப்படின்னு ஏன் இருக்கணும் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பொதுவாக 2x2 இந்த அங்குலம் இந்த விண்ணப்ப தேவைக்கு ஏற்ப வேறு அளவுகளும் பயன்படுத்தப்படுது. ஏன்னா முகத்தை தெளிவாக அடையாளம் காண ஒரே மாதிரியான அளவுகள் நிர்ணயிக்கப்படுது. சரி, நம்ம வந்து யூஸ்வலாக ஃபோட்டோலாம் எடுக்கிறப்ப நிறைய போஸ்ட் கொடுப்போம், நிறைய சிரிப்போம். ஆனால் இந்த பாஸ்போர்ட் சைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சிரிக்க மாட்டோம். முகத்தோட இயல்பான அம்சங்களை தெளிவாக பதிவு செய்ய பல நாடுகள் நடுநிலையான முக பாவனையை விரும்புது. அதனால தான் வந்து கரெக்டாக எங்கேருந்தாலும் நம்மளால் அடையாளம் காண முடியும் அப்படிங்கிறதுனால பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் வந்து நம்ம சிரிக்க மாட்டோம். ஸோ தொழில்நுட்பங்களும் வந்து இதுக்கு உதவுது, முக அடையாளங்களை வந்து ஃபேஷியல் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஆரம்ப காலத்தில் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படங்கள் வந்து பெரும்பாலும் கருப்பு வெள்ளையாக இருந்தது. இன்னைக்கு பெரும்பாலும் நாடுகள் வந்து டிஜிட்டல் பாஸ்போர்ட் புகைப்படங்களை வந்து ஏற்றுக்கொள்ளுது. பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படங்கள் 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் பயணிகளோட அடையாளத்தை உறுதிப்படுத்த அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் அடையாள சரிபார்ப்பின் முக்கிய பகுதியாக இருக்குது.

காதலே நிமிதி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. தேவாவுடைய சில ஹரிஹரன் கே சித்ரா பாடியது. பாடலாசிரியர் அறிவுமதி. ஒரு ஆரோக்கியமான கோழி வருடத்திற்கு 250ல இருந்து 300 முட்டைகள் வரை இடக்கூடுமாமா. கோழி வந்து பொதுவாக 5ல இருந்து 6 மாத வயதில் முட்டையிட தொடங்குது. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100க்கும் மேற்பட்ட முகங்களை வந்து மனிதர்கள் மட்டும் இல்லாமல் பிற கோழிகளையும் வந்து நினைவில் வைத்திருக்குதாமா. ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அது வந்து 20க்கும் மேற்பட்ட வெவ்வேறு ஒலிகளை பயன்படுத்தி தகவல்களும் வந்து பரிமாற்றுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. கோழி வந்து

இது வந்து ஒரு சேவல் இல்லாம கூட வந்து கோழி வந்து முட்டையிடும். ஆனா அந்த முட்டையிலிருந்து குஞ்சு உருவாக சேவல் தேவை. தாய்க்கோழி தன்னோட குஞ்சுகளுக்கு உணவு தேடுறப்ப அது ஆபத்திலிருந்து தப்பிக்கிறது இதெல்லாம் வந்து கத்து கொடுக்குது. கோழிகளோட பார்வை வந்து மனிதர்களை விட சிறந்தது, அதிக நிறங்களை உணரக்கூடியது. அதே மாதிரி மண் குளியல், இந்த டஸ்ட் பாத் அப்படிங்கிறது வந்து கோழிகள் அதிகமாக எடுக்க விரும்புதாமா? அது ஏன்னா அதோட இறகுகளை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் பூச்சிகள் இல்லாமல் வச்சிருக்கவும் உதவுறது தான் வந்து இந்த டஸ்ட் பாத் அப்படிங்கிற மண் குளியல். அதே மாதிரி இப்போ உள்ள வீட்டு கோழிகளோட மூதாதையர்கள் வந்து ரெட் ஜங்கிள் ஃபவுல் அப்படிங்கிற இந்த காட்டுப்பறவை. ஸோ ஒரு முட்டை வந்து முழுமையாக உருவாக கோழிக்கு வந்து சுமார் 24 இருந்து 26 மணி நேரம் ஆகுது.

0: ஒரு பொண்ணு ஒரு பையன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. கார்த்திக் ராஜோட இசையில பிலாஷண்டை பாடியிருந்தாங்க. பாடல் ஆசிரியர் நா முத்துக்குமார்.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
0: வணக்கம். கண்டு பிரேக் ஃபஸ்ட் ஷோ கேட்டுட்டே இருக்கீங்க. இந்த ஷாப்பிங் ட்ராலி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஷாப்பிங் போனோம் அப்படின்னா நம்ம சுமந்துட்டு போக வேணாம், நம்ம கார் வரைக்கும் கொண்டு வந்து அழகாக வந்து பேக் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து 1937 அமெரிக்க தொழிலதிபர் செல்வன் கோல்ட்மேன் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ அவர் வந்து அவர் அந்த கண்டுபிடிக்கிறப்பே வந்து சூப்பர் மார்க்கெட் வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப உதவும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இதை உருவாக்கினார். ஆரம்பத்தில் மக்கள் அதிகமாக அதை பயன்படுத்தலை, அதுக்கப்புறம் அதோட வசதியை உணர்ந்து நிறைய பயன்படுத்த ட்ராலிகள் வந்து நிறைய விதமா இருக்கு. இப்போதைக்கு விமான நிலையங்கள்ல வந்து லக்கேஜ் ட்ராலியா, அதுக்கப்புறம் கிடங்குகள்ல வந்து வேற ஹவுஸ் ட்ராலியா, அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல இந்த ட்ராலிகள்லாம் நிறைய இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுற பெரும்பாலான ஷாப்பிங் ட்ராலிகளோட அடிப்படை வடிவமைப்பு 1937 உருவாக்கப்பட்ட வடிவமைப்பை அடிப்படையாக கொண்டதுதான்.

0: ஏபிசிடி திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டீங்க. டீமான் உடைய சேல நித்யஸ்ரீ மகாதேவன் பல்ராம் பாடியது. பாடலாசிரியர் தாமரை. குகை ஓவியங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம நிறைய ஆச்சரியப்படுவோம் இல்லையா, அதில் உள்ள கலர்கள்லாம் எப்படிப்பா கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது. ஆரம்ப காலத்தில் சிவப்பு, மஞ்சள், கருப்பு, வெள்ளை இந்த இவை வந்து கற்கள், மண், தாவரங்கள் மற்றும் கரியிலிருந்து பெறப்பட்டது. நீல நிறம் அப்படிங்கிறது ரொம்ப அரிதானதாக இருந்தது. பழங்காலத்தில் எஜிப்ட் நாட்டோட உலகத்தோட முதல் செயற்கை நீல நிறமான எஜிப்டியன் ப்ளூவை வந்து உருவாக்குனாங்க. 1966 ஐசக் நியூட்டன் ஒரு கண்ணாடி பிரசம் மூலமாக வெள்ளை ஒளி பல நிறங்களால் ஆனது அப்படிங்கறத நிரூபித்தார். இதனால வானவில் நிறங்கள் பற்றிய புரிதல் வந்து வளர்ந்தது. மனித கண்கள் சுமார் 10 மில்லியன் நிற வேறுபாடுகளை கண்டறிய முடியும். சில மொழிகளில் வந்து நீலம் மற்றும் பச்சைக்கு தனியான சொற்கள் இல்லாமல் ஒரே சொல்ல பயன்படுத்தின காலமும் இருந்துச்சு. நேரம் 8:50 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5.
1: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்த காலம் 1920களின் கடைசி. அப்போ நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி இது. ஒரு கல்யாண மாப்பிள்ள ரயிலில் வந்து இறங்க போறார். அவரை வரவேற்க ஒரு ராஜ குடும்பமே வந்து காத்துக்கிட்டு இருக்குது. மங்களூர்லேருந்து வந்து இறங்குற அந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா? ஒரு நாய். உண்மைதான், அந்த நாய்க்கு தான் கல்யாணம். சுதேசி சமஸ்தானத்து மன்னர்களில் ஒருத்தர் ஜூனாகட் மகாராஜா, அவரோட வளர்ப்பு நாய் ரோஷனாரா அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டார். மாப்பிள்ளை தேடினார். மங்களூர் மகாராஜாவோட வளர்ப்பு நாய் ஒன்று இருந்தது, பேர் பாபி. இது ரெண்டுக்கும் கல்யாணம் நடத்த முடிவு பண்ணார். திருமணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். ஆயிரக்கணக்கான அழைப்புதழ்கள், பல சமஸ்தான மன்னர்கள், ஜமீன்தார்கள், பிரிட்டிஷ் அதிகாரிகள், பெரிய பணக்காரங்க, இப்படி நிறைய பேருக்கு அழைப்புதழ்கள் அனுப்பி வச்சாங்க. பத்திரிகையை பார்த்தவங்கள்லாம் திகைச்சு போயிட்டாங்களாம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ராஜாவே அழைக்கிறார், போகாமல் இருக்க முடியுமா? அந்த சமயத்தில் நாட்டின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வந்து இர்வின் பிரபு, அவருக்கும் ஒரு பத்திரிகை போயிருக்குது. வாங்கி பார்த்ததும் அவருக்கு பயங்கர எரிச்சல், உடனே குப்பை தொட்டியில் போட்டுட்டாராம். மாட்சிமை தங்கிய பிரிட்டன் சக்கரவர்த்தியின் பிரதிநிதியான தன்னை கேவலம் ஒரு நாயின் திருமணத்துக்காக அழைக்கிறதா அப்படின்னு அவருக்கு ஆத்திரம். இருந்தாலும் கல்யாணம் பிரமாதமாக நடந்துதான். கல்யாணத்து அன்னைக்கு பொண்ணுக்கு ஸ்பெஷல் குளியல், தண்ணீருக்கு பதிலாக வாசனை திரவியங்கள், பன்னீர், குளித்ததுக்கு அப்புறம் அலங்காரம், வைர மாலை, முத்து மாலை, ஏகப்பட்ட அலங்காரம். மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் ராஜ குடும்பமே காத்துக்கிட்டு இருக்குது. அவங்களோட வளர்ப்பு நாய்கள் 250. அத்தனை நாய்களுக்கும் பட்டு துணி போத்தி இருக்குது, முத்து வடங்கள் அணிவிச்சிருக்கிறாங்க. எல்லாம் ராஜ நாய்கள். அதுகளையும் வீதியில் நடக்க விடலையாம். அதுகளை சுமந்துக்கிட்டு போக அலங்கரிக்கப்பட்ட யானைகள் காத்துக்கிட்டு இருக்குதான். மாப்பிள்ளைக்கு வரவேற்பு எப்படி தெரியுமா? அது நடந்து வர்ற பாதை பூரா ரத்தன கம்பளம் விரிச்சிருக்குது. ரெண்டு பக்கமும் ராஜாங்க அதிகாரிகள் கைகட்டி நிற்கிறாங்க. அரசு படை வீரர்கள்

0: வகுப்பு மரியாதை செலுத்துகிறாங்க. அந்த நாய் ராஜ மரியாதையோடு நடந்து வருது, நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வருது, திருமண மண்டபத்துக்கு வந்து சேருது. அங்கே கல்யாணம் அமோகமாக நடக்குது. இந்த திருமணத்தை முன்னிட்டு அந்த ஜூனாகட் சமஸ்தானத்துக்கு 3 நாள் விடுமுறை வேறு. கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்களுக்கெல்லாம் ஏக தடபுடலாக விருந்து, நாட்டியம் எல்லாம் பிரமாதமாக நடந்து தான். இந்த கல்யாணத்தில் கலந்துக வந்திருந்த மற்ற சமஸ்தானத்து மன்னர்கள், திவான்கள், அரச குடும்பத்தினர், இப்படி அவங்க 700 பேராம். அவங்க வந்து போகிறதுக்காக விசேஷ ரயில்கள்லாம் வேறு விட்டுருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அந்த நாய் தம்பதிகளோட பெரிய பெரிய மன்னர்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்களாம். ஏர் கண்டிஷன் அறையில் அந்த தம்பதிகள் கொஞ்சம் காலம் வாழ்ந்துருக்கிறாங்க. கொஞ்ச நாளில் மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைய ஆரம்பிச்சுட்டுது, வெளியில் துரத்தி விட்டாங்களாம். அந்த பெண் நாய் மட்டும் ராஜ போகங்களை அனுபவித்து வந்து தான் இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு தொடர்ந்து மற்ற சமஸ்தானத்து மன்னர்களும் நாய் திருமணங்கள் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்களாம். இது உண்மையில் நடந்திருக்குது இப்படி. அது இருக்கட்டும், இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜாவுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்து தான். அரண்மனை ஜோசியரை கூப்பிட்டுருக்கார் ராஜா. ஜோசியரே, என் மகன் வருங்காலத்தில் சிறந்த வாள் வீரனாக வரணும்னு ஆசைப்பட்றேன், வருவானாங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னாராம். ஜோசியர் சொன்னார், மன்னா, உங்கள் புள்ள வாள் வீரனாக வர்றது கஷ்டம், ஆனால் அவரும் உங்களை மாதிரியே நாய்க்குட்டிகள் பேரில் பிரியமாக இருப்பார், அதுகளுக்கு கல்யாணமும் பண்ணி வைப்பார் அப்படின்னாராம். அது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கார் ராஜா. அரசே, உங்கள் பிள்ளைக்கு வாள் மேலே உள்ள பிரியத்தை காட்டிலும் நாய் மேலே உள்ள பிரியம் அதிகங்கிறதுக்கான அறிகுறி இப்போவே தெரியுது. நல்லா கவனித்து பாருங்கள், அவர் வாழ் வாழ்னு கத்துறாரு அப்படின்னாரு. கவனித்து பார்த்துட்டு அப்படி எனக்கு காதில் விழுலையே அப்படின்னாராம் மன்னர். அதனால தான் சொன்னேன், அவர் கத்துறது வாழ் வாழ்னு கத்தலை, வள்ளு வள்ளுன்னு கத்திக்கிட்டு இருக்கார், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாராம் அரண்மனை ஜோசியர்.
1: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நான் அவன் இல்லை திரைப்படத்தில் இருந்து பாடல் கேடுங்க. விஜய் ஆண்டனி இசையில் கிருஷ் மேகா பாடியது. பாடலாசிரியர் பா விஜய். கேட்ட இந்த பாடலோட இன்னைக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் எதுவரை உங்க கூட பூஜா ஸ்டேட்டின் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சமீர் அக்தர். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானுமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21 தேதி நடைபெறவுள்ள நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹுசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எந்திர கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 9:02. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
4: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டு கால ஆட்சி நிறைவை பற்றி பூந்தமல்லி நாகராஜன் அவர்கள் வழங்கும் உரை.
5: எல்லோருக்கும் வணக்கம். பிரதம மந்திரி மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய

0: நரேந்திர மோடி அவர்களை பற்றி, அவர் சாதனைகளை பற்றி எடுத்துரைக்கிறதுக்கு நிறையா இருக்கு. அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய பாடங்களும் நமக்கு நிறையா இருக்கு. அவர் வந்து பொறுப்பேற்ற பிறகு துவங்கின யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம், டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் வழியாக பண்ணது வந்து இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் ஒன் டிரான்சாக்ஷனில் நாம் இருக்கிறோம். வெளிநாட்டோட பார்க்கும்போது நம்ம வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப ஃபார்வேர்டாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும், ஏழைகளுக்கு பேங்க் அக்கௌண்ட்டே இல்லாமல் இருந்தது. அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஜன்தன் திட்டமாக இருக்கட்டும், நாடு முன்னேற வேண்டும் அப்படின்னா நம்மளோட கட்டமைப்பு நல்லா இருக்கணும். அந்த கட்டமைப்புக்காக மேக் இன் இண்டியா திட்டமாக இருக்கட்டும், ஜனங்களோட வெல்ஃபேர் திட்டமாக இருக்கட்டும், பிஎம் ஆவாஸ் யோஜனா அப்படின்றத பிரதம மந்திரியோட வீடு கட்டு திட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆயுஷ்மான் பாரத், எல்லாருக்கும் ஹெல்த் கேர். ஒரு மனிதனுக்கு வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்க நல்லா ஒரு பிரஜையாகவும் நாட்டின் உழைப்பாளியாகவும் இருக்கிறதுக்காக அவங்களுக்காக இருக்கணும்னு கன்சிடர் பண்ணி அந்த திட்டம் கொண்டு வந்தது நல்ல விஷயம். அப்புறம் ஸ்வச் பாரத், நாடு வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்றத நினச்சி அதுக்காக ஒரு திட்டம் உருவாக்குறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் எக்கனாமிக்கல் விஷயத்தில் பார்க்க போனானா நமக்கு ஜிஎஸ்டி ரிஃபார்ம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அதோட ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ப்ராசஸிங் வந்து எளிமையாக கொண்டு வந்ததாக இருக்கட்டும், நேஷ்னல் செக்யூரிட்டி அதை பொறுத்த வரைக்கும் நம்ம சுத்தீவிர எல்லா விதத்துலேயும் பலவித சேலஞ்சஸ் அதை எதிர்கொண்டு நம் நாட்டின் பாதுகாப்பு அது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு வீட்டில் கூட பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக சிசிடிவி கேமரா வைக்கிறோம், அதுபோல் நாட்டின் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் அவர் கையாளுற விதம் இருக்கட்டும், அது வந்து ரொம்ப அபரிமிதமானது. கலாச்சாரத்தில் ராம் ஜென்மபூமி அதை உருவாக்கி அதன் மூலியமாக டூரிசத்தை டெவலப் பண்ணி இது மாதிரி பல விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல உழைப்பாளி, ஜனங்களை பற்றியே அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது 24 மணி நேரம் சிந்தனை பண்ணி அதுக்காக உழைக்கக்கூடியவர் இந்த வயதிலையும். இதெல்லாம் நாம் ஒரு பிரஜையாக நாம் எல்லாரும் கற்றுக்க வேண்டிய பாடங்கள். ஸோ நம்ம ஒரு நல்ல ஒரு தலைமின் கீழே ஒரு பாதுகாப்பாக, மிகவும் பாதுகாப்பாக, இப்போ நம்ம சொல்லப்போனால் பெட்ரோலோட கிரைசிஸ்லாம் இருக்குது, இதையெல்லாம் சமாளித்து நம்ம ஜனங்களை பாதுகாப்பாக கொண்டு போகிறது, அதை ஃபுல்லாக பொறுப்போடு அவர் எடுத்து கையாளுற விதம் மற்றும் அவருடைய நிர்வாக திறமை, இதெல்லாம் ஒரு ஒரு பிரஜையும் அவர் மேலே இன்ஸ்பயர் ஆகிறாங்க. இவர் மாதிரி இருக்கணும் அப்படின்ற, இப்படியும் ஒரு மனிதர் இருப்பாரா அப்படின்ற ஒரு வியப்போடு அவரை பார்க்குறோம். எல்லா வல்ல இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் திடகாத்திரமும் மன வலிமையும் தர வேண்டும் என்று இறைவனை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்.
1: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டு கால ஆட்சி நிறைவை பற்றி பூந்தமல்லி நாகராஜன் அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

வகையில முதலாவது நம்ம ஒரு பயணத்துக்கு தேவையான ஒரு செய்தியோடைய ஆரம்பிக்கலாம். ஸோ தமிழகத்திலிருந்து ஓராண்டுல 23 புதிய ரயில்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறதா தெற்கு ரயில்வே தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 புதிய ரயில்கள் கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் மற்றும் புதுச்சேரிக்கு இயக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 2025ல இருந்து 26ஆம் ஆண்டுக்கான நிதியாண்டுல தமிழகம் முழுவதும் இந்த மாநிலங்கள்ல முக்கியமான ரயில்களை வந்து இயக்கியிருக்காங்க. ஸோ தமிழகத்திலிருந்து வெளிமாநில நிலையங்கள்ல இருந்தும் மொத்தம் 23 புதிய ரயில் சேவைகள் ஓராண்டுல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கேரளத்துக்கு 14 ரயில்களும், கர்நாடகத்துக்கு 5 ரயில் சேவைகளும், அத்துடன் கிழக்கு மற்றும் வட இந்திய மாநிலங்களை தமிழகத்தோட இணைக்கக்கூடிய வகையில ஜல்பைகுரி டு நாகர்கோவில் மற்றும் நியூ ஜல்பைகுரி டு திருச்சி அம்ருத் பாரத் விரைவு ரயில்களும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல நம்ம போத்தனூர் டு தன்பாத் அம்ருத் பாரத் விரைவு ரயிலும் ஒரு முக்கியமான ரயிலா சொல்லப்படுது. கூடவே பெங்களூர் டு எர்ணாகுளம் வந்தே பாரத் விரைவு ரயில் இவங்க இந்த சேவைகளும் முக்கியமா சொல்லப்படுது. தாம்பரம் டு திருவனந்தபுரம் அம்ருத் பாரத் விரைவு ரயில் இரு மாநில தலைநகர்களை இணைக்கக்கூடிய குறைந்த அளவிலான கட்டணம் இருக்கக்கூடிய ரயில் சேவையா சொல்லப்படுது. அதோட சேலம் டு ஈரோடு, பாலக்காடு டு பொள்ளாச்சி, கொல்லம் டு எர்ணாகுளம் என மெமு ரயில்களும் புதியதா இயக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஓராண்டுல 80க்கும் மேற்பட்ட விரைவு மற்றும் பயணிகள் ரயில் கால அட்டவணை வந்து சீரமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அட்டவணையும் அப்பப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பயணங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதன்படி குறிப்பிட்ட ரயில்களினுடைய வேகம் அதிகரிக்கப்பட்டிருக்கு, பயண நேரமும் குறைக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல 65 அப்படின்னு பாத்தீங்கன்னா 65 புதிய ரயில்கள் அப்படிங்கிற கணக்குல தெற்கு ரயில்வே பகுதிகளில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் கண்டிப்பா ரயில்ல பயணம் செய்யக்கூடிய, அதிகமா ரயில்ல பயணம் செய்யறவங்களுக்கும் சரி, இல்ல புதியதா ரயில்ல பயணம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு தகவலா இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல சிறுவாணி சாரல்.

அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். 9:07 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டு ரசிக்கவிருக்கீங்க இந்த நிகழ்ச்சி சிறிவாணி சாரல் வித் மீ ஆர்ஜே நிஷா. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அந்த

0: கேட்ட பாட்டு திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் தனுஷ் எழுதி பாடியது.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறு ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்கள், வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: இன்றிரவு நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் 7:32 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர அரசன் தேக்கு என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

என்ன சொல்ல போகிறாய் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் விவேக் சிவா பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். இசை விவேக் மர்வின். ஒன்பது மணி 22 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சிறுவாணி சேரல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்ததான் மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்க பயிற்சி அளிக்கப்படுறது நம்மளுடைய கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் காய்கறி அறிவியல் துறை சார்பாக வரக்கூடிய ஜூன் 24 மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிற தளிர்கீரைகள் வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டல் குறித்த ஒரு நாள் பயிற்சி வழங்கப்பட இருக்கு. ஸோ இந்த துறையில தொழில் முனைவராக விரும்பக்கூடியவங்க இந்த பயிற்சியில

கலந்துக்கலாம். இதுல என்னென்ன பண்றாங்கன்னா, மைக்ரோ கிரீன் செயல்முறை சாகுபடி குறித்தும், இதனுடைய ஊட்டச்சத்து நன்மைகள் பற்றியும், அப்புறம் உணவு பாதுகாப்பு வழிமுறைகள் பத்தி சொல்றாங்க, தர நிலை நிறுத்தம் பற்றி, நீடித்த வருவாய் எப்படி இருக்கும், மதிப்பு கூட்டல் எப்படி பண்ணலாம், வணிகத்துக்கு வழிகாட்டுறது, சந்தை வாய்ப்புகள் குறித்து இந்த பயிற்சியில முழுமையா சொல்லி தராங்க. சோ இந்த பயிற்சி வகுப்புல சேரணும்னு நினைக்கக்கூடியவங்க 2000 ரூபாய் பதிவு கட்டணமா செலுத்தணும். மேலும் இந்த பயிற்சி வகுப்பு பத்தின விவரங்களுக்கு 8903694612 அப்படிங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். மறுபடி சொல்றேன், 8903694612 அப்படிங்கிற இந்த எண்ணை அழைத்து இந்த மைக்ரோ கிரீன்ஸ் பயிற்சி வகுப்பை பற்றிய மேலும் தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட்.

2000 ரூபாய் பதிவு கட்டணமா செலுத்தணும். மேலும் இந்த பயிற்சி வகுப்பு பத்தின விவரங்களுக்கு 8903694612 அப்படிங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். மறுபடியும் சொல்றேன், 8903694612 அப்படிங்கிற இந்த எண்ணை அழைத்து இந்த மைக்ரோ கிரீன்ஸ் பயிற்சி வகுப்பை பற்றிய மேலும் தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட்.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 கேளுங்க ரசிங்க.

0: கேட்ட பாட்டு விருமன் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல சித் ஸ்ரீராம் பாடியது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இல் இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே மூட்டுகளில் ஏற்படும் பிரச்சனைகள், மூட்டு தேய்மானம் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் முத்து சரவணகுமார் அவர்கள்.

படத்திற்காக எஸ் என் அருணகிரி மியூசிக்ல நமிதா பாபு பிரசன்னா ராவ் பாடினது. சிறுவாணி சேரல்ல நினைஞ்சிருக்கீங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் 140 அரசு வழக்கறிஞர் பதவிக்கு ஜூன் 29 தேதிக்குள்ள விண்ணப்பிக்க அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் 8 கூடுதல் அட்வொகேட் ஜெனரல்ஸ், 2 அரசு பிளீடர்ஸ், 28 சிறப்பு அரசு வழக்கறிஞர்கள், 44 கூடுதல் அரசு வழக்கறிஞர்கள், 54 அரசு வழக்கறிஞர்கள் உரிமையியல் துறை, 4 அரசு வரி வழக்கறிஞர்கள், இந்த மாதிரி மொத்தம் 140 அரசு வழக்கறிஞர்கள் தேர்வு செய்யப்பட இருக்காங்க. இதுல 99 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும் 44 பேர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுக்கும் நியமிக்கப்பட இருக்காங்க. இந்த பதவிக்கு வழக்கறிஞர்கள் விண்ணப்பிக்க அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. விண்ணப்பங்களை ஜூன் 29 தேதி மாலை 5:45 ஆன்லைன் மூலமா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சிறுவாணி சேரல். ஸ்டே டியூன்ட்.

கேட்ட பாட்டு நானே வருவேன் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில அந்தோணிதாசன் பாடியது. ஒன்பது மணி 38 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க சிறுவாணி சாரல். ஸோ அடுத்ததா பள்ளி மாணவர்களுடைய தமிழ் மொழி மற்றும் இலக்கிய திறனை மேம்படுத்துறதுக்காக தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கத்தால தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு நடத்தப்படுது. ஸோ இந்த தேர்வுல பாத்தீங்கன்னா மாநிலம் முழுவதும 1500 மாணவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. இவங்களுக்கு பள்ளி கல்வித்துறை சார்பா மாதம் 1500 ரூபாய் வேதம், 2 ஆண்டுகள் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட இருக்கு. தமிழக அரசினுடைய 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கொள்குறி வகையில இந்த தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. +1 மாணவர்கள் இதுல பங்கேற்கலாம். அதே மாதிரி கடந்த ஆண்டு நடந்த தேர்வுல மாவட்டத்துல 52 மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த ஆண்டு 100 மாணவர்கள் தேர்ச்சி பெற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கோட சிறப்பு பயிற்சிகள் வந்து திட்டமிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்காக மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு பள்ளி வாரியா தனித்தனி வாட்ஸ்அப் குழுக்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த குழுக்கள் மூலமா வாராந்திர பாடத்திட்டங்கள், சிலபஸ், அதே மாதிரி மாடல் கொஷின் பேப்பர்ஸ், பயிற்சி வழிகாட்டுதல்கள், இது எல்லாமே பகிரப்பட்டு மாணவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அனைத்து பள்ளிகளிலுமே 10ஆம் வகுப்பு தமிழ் ஆசிரியர்கள் தற்போது +1 படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களை ஊக்குவிச்சு விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்களை தேர்வு செஞ்சு தேர்வுக்கு தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சார்பாகவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக பள்ளி மாணவர்கள் பயன்படுத்திக்கலாம். ஸ்டேட்யூனது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: It's everything about her, Mike. I don't know what to say. It's just everything about her. No, it's not her face. It's beyond that.
1: கேட்ட பாட்டு டக்கர் திரைப்படத்திற்காக நிவாஸ் கே பிரசன்னா இசையில சித் ஸ்ரீராம் கௌதம் வாசுதேவ் மேனன் பாடியது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் ஓய்வு பெற்ற செவிலியர் யோகா பயிற்சியாளர் சரோஜா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

கேட்ட பாட்டு மாமன்னன் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து பாடிய பாடல். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு செக் புக் வசதி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ பர்சனலைஸ்டு செக் புக் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதுவும் கடந்த மாதத்துலேருந்து புதிய கணக்கு ஓப்பன் பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க அது கூடவே வந்து அக்கௌண்ட் கூடவே செக் புக் வந்து கொடுக்கக்கூடிய வசதி ஆரம்பித்தாச்சு. பட் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை வந்து உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் சார்பாக உங்களுடைய பர்சனலைஸ்டு செக் புக் வந்து கொடுக்கப்படும். அதை நீங்கள் உங்களுடைய பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்திக்கலாம்.

கேட்ட பாட்டு ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்துக்காக சந்தோஷ் நாராயணன் இசையில தி மற்றும் சந்தோஷ் நாராயணன் பண்ணது. ஸோ அடுத்தது ஆர்டிஓ ஆஃபீஸில் நம்மளுக்கு ஒரு ஓட்டுநர் உரிமம் வாங்கணும் இல்லை ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா நிறைய டிலே ஆகிறத நம்ம அனுபவிச்சிருப்போம். ஸோ அந்த சூழலை தவிர்க்கிறதுக்காக ஆர்டிஓ ஆஃபீஸ் சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பாஸ்போர்ட் வாங்கிறதுக்காக பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான நடைமுறைகளை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதையவே நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து விண்ணப்பதாரர்களுக்கு 48 மணி நேரத்துக்குள்ளேயே பாஸ்போர்ட் வழங்கப்படுற மாதிரி எங்களாலையும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்ஸ் ஆர்டிஓ லைசன்ஸ் நிறைய விஷயங்களை வந்து டைமுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சார்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸை அணுகி அதற்கான விளக்கங்களை பெறலாம். கூடவே நீங்கள் தபால் விரைவு தபால் மூலமாகவும் உங்களுடைய ஓட்டுநர் உரிமத்தை இல்லை பதிவு சான்றிதழ்களை பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ஆவணங்கள் எல்லாமே நீங்கள் பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரியான ஆவணங்களை சமர்ப்பிக்கிறீங்களோ அங்கே என்ன மாதிரியான ஃபாலோஅப்ஸ் இருக்கோ அதையவே நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்லையும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத முக்கியமான ஒரு நியூஸாக இருக்கு. ஸோ அடுத்ததா இந்திய தர நிர்ணய அமைப்பு பிஏஎஸ் சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி குழந்தைகள் அணியக்கூடிய காலணிகளுடைய தரநிலை குறித்த கலந்த ஆலோசனை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவங்க பயன்படுத்தக்கூடிய காலணிகள் எந்த அளவுக்கு தரம் வாய்ந்ததா இருக்கு, பாதுகாப்பானதா இருக்கு, நீடித்து உழைக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத பிரத்யேகமாக இந்திய தரநிலை வந்து அது சார்ந்து ஆலோசனையும் செஞ்சு அந்த தரநிலையை வந்து சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கூடவே இந்த பிஎஸ்னுடைய இணை இயக்குநர் சொல்லியிருக்காரு, பொருட்களினுடைய உரிமங்கள் சரிபார்ப்பு, ஹால்மார்க்கிங், ஐஏஎஸ் முத்திரையிடப்பட்டிருக்கக்கூடிய தயாரிப்புகள் அதனுடைய தரநிலைகள் தொடர்பான தகவல்களை பிஏஎஸ் கேர் அப்படிங்கிற ஆப் மூலமா நுகர்வோர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9:56 ஆயாச்சு. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் வித் மீ ஆர்ஜே நிஷா. ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: இனி தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மும்பை சர்வதேச திரைப்பட விழா இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21 தேதி நடைபெறவுள்ள நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,680 ரூபாய் உயர்ந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். துருக்கி அண்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவ்ராவுக்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் துனிசியாவை வென்றது. தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி ஆடவர் பிரிவிலும் சென்னை விளையாட்டு மேம்பாட்டு அணி மகளிர் பிரிவிலும் கோப்பையை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஹாய் ஹலோ, குட் மார்னிங். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்க போறீங்க. இது உங்கள் சாய்ஸ். உங்க ஃபேவரட்டான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணும், வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9585800103 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏற்கனவே நான் டெய்லி பாட்டு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா நான் மத்தவங்க கேட்கிற பாடலையும் இன்னைக்கு கேட்டு ரசிக்கலாம். ஸோ வந்து புதுசா நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா இந்த பாட்டு கேட்டு அப்படின்னு நினைக்கிற பாடல்கள் கேட்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு பாடல் தான் கேட்கணும், 4-5 பாடல் எல்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பாட்டு எதுவுமே உங்களால கேட்கும்.

முடியாது. அதனால ஒரே ஒரு சாங் மட்டும் ரெக்வஸ்ட் பண்ணுங்க. 9585800103 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஃபேவரட்டான பாடல் எது, அது எந்த படத்துல இருந்து, அப்புறம் உங்களோட பேர் ஊர் அதெல்லாம் டைப் பண்ணி அனுப்புங்க. இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் உங்க கூட பூஜா.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: சபல் ஜரூரியே.
1: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் துப்பாக்கி திரைப்படத்தில் வந்து பாடல் கேட்டிருக்காங்க பெருமாள் சாமி, சுமதி, சுபிக்ஷா, ஸ்ரீ ஹரிகுமரன், பழைய கிணறு வீதி, சாவக்காட்டு பாளையத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பில்லா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இதை சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
4: நேரில் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க, குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 MHz.
1: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் 10 என்றதுக்குள்ள திரைப்படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. விஜயமங்கலம் மணி, கீர்த்தனா, சரிதா, யுவராணி, பூங்குடி, கோபால், ராஜசேகர்.

0: कानूनी सहायता टेलीलॉके ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். 10:32 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. இது உங்கள் சாய்ஸ் ரம நிகழ்ச்சி. அடுத்த பாடல் கண்ணத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் வந்து கேட்டிருக்காங்க, தூத்துக்குடி சீதாலட்சுமி.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுட்டு இருக்க பாடல் உன் சமையல் அறையில் திரைப்படத்துலேருந்து, உடையாம்பாளையத்துலேருந்து கார்த்திக் பாலு இந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையா இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைண்ணா.

மலரி திரைப்படத்துல இருந்து பாடல் கேக்குறீங்க. அணுக்கட்டில இருந்து சிவா உதயா இந்த பாடல விரும்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கேட்டிருக்க இந்த பாடலோட இன்னைக்கு இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில இது உங்க கூட பூஜா ஸ்டேட்டின் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: 금. வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஹோர்முஸ் நீரிணை விரைவில் திறக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா பிரதமர் திரு ரோபர்ட் ஃபிகோவுடன் அந்நாட்டு தலைநகர் பிளாட்டிஸ்லாவாவில் இன்று இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 165 அதிகரித்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மும்பை சர்வதேச திரைப்பட விழா இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் காரில் பயணம் செய்த 3 உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 5 பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர் பக்கிங்ஹாம் கால்வாய் அருகே உள்ள சதுப்பு நில பகுதியில் ஏற்பட்ட தீயை மேடவாக்கம் தீயணைப்புத் துறையினர் அணைத்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,680 உயர்ந்து 1,12,560 விற்பனையாகிறது. துருக்கி அன்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவராவிற்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் துனிஷியாவை வென்றது. தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமானவரித்துறை அணி ஆடவர் பிரிவிலும் சென்னை விளையாட்டு மேம்பாட்டு அணி மகளிர் பிரிவிலும் கோப்பையை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: பதினோரு மணி 2 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இனி கேட்டு ரசிக்கலாம். இன்றைக்கான நேயர் தான் இன்னைக்கு நம்ம பங்கு பெற போறாங்க. இன்றைய நேயர் நிகழ்ச்சியில யார் பங்கு பெற போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்லே கவுண்டன் பாளையம் வேணுகோபால். சோ அவர் நிகழ்ச்சியில நினைச்சிருக்காரு, என்ன மாதிரியான பாடல்கள் கேட்கிறாரு அண்ட் என்ன சொல்ல போறாருங்கிறத பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: இனிய பாலை வணக்கம் கூறி இன்னத்துடன் நிகழ்ச்சியில் இணைவது மல்லே கவுண்டன் பாளையம் வேணுகோபால் மேம்.
2: சூப்பர், உங்களை அறிமுகம் செஞ்சுக்கோங்க
3: மேம். நான் வந்து 44 கைத்தறி நெசவு செஞ்சுட்டு இருக்கேங்க
2: மேம்.
3: இந்த 44 எனக்கு 42 உற்ற துணையாக இருக்கிறது நமது கோவை வானொலி.
2: ஓகே, சூப்பர்.
3: ஐயா, எனக்கு வந்து மனம் தளர்ந்து போன நேரங்கள்ல மனதுக்கு ஊக்கப்படுத்தி பாடல்களை கொடுத்து நல் கருத்துக்களை புகட்டி என்னை வாழ்க்கையில வழிநடத்தி செல்கிறது வானொலின்னு சொல்றதுல நான் பெருமை கொள்றேன்.
2: ஓகே,
3: அதே மாதிரியே இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
2: சூப்பர், ஓகே.
3: என்னுடைய பாடல் தொகுப்புங்க மேம்.
2: ஒரே நிமிஷம், நீங்க எவ்வளவு வருஷமா இந்த
3: பாடல் அரசியலங்குமுறை படத்துல இருந்துங்க?
2: ஓகே, ஓகே.
3: அடுத்ததாக திருடாதே பாப்பா திருடாதேங்கிற பாட்டு திருடாதே படத்துல இருந்துங்க.
2: ஓகே.
3: அதுக்கு அடுத்ததாக சும்மா கடந்த நிலத்தை கொட்டி அப்படிங்கிற பாட்டுங்க நாடோடி மன்னன்ல இருந்து.
2: ஓகே.
3: அதுக்கு அடுத்தபடியாக வேற

0: பாண்டிய கட்டபொம்மன்ல இருந்து மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டுங்கிற பாடலுங்க மேம்.
1: அடுத்தது
0: பெருமிடத்து பெண்ணுங்கிற படத்துல இருந்து பாரப்பா பழனியப்பா என்ற பாடல்.
1: ஓகே, அடுத்ததா
0: உங்களுக்கு
1: ரொம்ப பிடித்தமான நிகழ்ச்சி எது? நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல 103 FM
0: பிடித்தமான நிகழ்ச்சி என்றால் காலையில வந்து 2-3 தலைப்புகள் வந்திருக்கு. சிந்தனை செல்வம், சிந்தனை சுடர், பாண்டோர் சிந்தனை என்ற தலைப்பு வந்திருக்குது. ஒரு 5 நிமிஷம் என்னால எனக்கு வாழ்க்கையில நன்னெறிப்படுத்துறதுக்கான நிகழ்ச்சி தலையங்க நிகழ்ச்சி அதை தான் நான் சொல்லுவேன் மேம்.
1: ஓகே, சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. நீங்க இப்ப இது 2வது தடவையா பங்கெடுக்கிறீங்க இல்லையா இந்த நிகழ்ச்சியில?
0: ஆமாங்க மேம்.
1: ஓகே, முதல் தடவை பங்கெடுத்த போது ஒரு அனுபவம் இருந்தது, சோ மறுபடியும் இதே நிகழ்ச்சியில பங்கு பெற்று ஒரு அருமையான பாடல் தேர்வுகளை கொடுத்திருக்கீங்க, இத பத்தி சொல்லுங்க. அரசிலங்குமரி படத்திற்காக சின்ன பயலே அப்படிங்கிற பாடலும், திருடாதே திரைப்படத்துல இருந்து திருடாதே பாப்பா திருடாதே பாடல் கேட்டிருக்காரு. தொடர்ந்து நாடோடி மன்னன் திரைப்படத்திற்காக சும்மா கிடந்த நிலம் அப்படிங்கிற பாடலும், வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திற்காக மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு பாடலும், பெரிய இடத்து பெண் திரைப்படத்திற்காக பாரப்பா பழனியப்பா பாடலும், பாசம் திரைப்படத்திற்காக ஜல் ஜல் ஜல் சலங்கை ஒளி பாடலும் கேட்டிருக்காரு. ஸோ இன்றைய நேயர் நிகழ்ச்சியில மல்லை கவுண்டன் பாளையம் வேணுகோபால் இவர் நேயர் கேட்ட பாடலை நம்மளும் கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம்.
1: நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம்,
0: நன்மை புரிஞ்சிடும் திட்டம்.

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418 8741.
3: 11:16 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க இன்றைய நேயர் மல்லிகவுண்டன் பாளையம் வேணுகோபால்.

0: பதினோரு மணி 27 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டு ரசிச்சிட்டு இருந்தீங்க. இன்றைய நேயர் விமலா வேணுகோபால் மல்லேகவுடன் பாளையம்லேருந்து வேணுகோபால் இணைஞ்சிருந்து அவங்களுடைய பாடல் விருப்பங்களை கேட்டிருந்தாங்க. ஸோ அவர் கேட்ட 6 பாடல்களையும் நேர்களாக்கிய நீங்களும் நாமும் கேட்டு ரசிச்சிருப்போம். அரசலங்குமரி, திருடாதே, நாடோடி மன்னன், வீரபாண்டிய கட்டபொம்மன், பெரிய இடத்து பெண், பாசம், இந்த திரைப்படங்களுக்காக மல்லேகவுடன் பாளையம் வேணுகோபால் இன்றைய நேயர் நிகழ்ச்சியில இணைஞ்சிருந்து பாடல் விருப்பங்களை தெரிவிச்சிருப்பாரு. ஸோ அவருக்கும் பாராட்டுக்கள், நிகழ்ச்சியில இணைஞ்சிருந்த நேயர்களுக்கும் பாராட்டுக்கள். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

பத்தின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.

வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறு ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலை நிகழ்ச்சியில் வேளாண் காடுகளை

0: 11:30 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 கேட்டு ரசிக்க இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். இசைக்கு வயதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பாடல்கள் மட்டும் காலத்தை வென்று தலைமுறைகளையும் தாண்டி பயணிக்கும் இல்லையா? ஆண்டுகள் பல கடந்தாலும் அதனுடைய மெலடியும் வரிகளும் உணர்வுகளும் இன்றைக்கும் நம்மளுடைய மனதில் ஓரத்தில் இனிமையா ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பழைய வானொலியினுடைய மென்மையான ஒளியில தொடங்கிய இந்த இசை பயணம் இன்றைக்கு வரைக்கும் நம்மளுடைய நினைவுகளுடைய பொக்கிஷமா தொடருது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நினைவுகளை மீட்டெடுக்கவும் இசையை ரசிக்கவும் மனதை மென்மையாக்கவும் இதோ உங்களுக்காக வருது Glorious 50s 60s Rainbow Classics இசை பயணம் தொடருது. தொடர்ந்து கேட்கலாம், இணைந்திருங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

கேட்ட பாட்டு அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திற்காக சுசர்லா தட்சிணாமூர்த்தியினுடைய இசையில பி பானுமதி பாடியது. பாடலுக்கு வரிகள் ஏ மருதகாசி.

0: ரெயின்போ கிளாசிக்ஸில் கேட்ட பாடல் தெய்வப்பிறவி திரைப்படத்திற்காக ஆர் சுதர்சனம் இசையில் கே ஜமுனா ராணி பாடியது. பாடலாசிரியர் தஞ்சையன் ராமயதாஸ்.
1: என்றும் நீங்கள்
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 11:38 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ கிளாசிக்ஸ்ல குளோரியஸ் 50s 60s கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் குலேபகாவலி திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஜி கி ஏ எம் ராஜா பாடியது.

ரெயின்போ கிளாசிக்ஸ் தரக்கூடிய அடுத்த பாடல் சாந்தி திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடியது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன்.

கேட்ட பாடல் சாரங்க தாரா திரைப்படத்திற்காக ஜி ராமநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலாசிரியர் மருதகாசி. ரெயின்போ கிளாசிக்ஸ் தரும் அடுத்த பாடல் மரகதம் திரைப்படத்திற்காக எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில் ஜே பி சந்திரபாபு கே ஜமுனாராணி பாடியது. பாடலாசிரியர் கூமா பாலசுப்ரமணியம்.

11:55 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 எஃப்எம்ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ரெயின்போ கிளாசிக்ஸ் க்ளோரியஸ் 56 எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடல் பாக்தா திருடன் திரைப்படத்திற்காக ஜி கோவிந்தராஜலு நாயுடு இசையில பி சுசீலா பாடிய பாடல், பாடலாசிரியர் ஏ மருதகாசி. கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 11:59 நிமிடமாயாச்சு நேயர்கள். இதுவரைக்கும் ரெயின்போ கிளாசிக்ஸ்ல அழகான இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இதே போல தினமும் வரக்கூடிய நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM இன் ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சி மட்டுமில்லாமல் எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசியுங்கள் நேயர்களே.

நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே நிஷாத். 12 மணிக்கு நேயர்களுக்காக வசந்த இல்லம் நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. இதுல ஆரோக்கியமே ஆனந்தம் தலைப்புல ஓய்வு பெற்ற செவிலியர் யோகா பயிற்சியாளர் சரோஜா அவர்களுடன் நேர்முகம் கேட்டு பயன்பெறலாம்.

0: நேரம் நண்பகல் 12 மணி.
1: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம்.
2: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வசந்த இல்லம் ஆரோக்கியமே ஆனந்தம் இந்த செக்மெண்டா மலருது. இதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு சரோஜா அப்படிங்கறவங்க கெஸ்டா வந்திருக்காங்க, அவங்கள சந்திப்போமா. வணக்கம் சரோஜாமா.
3: வாழ்க வளமுடன்.
2: நீங்க வாழ்க வளமுடன் சொல்லும் போதே தெரியுது என்ன உங்களுக்கு வந்து ஹெல்த் மேல இருக்கிற அவ்வளோ அக்கறை. ஏன்னா முதல்ல அதுதானே வேணும், எல்லாருக்கும் வாழ்த்தரன், அதாவது நல்லா இருங்க அப்படின்னு சொல்றது கேக்குறதே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அப்படி ஆயிடுச்சு எல்லாருடைய லைஃபும், நல்லா இருக்கு இருங்கப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற ஏங்குற அளவுக்கு நமக்கு வந்தாச்சு. நான் முதல்ல உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். நீங்க வந்து ஒரு செவிலியரா பணிபுரிஞ்சிருக்கீங்க இல்லையா, 36 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். அப்புறம் வந்து ஓய்வு பெற்றப்புறம் யோக கலை நிபுணராக வந்திருக்கீங்க இல்லையா. உங்ககிட்ட தான் நான் முக்கியமான கேள்வி கேட்கணும், பெண்களோட நலம், உடல் நலம் சார்ந்த விஷயங்கள். பொதுவா பெண்கள் வந்து ஒரு ரொம்ப கேர்லெஸ்ஸா அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா உங்களுக்கு என்ன வயசு?
3: இந்த மாசத்தோட 83 முடியுது.
2: ஆஹா, 83ல யூ லுக் சோ ஃப்ரெஷ் அண்ட் சோ யங். சரி, உங்க ஃபிட்னஸோட ரகசியம் என்ன, அதை முதல்ல சொல்லுங்களேன்.
3: ஃபிட்னஸ் அப்படிங்கிறது மனம் சார்ந்து நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறது அதுதான், மனதில் வந்து வீணான எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், சில வேண்டாத குணங்களை நாம் இன்னும் வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் கூட நம்மளுடைய வயதுக்கான அந்த அடையாளம் வேற மாதிரி ஆயிரும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே எப்பவுமே கொஞ்சம் யங் லுக்கிங் அப்படிங்கிறத தாண்டி மனசை இளமையாக வைத்துக்கொள்ளும். வயது என்பது உடலுக்கு அல்ல, மனதுக்கு மட்டுமாக இருக்குது நான் நினைக்கிறேன். சோ அந்த மனம் எப்பொழுதுமே ஒரு ஒரு புத்தம் புதுவான ஒரு மலர் மாதிரி வச்சுக்கணுங்கிற ஆசை இருக்கு. அப்படிதான் வச்சுட்டு இருக்கிற மாதிரி எனக்குள்ள நான் நினைச்சிட்டு இருக்கேன்.
2: அப்படிதான் தோணுது எங்களுக்கு, ஏன்னா மலர் மாதிரி தான் இப்பயும் இருக்கீங்க. மேபி உங்க பணி சார்ந்து அப்படி இருந்ததுனாலயா, அவ்வளவு டென்ஷனான வேலையா இருந்தாலும் இப்ப நீங்க செவிலியரா பணி புனிஞ்சிருக்கீங்க, நர்ஸா இருந்து ரிட்டையர் ஆயிருக்கீங்க, எப்பவுமே பிஸியா பரபரப்பா இருந்ததுனால உங்க மனசு அப்படியே ஆக்டிவா இருக்கா?
3: கண்டிப்பா. ஏன்னா எங்க டியூட்டி அவர்ஸே பாத்தீங்கன்னா 7:00 அப்படிங்கிறது அங்க இருக்கணும், டியூட்டியில இருக்கணுங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரியான விஷயத்தை தான் முடிச்சுட்டு தான் வீட்டுல இருந்து கிளம்ப முடியும். ஸோ அங்கிருந்தே எங்களுடைய ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிடும். ஒரு ஒரு பிஸியான ஒரு, அங்க லேசினஸுக்கு இடமே கிடையாது. படிக்கிற காலத்திலேயே அது வந்து வேற மாதிரியான ஒரு ட்ரைனிங் அதுக்குள்ள இருந்தது. பட் இங்க ஆஃப்டர் ஜாபுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டியூட்டி அவர்ஸ் அப்படிங்கிறதுல அந்த சின்சியரா டியூட்டி பண்ணணுங்கிற அந்த எய்ம் இருக்கிறவங்களால அந்த அந்த அந்த கட்டத்துக்குள்ள தாண்டி வெளியே வரமாட்டோம் நாங்கள். ஏன்னா பேஷண்ட்டு, அப்புறம் அதுக்கு கொடுக்க வேண்டியது, அப்புறம் அடுத்தது என்ன அடுத்தது என்ன, அதுக்குள்ளேயே தான் மைண்டு போயிட்டு இருக்கும். ஸோ அது அப்படியே போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறப்போ நமக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா வேற வீட்டை பத்தியோ மற்றதை பத்தியோ வேற வேண்டாத பத்தியோ எந்த எண்ணமும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பேஷண்ட்
2: அதுக்கான நேரமே இல்லை,
3: இல்லை டைமே கிடையாது. ஏன்னா அது அதை பத்தின சிந்தனைகள் தான் எப்பவுமே போயிட்டு இருக்கும்.
2: இப்ப நீங்க சொல்லுங்களேன், நம்ம அந்த மாதிரி ஆக்டிவாவும் பிஸியாவும் இருந்தா வேற சிந்தனையே இல்லாம இருந்தா ஃபிட்டா இருக்கலாமா?
3: ஒரு ஓரளவுக்கு சாத்தியம். ஃபிட்டா இருக்கிறது பயிற்சிக்கு அப்புறம் தான், ஓரளவுக்கு வந்து இதுவும் வேணும். அதாவது நம்ம இந்த உடலுக்கு சில பயிற்சிகள் கொடுக்கணும். ஆனா வந்து நம்ம ஜாப் ஓரியன்ட் நம்ம ஜாபுக்கு போறவங்களுக்கு இது பொருந்தும். அந்த ஜாபை நம்ம நேசிக்க ஆரம்பிக்கணும். எப்பவுமே வந்து என்னோட ஆபீஸ்ல நான் போட்டிருப்பேன் முன்னால, நாம் தொழ வேண்டிய இடம் ஆலயம் மட்டுமல்ல நாம் பணிபுரியும் இடமும் கூட போட்டோம். எனக்கு

0: அது ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை. ஏன்னா நம்ம வேலையை நம்ம நேசிக்க ஆரம்பிக்கணும்.
1: உங்களுக்கு உங்கள் வேலை எவ்வளோ பிடிக்கும்?
0: ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். இன்னும் கூட என்னுடைய நர்சிங் ட்ரெஸ்ஸை நான் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன், அப்படியே சேஃபாக வச்சுருக்கேன். ஏன்னா அந்த வேலையை நான் லவ் பண்ணேங்கிறத விட அதோட நான் ஐக்கியமாயிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜாப் அது. ஏன்னா ஒரு வேலைக்கு போகிறதுங்கிறது வந்து பிடிச்ச வேலைக்கு போகிறதுங்கிறது வேற, கிடைச்ச வேலையை பிடிச்சிக்கிறதுங்கிறது வேறு, ரெண்டு வகை இருக்குது. பட் எனக்கு ஆரம்பத்திலே எதுவுமோ அது மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்புறம் இந்த சர்வீஸ் ஓரியன்ட் ஒரு கஷ்டத்தோடு அவனோட அவங்களோட கஷ்டத்தை நம்ம பகிர்ந்துக்கிறோங்கிறப்போ எனக்கு ஏதோ ஒன்று நமக்கு இதுக்காக தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோமாங்கிற எண்ணமெல்லாம் கூட வரும் எனக்கு. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லாமல் நம்மக்கிட்ட வந்து சொல்லக்கூடிய ஒரு பொசிஷனுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம் இல்லையா. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆறுதலுக்கும் தேர்தல் நம்மளால் வேறு வகையில் எதுவும் செய்ய முடியாது. ஒரு வாய் வார்த்தை நல்லா இருப்பா, உனக்கு நல்லாயிரும், அதெல்லாம் ஒரு வார்த்தை தான். பட் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது ஒரு நாளாக போயிட்டு இருந்தது. என்னுடைய 36 வருஷத்தில் நான் ஒரு நாள் கூட
1: தொடக்கமா இல்ல,
0: கிடையவே கிடையாது.
1: வெரி ஆக்டிவ் இல்லையா? மேபி அதுதான் இப்ப உங்களுக்கு வந்து உங்கள லைஃப்ல வந்து அது பிரதிபலிக்குது இல்லையா, அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி வர்க் வாட் எவர் யூ ஹேவ் டன், தி சர்வீஸ் யூ ஹேவ் டன், தி அப்ரோச் யூ ஹேவ் டேக்கன் டுவர்ட்ஸ் தி ஃபெலோ பீப்புள், அதெல்லாம் உங்களை வந்து இன்னைக்கு வந்து நிம்மதியா வாழ வச்சு.
0: கண்டிப்பா.
1: வேதாத்ரி மகரிஷியோட
0: மன
1: வளக்கலை. சரி, இதுல வந்து நீங்க என்னெல்லாம் சமுதாய பணி பண்றீங்க? பெண்களுக்காக ஏதாவது நிறைய சேவிங்?
0: பெண்கள் மெயினா பெண்களுக்கு தான் இது ஒர்க் அவுட் ஆகும். இந்த பயிற்சியில முக்கால்வாசி நீங்க பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் நிறைய கைனிக் ப்ராப்ளம் நிறைய இருக்கு, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். ஏன்னா ஏஜ் அட்டன் பண்ணா 6 மாசம் ஏஜ் திரும்ப பீரியட்ஸ் வரலங்கிறதும், இல்ல ஒரே மாசத்துல 2 தடவை வர்றதுங்கிறதும், இல்ல வருஷக்கணக்கா வரலங்கிறதும், இந்த மாதிரி ஏஜ் புதுசா பியூபர்ட்டி பிள்ளைங்க அந்த மாதிரி வரும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஓவர் பிளீடிங், அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனா உங்களுக்கு ஃபைப்ராய்ட் இருக்கு, உங்களுக்கு கட்டி இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம், அந்த மாதிரி பிரச்சனை. அப்புறம் இன்னைக்கு இன்னும் நிறைய பேர் நீர் கட்டின்னு ஒன்று பேர் சொல்லி அது வேறு வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த பயிற்சியின் மூலமாக அவர்களை நாங்கள் சரி பண்ண முடியும்.
1: ஏன்னா நீங்கள் ஒரு நர்ஸாக இருக்கீங்க, மெடிக்கலாகவும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை நீங்கள் சொல்லும்போது நம்ம ஏற்றுக்கலாம்.
0: ஏன்னா அது செஞ்சுப்பா எங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அது ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோடு நம்ம அதை முழுமையாக மனசு வச்சு பண்ணணும்னா கண்டிப்பாக. அந்த மாதிரி யூட்ரஸ் ரிகார்டிங் யூட்ரஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு வரக்கூடிய முதல் பிரச்சனை யூட்ரஸ் பிரச்சனை தான். அவருடைய எல்லாத்தோட மெனோபஸ், இந்த மெனோபஸ் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா, அந்த நேரத்தில் ரொம்ப எரிச்சல் வரும், எல்லாத்து மேலேயும் கோவப்படுவாங்க,
1: அழுக வரும்,
0: ரொம்ப அவங்களுடைய நார்மல் இதே போயிடும். பட் அதெல்லாம் இல்லாமல் நார்மலான ஒரு மெனோபஸ் அப்படின்னா அது நடக்கும். அது ஒரு மான் பயிற்சின்னு ஒரு பயிற்சி சொல்லித்தருவோம், அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக நிற்கும். இதோட ஹெரிடிட்டின்னு ஒன்று இருக்கு, மெனோபஸ்ல வந்து ஹெரிடிட்டி வந்து இருக்கு, அம்மாவுக்கு எப்படி இருக்குதோ அப்படிதான். அப்போ இதுக்கு நானே என்னோட எக்ஸாம்பிளா சொல்றேன், எங்க அம்மாவுக்கு பயங்கர ப்ளீடிங்கா இருக்கும், ப்ளீடிங்னா பயங்கரமா இருக்கும். நான் சின்ன வயசுல நான் பாத்திருக்கேன், எங்க அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் யூட்ரஸ் எடுத்துட்டாங்க. ஸோ அவங்கள பத்தி எனக்கு தெரியல, எனக்கு மட்டும்தான், நான் தான் யூட்ரஸோட ரிட்டையர் ஆக போறது. எனக்கு 54 வயசு முடிய பீரியட்ஸ். அப்போ எனக்கு என்னன்னா அம்மாவுக்கு அப்படி இருந்ததே, எங்களுடைய யூனிஃபார்ம் ஒயிட் அண்ட் ஒயிட்
1: ஒயிட்
0: 54 வயசு அப்படிங்கிற அந்த பயம் ஒரு பக்கம் இருந்தா கூட பயிற்சி கரெக்டா பண்ணிட்டு இருந்தேன். மான் பயிற்சி நீங்கள் யாருமே சொன்னால் கூட அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுல நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். போன மாதம் எந்த டேட்டில் ஆனாலும் இந்த மாதம் ஆகலை, இன்னைக்கு முடிய ஒரு பிரச்சனை இல்லை, நார்மலாக இருக்கும். அந்த 2 டேஸ் 3rd டே அவ்வளோதான், 4th டே ஒன்று.
1: அதுக்கு ஆக்டிவிட்டோ யோகா,
0: அதில் ஒரு பயிற்சிகள் நிறைய இருக்கு. மனதை வளப்படுத்துகின்ற கலையினுடைய பிரான்ச்சஸ் இதெல்லாம். இப்போ மெனோபாஸ் நார்மலாகிறதுக்கும் யூட்ரஸில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும், இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்குள்ள வந்து ஒரு மன தைரியத்தை கொடுப்பதற்கும். நான் உடலும் மனமும் ஏன் சரியா இருக்கணுங்கிறனா, உடம்பு பயிற்சி பண்ணி நல்லா பண்ணிடுறோம், மனசு வந்து இந்த மாதிரி மெடிடேஷன் பண்றப்ப சரியா பண்ணிடுறோம், இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம பார்க்குறப்போ அதை முழுமையாக செய்யணும். நிறைய பேர் கண்டினியூ பண்ண மாட்டேன், கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னா விட்டுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு காரணமாக.
1: அந்த பயிற்சியை வந்து உங்ககிட்ட கத்துக்கிட்டா வீட்டுல இருந்து பண்ணலாம்,
0: தாராளமா பண்ணலாம். அப்பார்ட்மெண்ட் காலேஜஸ் இந்த மாதிரி போறப்ப மாசம் வருவாங்க, அப்புறம் அங்கேயே போய் நாங்க கொடுப்போம். அது அது ஒரு பக்கம் இருக்கு. அதுதான் வந்து பெண்களுக்கான ஒரு பெரிய தன்னம்பிக்கை, அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்துடும் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளே. அது வந்துச்சுன்னா இன்னும் கூட சாமிஜி அழகாக சொல்லுவார், ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பெண்ணுக்கு இந்த பயிற்சியை கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த குடும்பம் ஒரு கோவிலாக மாறும்.
1: கண்டிப்பாக.
0: ஏன்னா அந்த பெண்ணால் எல்லாத்தையும் அனுசரித்து போக முடியும். ஏன்னா மனசளவில் தாங்க உடம்பு நல்லா இருக்கு, இப்போ இது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய

ஜென்ஸுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க, காசு மிச்சம் ஆகுது. ரெண்டாவது லீவ் போட வேண்டாம், அவங்களுக்கு டைம் சேவ் ஆகுது, ஒய்ஃபுக்கு நல்லா இருக்கா, வீட்லேயும் பிரச்சனை இல்லை. இப்போ ஜென்ஸுக்கு எப்படி இருக்கும், அவங்களே சொல்லுவாங்க, அம்மா ஞாயிற்றுக்கிழமை கூட மாச்சிருக்கம்மா, அவங்க அன்னைக்கு வந்துருட்டுங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்காங்க. நிறைய விஷயங்கள், பொருளாதாரத்துல சேமிப்பு இருக்கு, டைம் சேவ் ஆகுது, ரெண்டாவது வீட்டுல ஒரு அமைதி இருக்கு, ஆசைப்படுறதுல நிறைய அது வேணும் இது வேணும்னு கேக்குற பழக்கம் போயிடும். ஒரு ஒரு சிம்பிளிசிட்டி வந்துடும், எளிமையா வாழணும், நிறைவா வாழணும், ஆரோக்கியமா வாழணும். ஆரோக்கியமே

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையில் ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று ஓய்வு பெற்ற செவிலியர் சரோஜா அவர்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடி கொண்டிருக்கிறார் சௌமியா.
2: நம்ம உடல் உபாதையா இருந்தா கூட ஏதோ மருந்து எடுத்துக்கிறோம், அந்த இடத்துல அந்த வலி மறந்து போயிடுது, வலி இல்லாம போயிடுது. ஆனா மனசுக்கு
3: ஒண்ணும் பண்ண முடியாது,
2: ஒண்ணும் பண்ண முடியாது.
3: மனதை வளப்படுத்தி இருக்கோங்கிறது பெரிய விஷயம். மனமது செம்மையானால் வாழ்க்கை சீரும், அது ரொம்ப முக்கியம்.
2: ஏன்னா
3: மனசு மட்டும் நிம்மதியா ஒரு நிறைவான இருந்தா வாழ்க்கையில நமக்கு எந்த பிரச்சனையும் சமாளிக்கும்.
2: கரெக்ட், நீங்க சொல்றது
3: அது பெண்ணுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா குடும்பத்தை தாங்குறவளை அதான் தாரோன்னு பேரு தாங்கி கொண்டிருக்க, அதனாலதான் அவளுக்கு அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இந்த காலகட்டத்துல பெண்களை கூட நம்ம ஒரு கணக்குல எடுத்துக்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா. நிறைய பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் பாக்குறோம். இதோ இவன்தோ நம்மளுடைய இது என்னன்னா, பெண்ணு அவளுடைய அந்த சக்தியை உணரணும், அவளுக்கான அந்த அவளுடைய கேப்பபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அவளுடைய மதிப்பை அவளை இன்னும் உயர்த்திக்கணும் சமுதாயத்திலே ஆகட்டும் வீட்டிலே ஆகட்டும். ஏன்னா அந்த பெண்ணினுடைய டிசிஷன் மேக்கிங், ரெண்டாவது இந்த சிம்பிளிசிட்டி, வீணான ஆசைப்படுறது இல்ல, தேவையில்லாத செலவு இல்ல, எல்லாத்துக்கும் மேல யாரையும் நோகடிக்கிறது இல்ல, வார்த்தைகளாலேயோ சொல்லாலேயோ செயலாலேயோ அவளோட ஒரு அபூர்வமான ஒரு பிறவியாக பார்க்கப்படுகிறாள். சோ அந்த வீடு நல்லா இருக்கு, அதுதான்
2: ஆரோக்கியத்துக்கு இதுதான் முக்கியமான படிநிலையே தான் இல்லையா. மேல வந்து நம்ம எவ்வளவுதான் ஒரு பெரிய வேலையில இருந்தாலும் என்ன பொசிஷனுக்கு போனாலும் பேசிக் இது இல்லையா, ஆரோக்கியம் உடல் சார்ந்தது, மனம் சார்ந்தது,
3: எல்லாம் எந்த கட்டடமும் கட்ட முடியாது
2: முடியாது.
3: சோ உடல் நலமாக இருந்தால் நமக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆக முடியும். எல்லாத்துக்கும் மேல நிறைய பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கணுங்கிறது செகண்டரி, நம்ம அளவுக்கு நம்ம நிறைவா வாழணுமா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கை. நம்மால யாருக்காவது பயனுள்ள ஒரு வகையில வாழணுங்கிற எண்ணம் அப்பதான் நமக்குள்ள வரும், இல்லைன்னா வராது. நம்ம உடம்பு பாக்குறதுக்கு எனக்கு நேரம் பத்தாது.
2: சரி, உங்க உணவு முறை பத்தி சொல்லுங்களேன், நீங்க என்ன சாப்பிடுவீங்க?
3: நான் எப்பவும் நார்மலா தாங்க சாப்பிடுவேன், எந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் எதுவும் கிடையாது. ரெண்டாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மார்னிங் ஃபுட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப விஷயம். மார்னிங்ல வந்து ஏர்லி மார்னிங் இந்த காஃபி டீ அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது,
2: எப்பவுமே இல்லை உங்களுக்கு.
3: முதல்ல இருந்தது, இங்க வந்ததுக்கு அப்புறம் இல்லை. அது ஒரு நான் சொல்றேன்ல, இந்த பயிற்சிக்குள்ள வர்றப்போ நமக்குள்ள ஒரு சில அவேர்னஸ் வரும், விழிப்புணர்வு வரும். எந்த நேரத்தில் எதை விடணும், எந்த நேரத்தில். அப்போ ஈவினிங் மட்டும் ஒரு டீ மட்டும் குடிப்போம், அந்த ஒரு டீ தான், அது கடையில் எல்லாம் எதுவும் இல்லை. ரெண்டாவது மார்னிங் டிஃபன் கொஞ்சம் சாப்பிடுவோம், ஏன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்ன்னு பேரே வந்து அந்த பாஸ்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு தான் அந்த பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால பட்டினியாக இருக்கிறது விரதமெல்லாம் கிடையாது, விரதம் இருக்கிறவங்க மத்தியானம் இருந்துக்கலாம், நைட்டில் இருந்துக்கலாம். மார்னிங்கில் தயவுசெய்து எல்லாத்துக்குமான ஒரு இதாக நான் சொல்கிறேன், மார்னிங் மட்டும் விரதம் இருக்காதிங்க. ஏன்னா அதுதான் உடம்புல சில பிரச்சனைகளை, குடல்ல புண்ணு வர்றது, வயிற்றுல அல்சர் வர்றதெல்லாம் அதுதான் ஒரு காரணம். அதனால மார்னிங் வந்து ஏதாவது ஒன்று சாப்பிடணும், மார்னிங் ஃபுல்லாக அதுதான் ராஜா மாதிரி காலை சாப்பிடணும், மத்தியானம் கொஞ்சம் கம்மி, அதுக்கப்புறம் துறவி மாதிரி சாப்பிடணும். ஸோ மார்னிங் கண்டிப்பாக நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க, அது ஒரு முக்கியம். நான் அதே தான் வந்து என்னுடைய இதில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எக்ஸப்ட் நான்வெஜ், ஒரு வெஜிடேரியன் நல்லா சாப்பிடுவேன், நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், எல்லாத்துக்குமே அது ரொம்ப முக்கியம். ஆனா வயசான தூக்கம் வராது, அது வந்து
2: ரொம்ப
3: குறையொன்றும் இல்லை, அதெல்லாம் நல்லா.

0: தூங்கிடுவேன். பசிக்கும் நல்லா சாப்பிடுவேன்.
1: உங்களோட பொழுதுபோக்கு என்ன?
0: நான் வந்து என்னுடைய மெயினான இது ரேடியோ. சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு வேற டெக்னா அப்பெல்லாம் கிடையாது இல்ல, ஒரு மர்ஃபி ரேடியோன்னு ஒண்ணு இருக்கும், அந்த காலத்துல ஒரு குழந்தை இப்படி வச்சுட்டு இருக்கோம், அது கூட்டி வேற எங்க அப்பா வச்சிருவாரு. அதுல எம் சுந்தராம்பாள் பாட்டு எம் கே தியாகராஜர் பாட்டு தான் போடுவாரு, அதையவே உட்காந்து கேட்போம். எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்குங்க, பாடமாட்டேன் பட் எனக்கு ரொம்ப மியூசிக் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். நிறைய அந்த மாதிரி பிலாசபி எல்லாம் கேட்பேன். எந்திரிச்ச உடனே நான் ஆன் பண்றது என்னுடைய பெட்டுக்கு மேலே பக்கத்துலயே ரேடியோ இருக்கும், அதை ஆன் பண்ணிட்டு தான் தூங்குறப்போ அந்த பாட்டு அந்த பழைய பாட்டெல்லாம் கேட்டுட்டு தான் தூங்குவேன். நான் ஒரு ரேடியோ லிசனர்.
1: கோயம்புத்தூர் ஆகாஷ்மணி கேப்பீங்க இல்லையா?
0: அதுதான் கேட்பேன்.
1: என்னெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி ஏதாவது சொல்லுங்களேன்.
0: அதுதான் நீங்க மூத்தோருக்கான நிகழ்ச்சி போடுறீங்களா? அப்புறம் ரெண்டாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய இந்த செலிபிரிட்டிஸுடைய கலாமுடைய பிறந்த நாள், பாரதியார் அந்த மாதிரி பெரிய அவங்களுடைய இதெல்லாம் வரும்ல, அந்த அந்த டாபிக்ஸ் எல்லாம் வரப்போ அந்த டாஸ்க் எல்லாம் பாப்பேன். அது மாதிரி விஷயம் எல்லாம் பாப்பேன். பழைய பாட்டு ரொம்ப நல்லா கேட்பேன். என்னுடைய நிறைய பொழுதுபோக்கே பாட்டு கேட்கறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய படிப்பேங்க, புத்தகம் நிறைய படிப்பேன். சின்ன வயசுல இருந்தே நான் ரேடியோ, டியூட்டிக்கு போனா கூட எனக்கு ஒரு பாக்கெட் ரேடியோன்னு ஒன்று கையில வச்சுக்குவேன், அது கூட பாக்கெட்ல இருக்கும். ஸோ அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்கிறது. இப்போ வீடு அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு பெரிய ரேடியோ பெட்லேயே இருக்கும், டைனிங் ஹாலில் ஒன்று இருக்கும், டைனிங் டேபிள்லேயே ஒன்று இருக்கும், நியூஸ் கேட்டுட்டு தான் சாப்பிட்றதெல்லாம் ஏதாவது ஒன்று ரேடியோவில் ஓடிட்டு இருக்கோம். இல்லை அப்படின்னா டிவியில் ஏதாவது ஒரு பிலாசபி ஏதாவது நல்ல ப்ரோக்ராம் மியூசிக் ப்ரோக்ராம் போட்டு டிவி போடுவோம். ஸோ இந்த சூழலில் வளர்கிறதுனால மனம் நல்லா
1: இருக்கும்,
0: எந்த விதமான இது இல்லாமல் நிறைவாக இருக்கும். ஆரோக்கியமே

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று ஓய்வு பெற்ற செவிலியர் சரோஜா அவர்கள்.
1: அப்போ இதெல்லாம் நாள்பட பார்த்தோம்னா டெக்னாலஜியுடைய வளர்ச்சி இன்னைக்கு எந்த வேலையும் யாரும் வந்து நம்ம ஹேண்டில் செய்யக்கூடிய விஷயமெல்லாம் செய்யல. மேனுவல் ஏதாவது செய்யறமா? எல்லாம் சுவிட்ச் தான், எல்லாமே சுவிச். அப்போனா இந்த கைக்கு என்ன, ஒரு ஒரு பொண்ணு வந்து நீங்க நான் பயிற்சி கொண்டு வந்துச்சு, ஒரு யங் கேர்ள். அந்த பொண்ணு ஏதோ ஒரு ஜாப்ல இருந்தான்னு நினைக்கிறேன், ஐடி கம்பெனி ஏதோ ஒன்று. இந்த நாலு விரல் மட்டும் அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. அதாவது அந்த அந்த மிஷின் அடிச்சே
2: டைப்போ
1: இல்ல லேப்டாப்போ ஏதாவது ஒன்று. இந்த கைக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு 10 நாள் 15 நாள் ஆச்சு, அது சரி பண்ணி கையை நிமித்துறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒர்க்கு
2: தான் பண்ணிட்டு.
1: அப்போ ஹோல் அதாவது டாப் டு பாட்டம் ஹெட் டு புட்டு மாதிரி. அப்போ தலை முடியிலிருந்து கால் நகம் முடிய நமக்கு அசைவு வேணும். அப்பதான் எல்லா ஓட்டங்களும் சரியா ஓடும் உடம்புல. அப்போ அது ஏதாவது ஒரு இடத்துல தேக்கம் பெற்றால் கூட அந்த இடத்துல பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்போ அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குமான விஷயத்த பார்த்தோம்னா, அந்த காலத்துல இயற்கையாக நேச்சுரலாக இயல்பாக ஒரு வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் இருந்தது. கூட்டு குடும்பங்கிறது அது அன்னைக்கு சொல்லுவாங்க இல்லையா, நாங்க கூட விளையாட்டா சொல்லுவோம், அன்னைக்கு வந்து 4 ரூம் இருக்கும், பாத்ரூம் வெளியே இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாத்ரூம் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வந்தாச்சு. அப்போ அதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆரோக்கிய கெடுதல் தான், ஆரோக்கியத்துக்கான ஒரு ஒரு சீர்குலை உண்டு பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அதெல்லாம். அப்ப இதெல்லாம் வந்து ஆரோக்கியத்துக்கான நம்மை நாமே அதாவது ஜாபுக்கு போனா வேலைக்கு போனா அதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்தாச்சு. அப்படியெல்லாம் இல்லாமல் அவரவர்கள் வேலையை அவரவர்கள் செய்து கொள்ளணும். எல்லாத்துக்கும் மேல ஒரு அவேர்னஸ் வேணும், ஒரு விழிப்புணர்வு உடலை பற்றி வேணும். இந்த உடல் என்பது இது ஒன்றுதான் நம்மளுடைய இறுதி காலமுடைய நம்மோட பயணிக்கிறது. நம்மளுடைய பணமோ காசோ சொத்தோ நம்ம கூட பிறந்தவங்களோ இல்ல நம்மளுடைய உறவுகளோ எதுவுமே கூட வரப்போறது இல்லை, இந்த உடல் மட்டும்தான் நமக்கு இருக்கு. சோ இந்த உடலை நம்ம எவ்வளவு பத்திரமா, ஒரு ட்ரெஸ்ஸு காக்கணும், இது ஒரு பொக்கிஷம், அதை காப்பாத்தினாதான் கடைசி முடிய நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலம் முடிய நம்ம ஒரு ஆரோக்கியமாக மட்டும் இல்லை பிறருடைய யாரையும் எதிர்பார்க்காம ஒரு வாழ்க்கை வாழும்.
2: நல்லா சொன்னீங்க, நீங்க வந்து மில்லேனியம்க்கு முன்னாடியே ரிட்டையர் ஆயிட்டீங்க, அதாவது 1999. இந்த மில்லேனியம்க்கு அப்புறம் தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி வந்து, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய அவங்களுக்கு சம்பளம்ங்கிற பேர்ல நிறைய பர்க்ஸ் கொடுத்ததுனாலதான் அவங்க கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இந்த சொகுசு கண்டுகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளவு மணி அவ்வளவு பணத்தை அவங்க பார்த்தாங்க, பார்த்த உடனே என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம கேள்விப்படுறோம். இப்ப உங்க டைம்ல இந்த மாதிரி சொகுசு எல்லாம் கிடையாது, வீட்டு பணியை வந்து வீட்டுல இருக்கவங்க நீங்களே தான், அது ஆபீஸ்க்கு போனாலும் சரி வீட்லயே இருந்தாலும் சரி அவங்க தான் செஞ்சாகணும். நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டீங்க? ஏன்னா நீங்க வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸா இருந்திருக்கீங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கீங்க, ஒரு 15 இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர்ல போயிருக்கீங்க இல்லையா, அப்ப இருக்கப்ப நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்க? அதாவது உங்க வீட்டு பணியும் நீங்க தான் பண்ணிருப்பீங்க, சமையல் சாப்பாடு குழந்தைங்க கணவரை பாத்துக்கிறது இதெல்லாமே, ஆபீஸ்க்கு போயும் அதாவது ஆபீஸ்ங்கிறது ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு அது கேட்கவே வேண்டாம், ரொம்ப டென்ஷனான வேலை தான், சம்மமா இதுக்கும் அதுக்கும் எப்படி டைம் ஒதுக்கிக்கிட்டீங்க?
1: என்னன்னு பிஃபோர் மேரேஜ் எங்களுக்கு வந்து குவார்ட்டர்ஸ் இருக்கும், அங்க வந்து மெஸ் அந்த விஷயம் எங்களுக்கு கிடையாது, சாப்பாடு டேபிளுக்கு வரும் சாப்பிடுவோம். எங்களுடைய இதெல்லாம் அப்படி போச்சு. ஆஃப்டர் மேரேஜ்ங்கிறப்ப தான் இந்த பிரச்சனை வருது, நீங்க சொல்ற அந்த பிரச்சனை. பட் என்னுடைய லக்கோ இல்லை என்னுடைய ஏதோ ஒண்ணு எனக்கு அமைந்த வாழ்க்கை துணை என்னை நல்லா பார்த்துட்டாரு. எல்லாருமே அது அந்த பிள்ளைங்க கூட எல்லாம் தான் சொல்லுவாங்க. என்னன்னா எங்க வீட்டில் ஆக்சுவலாக அவரு தான் சமைப்பார். ஏன்னா நான் 7 மணிக்கே போகணும், ரெண்டாவது சமைக்க தெரியாது, ஏன்னா நர்சிங் இருக்க முடியும் சமைக்க அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு, ஏன்னா எல்லாமே குவார்ட்டர்ஸில் இருந்ததுனால அந்த சமையலுக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடுச்சு. சின்ன வயசுலேயும் சமையலுக்குள்ளே போகலை. அப்போ என்ன ஆச்சுன்னா சமைக்கிறதுங்கிறது எனக்கும் தெரியாது, ஆக்சுவலாக ஆரம்பத்தில் அவருக்கும் தெரியாது, ரெண்டு பேருக்கும் தெரியாது. சரி ரெண்டு பேருமே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கப்போ தான் அவர் என்ன சொல்லிட்டாரு, ரெண்டு பேரும் ஏதோ ஒரு டிஷ்ஷு பண்ணலாம், யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு டிஷ்ஷை பண்ணால் நான் கெடுத்துட்டேன். அப்புறம் அவர் என்ன பண்ணார், அவர் யாரை கையில் எடுத்துட்டாரு. ஸோ வந்து
2: இப்படி ஒரு அக்ரிமெண்ட்
1: வந்து எங்களுக்கு அது ஒரு நல்லது, எனக்கு ப்ளஸ்ஸாக போச்சு, அவருக்கு போச்சு.
2: நல்ல வேலை நீங்க சுமாராக சமைச்சிட்டீங்க.
1: அதனால என்னுடைய சமையல் அப்படிங்கிறது நான் என்னுடைய சர்வீஸில் நான் இன்னும் கூட இந்த ஹெல்த்தியா நான் இருக்கேங்கிறதுக்கு என் கணவர் ஒரு முக்கியமான காரணம், என்னை நல்லா பார்த்துட்டாரு. நல்லா பார்த்துட்டாருன்னா எனக்கு கஷ்டம் கொடுக்கல.

0: நீ சமைக்கணும், நீ வந்து கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவர் கிடையாது.
1: ஸோ அப்போ லைஃபும் பேலன்ஸ் ஆயிடுச்சு.
0: நல்லா
1: அவர் அதை சமையலை பார்த்துக்கிட்டால
0: சமையல் அவரும் வேலைக்கு போகிறவர் தான், ஆனால் அது பண்ணி வச்சுட்டு அவர் போயிடுவார். நல்லா இது
1: ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் அந்த டியூட்டிஸ்,
0: அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதுல வந்து நான் ரொம்ப கிஃப்டட்னு சொல்லலாம். அப்படி ஒரு கணவர் அமையிறதுனா ரொம்ப கஷ்டம்
1: தான்.
0: எந்த வேலையும் செய்ய விட மாட்டாரு. ரெண்டாவது மேல் வேலையெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் சர்வன்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படியே இன்னைக்கு ஸ்டில் லைக் தட், அதே மாதிரி போயிட்டு இருக்கு. அதனாலதான் என்னுடைய ஹெல்த் இப்படி மெயின்டைன் ஆகுதோ தெரியல.
1: சரோஜா அம்மா இன்னைக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க. ஒரு செவிலியரா பணி புரிஞ்சாங்க, அதாவது மருத்துவம் சார்ந்த செவிலியரா பணி புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற அப்புறம் வந்து யோகா, இந்த யோக பயிற்சி இதெல்லாம் தான் கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் இன்னும் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 84 வயது யங் கேர்ள்னு அவங்கள சொல்லணும், இல்லை அழகாக பாசிட்டிவாக இதை வந்து அவங்க அதுவும் அந்த பயிற்சி மூலமாக அதை எப்படி கொண்டு வரலான்னு சொன்னாங்க. ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே அந்த நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி சரோஜாம்மா, எங்கள் ஸ்டூடியோவுக்கு வந்து எத்தனை விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க, மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
0: அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் பெற்று மேலோங்கி நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி மகிழோடு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.
1: ரொம்ப நன்றி அம்மா.
2: நேர்களே, இதுவரை ஓய்வு பெற்ற செவிலியர் யோக பயிற்சியாளர் சரோஜா
3: அவங்களோட பேசிட்டு இருந்தோம்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். இனி கேட்கலாம் இதே அலைவரிசையில் இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கேட்க போறோம் அப்படின்னு. பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இளம் பருவ பெண்களுக்கான ராஜீவ்காந்தி திட்டம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மூட்டுகளில் ஏற்படும் பிரச்சனைகள், மூட்டு தேய்மானம் மற்றும் மூற்று மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் முத்து சரவணகுமார் அவர்கள். மாலை 3:30 NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:00 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு யோகா பயிற்றுநர் ஆர் திருவேங்கடம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இரவு 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி கண்ணோட்டம். தொடர்ந்து 7:32 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர அரசன் தேக்கு என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இவையெல்லாம் இன்று நீங்க கேட்க இருக்கிற நிகழ்ச்சிகள்.

0: டாக்டர் மாதவன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் பிரிவு இணை பேராசிரியர். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால வர தோல் நோய்கள்லாம் அதிகமாயிருச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ருட்டீனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். ஸ்லீப் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஸ்லீப்பை வந்து ரெகுலர் ஸ்லீப்புக்கு ஃபிக்ஸட் டைமில் ஸ்லீப்பை அட்லீஸ்ட் 7 to 8 hours ஸ்லீப் எடுத்துக்கணும். அடுத்து வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். 2 to 3 liters டெய்லி வாட்டர் இன்டேக் எடுக்கணும். ரெயின்போ மாதிரி கலர் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். என்னென்ன ரெயின்போவில் கலர்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்லாம். எதையும் விட வேண்டியதில்லை. இது வேணாம் அது வேணுன்றது கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸ் தான். எது ஈஸியாக கிடைக்குதோ அதை சாப்பிட்லாம். ஸோ டெய்லி நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, காய்கறி கீரை எடுத்துக்கிறது, ஃபைபர் நார் சத்து உள்ள உணவு எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலு, நல்ல தூங்க.
1: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியன் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். 2 நாள் பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு தலைநகர் பிராட்டிஸ்லாவாவில் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். ஸ்லோவாக்கியா பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக தமது பயணம் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தும் பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1993 ஸ்லோவாக்கியா சுதந்திரம் பெற்ற பிறகு அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. வர்த்தகம், முதலீடு, தானியங்கி வாகன உற்பத்தி மற்றும் ரயில்வே துறைக்கான உற்பத்தி ஆகியவற்றில் பல்வேறு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ளவும் பிரதமரின் ஸ்லோவாக்கியா பயணம் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய 7 உறுப்பு நாடுகள் இதில் பங்கேற்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நடைபெறும் விழாவில் உரையாற்ற உள்ளார். இந்தியா, பிரேசில், எகிப்த், கென்யா, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதிய அளவு உணவு தானியங்கள் கையிருப்பில் இருப்பதாக கூறினார். எல்னினோ தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார். நவம்பர் மாதம் தொடங்கும் ரபி பருவத்திற்கு தேவையான உரங்களும் கையிருப்பில் இருப்பதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை விரிவுபடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 1,40,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பயணியர் விமான சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். லக்னோவிற்கு இன்று புறப்பட்ட முதல் விமானத்தில் விமான நிலைய பயணிகளுக்காக நிலம் வழங்கிய 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணம் செய்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இந்த விமான நிலையம் உலகத்தரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 165 அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தற்போது 1,20,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட இந்த விமான நிலையம் எதிர்காலத்தில் 22,50,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட சர்வதேச விமான நிலையமாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விமான நிலையத்திலிருந்து விரைவில் பெங்களூரு, ஹைதராபாத், ஜெய்ப்பூர் உள்ளிட்ட 16 நகரங்களுக்கு விமான சேவை தொடங்க உள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இரு தலைவர்களும் தனித்தனியாக விடுத்துள்ள செய்தியில் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நடுத்தர மக்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நடுத்தர மக்களுக்கான பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தி தரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வருமான வரி சீர்திருத்தத்தால் நடுத்தர மக்களின் வரிச்சுமை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வெளிப்படைத் தன்மையுடன் பின்பற்றப்படுவதாகவும் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்திருப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்தார். பிரதமரின் உஜ்வலா இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட திட்டங்களால் மக்கள் பெரிதும் பயன்பெற்றிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஆயுஷ்மான் பாரத், மருத்துவ காப்பீட்டு திட்டம் போன்றவற்றால் மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை மத்திய அரசு உயர்த்தியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளின் வசதிகள் மேம்பாட்டு தினம் இன்று கொண்டாடப்பட்டது. விமான நிலைய இயக்குநர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய சுற்றுலாத்துறையின் சார்பில் மாணவர்களுக்கு விமான நிலைய சேவை குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. பயணிகளின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னை விமான நிலையத்தில் யாத்ரி சுவிதா நிவாஸ் பயணிகளின் வசதி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை விமான நிலையம் நவீன பயணிகளின் சேவை அமைப்புகள், விரிவாக்கப்பட்ட செக் இன் மற்றும் பாதுகாப்பு வசதிகள், மேம்படுத்தப்பட்ட உடைமைகள் கையாளுதல் அமைப்புகள் மற்றும் சிறந்த அணுகல் வசதிகளுடன் திகழ்கிறது. இந்த மேம்பாடுகள் பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதி ஆகியவற்றில் உயர் தரத்தை பயணிகளுக்கு மிகவும் திறன்பட சேவை செய்து விமானத்தின் நேர தவறாமை செயல்பாட்டை மேம்படுத்தவும் சுமூகமாக மற்றும் நம்பகமான பயணத்தை அனுபவிப்பதற்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் டிஜி யாத்ரா செயல்படுத்துவதன் மூலம் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பயணிகளின் தடையற்ற பயணத்தை அனுபவிக்க உதவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் வரும் 19 தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்திடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தடை வரும் வெள்ளிக்கிழமை நீக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்பதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் அப்பகுதியில் அமைதி ஏற்படும் என்றும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபார், பீகார், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா, மேற்கு வங்கம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் தெற்கு சத்தீஸ்கரில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 5 நாட்களில் தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மேற்குவங்கத்தின் ஒரு சில பகுதிகள், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டிருந்த தலைநகர் தில்லியில் இன்று காலை லேசான மழை பெய்துள்ளது. தில்லியில் பகல் நேர வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இன்று நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை தீபிகா 2 கோலும் நவ்னீத் கவு 1 கோலும் அடித்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் டுனிஷியாவை வென்றது. துருக்கி அன்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவராவிற்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கிய அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா

0: 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: நீ கேட்கலாம் பூந்தென்றல். நேரம் 12:50.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். நான் கஷ்மணி, கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்னைக்கு கேட்க போறீங்க மணி 1 மலர் 1. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹாலிவுட் மூவியை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். அந்த கதை, அந்த படத்தோட கதையை நம்ம தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி அது மாதிரி என்ன படம் அப்படின்னா, 2018 ரிலீஸ் ஆன ஆட்ரிஃப்ட் அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இது ஒரு உண்மை கதை, அதை வந்து நம்ம பேசலாம் என்ன. ஓகே, ஸோ இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பூஜா, ஸ்டேட்யூன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM உங்களுக்கு அழகான பாடல்களும் காத்துட்டே இருக்குது.

மணி ஒன்று மலரோட நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி அட்ரிஃப்ட் அப்படிங்கிற 2018 ரிலீஸான ஒரு சர்வைவல் ட்ராமா ஃபிலிம், இதை தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ அது வந்து ரியல் ஸ்டோரி, ரெட் ஸ்கை இன் மார்னிங் அப்படிங்கிற ஒரு ஒரு படம் வந்து 2002 வந்து ரிலீஸான ஒரு புக்கு. அது வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி. 1983 வந்த ஒரு புயல், அந்த புயலில் வந்து பாதித்தவரோட ஒரு கதை தான் வந்து இந்த படம். அதை தான் வந்து அட்ரிஃப்ட் அப்படிங்கிற இந்த பேரில் எடுத்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர் இருப்பாங்க. அதில் ஹீரோ வந்து ஒரு போட் வச்சுருப்பார். ஸோ அந்த போட்டில் வந்து அதுக்கு முன்னாடி, அதாவது இந்த படத்தில் எப்படின்னா ஃப்ளாஷ்பேக் அண்டு ப்ரெசன்ட் ஸ்டோரி, இது ரெண்டுமே கலந்து கலந்து வரும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி. ஸோ இதில் வந்து ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க. இது வந்து ஹீரோ ஹீரோயினை சுற்றி தான் வந்து படமே, இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியுமே அவங்க ரெண்டு பேரும் அதிகமாக வருவாங்க. அந்த தான் இந்த இந்த படத்தில் வந்து அப்படியே கதையாக எடுத்துகிட்டு போவாங்க. சாம் கிளஃபின் அண்டு சலீன் வுட்லி, இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து சைலன்ட் வுடி, இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. தென் இந்த படத்தில் வந்து என்னென்னா 5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு புயல் வரும். அந்த புயலில் வந்து டாமி ஓல்டம் அப்படிங்கிற வரும். தென் அவங்க வந்து ஒரு போட் ஸ்கூன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் வந்து சோஃபியா அப்படிங்கிறவங்கள வந்து மீட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் மாலுமி, அதனால் வந்து இவர் போயிட்டே இருக்காரு. ஸோ இவங்க போகிறப்ப, ஸோ இதில் வந்து என்னென்னா ஃப்ளாஷ்பேக்கில் ஆல்ரெடி அந்த ஹீரோ வந்து இந்த ஒரு புயலில் வந்து பாதிச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து சர்வைவ் பண்ணி இந்த ஹீரோயின் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும், போட்டில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஃப்ளாஷ்பேக்கில் இவங்க இந்த ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணுறாங்க. ஸோ மீட் பண்ணி இவங்க நிறைய பேசுகிறாங்க. தென் இவங்களுக்காக வந்து அவங்க ஒரு ஃபுட் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இவருக்கு வந்து இவங்க ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து வெஜிடேரியன், நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் அவனுக்காக வந்து வெஜ் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெஜ்ஜெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க ஹீரோயின். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம தொடர்ந்துக்கலாம். அட்ரிஃப்ட் அப்படிங்கிற இந்த படம் 2018 ரிலீஸ் ஆன சர்வைவல் ட்ராமா படம். இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஓகே, ஸ்ரீ டின் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. அட்டகத்தி திரைப்படத்துலேருந்து பாட்டு.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
4: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
5: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
6: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
7: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.
8: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், சொல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுனா தோல் தொங்கி நின்று இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா, என் வாழ்க்கையே கெத்து.

பச்சல்ல சொப்புல்ல கப்பல்ல பாயாசம் கம்பெல்லாம் நான் இருந்திருந்தனா உன் காதோட ஒரு சிலிருந்திருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு கெச்சா என் வாழ்க்கையை கேத்து.

மணி ஒன்று மலரொன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ட்ரிஃப்ட் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தை பத்தி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். 2018 ரிலீஸ் ஆன மூவி இது. அவர் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அவங்க சிட்டிக்குள்ள வந்து நிறைய இடங்களை பாக்குறாங்க. ஹீரோ வந்து அவங்களுக்கு நிறைய இடங்களை சுத்தி காட்டுறாங்க. ஹீரோயினோட சொந்த ஊர் வந்து சாண்டியோ அப்படிங்கறதுனால அவங்க அங்க போகணுங்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் இவர். அதுக்கிடையில வந்து ஒரு வயசான ஒரு ஒரு தம்பதியரை வந்து சந்திக்கிறாங்க அங்கே சிட்டியில் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டில். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சாண்டியோவுக்கு வந்து இந்த ஒரு நான் என்கிட்ட வந்து ஒரு படகு இருக்குது, ட்ரெண்டெல்லா 44 அப்படிங்கிற ஒரு படகு இருக்குது, இதை வந்து நீயே அங்கே கொண்டு போய் சேர்த்துரு, ஏன்னா எங்களால் அந்த படகை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, அதனால் நீ வந்து அந்த படகு கொண்டு அங்கே சேர்த்துட்டு உனக்கு வந்து நான் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த தம்பதி வந்து சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டிக்கெட் என்ன, எனக்கு ரெண்டு டிக்கெட் புக் பண்ணிடுங்க, இவ்வளோ என் கூட வரா, ரெண்டு டிக்கெட் புக் பண்ணிடுங்க, நான் அங்கே கொண்டு போய் இந்த போட்டை வந்து நான் உங்களோட சாண்டியோகோவில் விட்டுட்டு நாங்கள் திரும்பி இங்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. ஸோ கூடவே வந்து இந்த கிராம்ப்டன் அப்படிங்கிற இந்த ஒரு பேர் இருக்காங்களே, அவங்க வந்து அந்த தம்பதியினர் வந்து ரிச்சர்டுக்கு $10,000 கொடுக்குறோம், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டும் புக் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஏற்றுக்கிட்டு வந்து அவங்க போகிறாங்க. ஸோ இது வந்து ஃப்ளாஷ்பேக். அதுக்கப்புறம் வந்து ப்ரெசென்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம தொடர்ந்து கேட்கலாம். 1:19:40 நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க மணி ஒன்று மலரன்று நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 MHz.
1: மணி ஒன்று மலரொன்று நிகழ்ச்சி கிட்டே இருக்கீங்க ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. 1:23:15 அட்ரிஃப்ட் அப்படிங்கிற இந்த படம் 2017 ரிலீஸ் ஆன இந்த படத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டே இருக்கோம். சரி, டிக்கெட் வாங்கிக்கிறாங்க இல்லையா, அவங்க கொடுத்த டிக்கெட்டை வாங்கிட்டு இவங்க வந்து ஹசானா கப்பலில் புறப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து லெட்டர் எழுதுறாங்க. அம்மா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு பையன் வந்து என்னை கூட்டிட்டு வரான் சாண்டியோவுக்கு, அதனால இந்த லெட்டர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துடலாம், இல்லைனா லெட்டர் வர்றதுக்கு நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் கூட லெட்டர் கூட முன்னாடி வரலாம். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும், அதனால நீ வந்து உன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி லெட்டர் எழுதி லெட்டர் போட்டுடுறான். சரி, இதுக்கப்புறம் வந்து இவங்க வராங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இவங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோ வந்து ஹீரோயின்ட்டு போய் கையால் செஞ்ச மோதிரத்தை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, இப்போ வந்து திரும்ப ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு புயல் வருது, அவங்க வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப புயல் வருது. புயல் வரும்போது வந்து அவங்க இவன் வந்து காடுக்கு வந்து கால் பண்ணுறான், இந்த மாதிரி நாங்கள் இந்த போட்டில் வந்துட்டுருக்கோம், ஸோ எங்களை வந்து புயல் வர மாதிரி இருக்குது, நாங்கள் எப்படி சேஃபாக வர்றது, எங்களை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஃப்ளாஷ்பேக் சாரி ப்ரெசன்ட் வராங்க. ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து ஆல்ரெடி காலில் அடிபட்டிருக்கு இல்லையா, அதனால் வந்து ஹீரோயின் வந்து போட்டில் கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கிடையில் வந்து அவங்களுக்கு நிறைய டெய்லி வந்து அந்த போட்லேயே இருக்கனால வெயில் பட்டு அவங்களோட ஸ்கின்லாம் ரெடிஷாக மாறுது. ஸோ இருக்கிற எல்லா சன்ஸ்க்ரீனையும் யூஸ் பண்ணிடுறாங்க, முடிஞ்சிடுது. அதே மாதிரி ஃபுட்டும் முடிஞ்சிடுது. ஃபுட்டு முடிஞ்சவொடனே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு, சரி வெயிட் பண்ண நான் போய் தேடிட்டு வரேன்னு சொல்லி அவள் போட்டில் வந்து போய் தேடுறான். ஸோ இருக்கிற ஃபுட்டையும் வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஒரு நாள் வந்து ஹீரோ என்ன சொல்கிறான்,

நீ போய் மீன் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி, நீ போய் மீன் என்ன மாட்டுதோ அதை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஸோ ஹீரோயின் ஆல்ரெடி ஹீரோயினுக்கு வர தலையில் அடிபட்டிருக்கும். ஸோ அதோட தான் போய் அவன் வந்து மீன் பிடிக்க ட்ரை பண்ணுவான். மீன் எதுவும் மாட்டாது, சிக்காது. அதனால வந்து இவன் வந்து அழுவா சொல்லிட்டு, எனக்கு வந்து மீன் எதுவுமே சிக்கலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அழுவா. ஓகே சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் மழை வருது. மழை வந்தவுடனே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடறாங்க. ஏன்னா அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, ஃபுட்டு இல்லை, எதுவுமே இல்லாதப்ப மழை வரும்போது அவங்களுக்கு அதனால தண்ணியை சேர்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். இன்னொன்று, ஆல்ரெடி அவங்க வந்து இந்த வெயிலே நின்று உட்காந்து அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ஸ்கின் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நம்ம அப்படியே காற்று குளிர்ச்சி ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மலையை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் என்னென்னலாம் நடக்குது இந்த படத்தில், இந்த கதையில் என்னெல்லாம் ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேடியன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. இது மணி ஒன்று மலர் ஒன்று. அட்ரிஃப்ட் அப்படிங்கிற 2018 ரிலீஸ் ஆன படத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்.

மழை வருது. மழை வந்த உடனே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடறாங்க. ஏன்னா அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, ஃபுட்டு இல்லை, எதுவுமே இல்லாதப்ப மழை வரும்போது அவங்களுக்கு அதனால தண்ணியை சேர்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். இன்னொன்று, ஆல்ரெடி அவங்க வந்து இந்த வெயிலே நின்று உட்காந்து அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ஸ்கின் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நம்ம அப்படியே காத்து குளிர்ச்சி ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மலையை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் என்னென்னலாம் நடக்குது இந்த படத்தில், இந்த கதையில் என்னெல்லாம் ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேடியூன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. இது மணி ஒன்று மலர் ஒன்று. அட்ரிஃப்ட் அப்படிங்கிற 2018 ரிலீஸ் ஆன படத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்.

0: அதிக ரத்த போக்கு வயிற்றுவலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.

ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயம்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103.1 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சிக்கு இடையே இருக்கும். ட்ரிஃப்ட் அப்படிங்கிற இந்த படம் 2018 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை பத்தி கேட்டுட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த பிரசன்ட் டே அண்ட் பாஸ்ட் இதை வந்து ஃபிளாஷ்பேக் இதை வந்து இந்த ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இந்த பிரசன்ட் டேல வந்து அவங்கள சுற்றி அவங்க இந்த மாதிரி போராடிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கப்பல் வர மாதிரி கற்பனை பண்ணுறாங்க. அந்த கப்பல் வந்து இவங்கள பார்க்காம போயிடுது அப்படிங்கிற மாதிரி கற்பனை. பட் அவங்களோட கனவு தெளிஞ்ச உடனே ஐயோ இது நம்ம இது உண்மையான கப்பல் இல்லை நம்ம கற்பனையில் கண்டது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப அவங்களோட ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த புயல் வர ஆரம்பிச்சது இல்லையா, அந்த ரேமன் சூறாவளி வர ஆரம்பிச்சிருது. அதனால் ஹீரோ சொல்கிறாங்க, ஹீரோயினை ரொம்ப சேஃபாக இந்த இடத்துல நீ போய் படுத்துக்கோ, அந்த போட்டுக்கு அடியில் ஒரு இடத்துல போய் சேஃபாக படுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போய் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க வந்து ஹீரோ தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுறாரு. ஆனால் இந்த ப்ரெசன்ட் டேல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஏதோ ஒரு இடத்துல மிதந்துட்டு வர மாதிரி, ஏன்னா இதுதான் படத்தோட ஓப்பனிங் சீனே, படத்தில் அந்த ஓஷனில் மிதந்துட்டு வர மாதிரி அவரை வந்து காப்பாற்றி இவங்க ஹீரோயின் வந்து அந்த போட்லேயே கூட்டிகிட்டு போகிற மாதிரி அந்த ஸ்டோரியில் காமிச்சிருப்பாங்க. பட் இது எல்லாமே கற்பனையாக இருக்கும். ஹீரோயின் அவங்க வந்து கற்பனையிலே இருப்பாங்க, ஹீரோவை அவங்க காப்பாற்றிட்டதாகவும் அந்த ஹீரோக்கு இப்போ ஓகே காலில் மட்டும்தான் அடி அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்த மாதிரிலாம் கற்பனை இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அவங்களோட கற்பனை தான், அது நிஜமாக இருக்காது. ஏன்னா அந்த ஹீரோ அந்த புயல்லே இறந்துருப்பார். ஸோ இப்படி தான் வந்து இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஏன்னா இது ஒரு ரியல் ஸ்டோரி. இந்த ஹீரோயின் வந்து ஹீரோ இறந்ததுக்கப்புறம் அவங்க கூடயே இருக்கிற மாதிரி நினச்சிட்டு வருவாங்க. திரும்ப வந்து நிஜமாலுமே ஒரு கப்பல் வரும், கப்பல் வந்து இவங்களை காப்பாற்றி கொண்டு போய் கரையில் விடுவாங்க. கரையில் வந்து ஆல்ரெடி ஹீரோவோட சொந்த ஒரு போட் இருக்கும் இல்லையா, அதில் இவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப அழுவாங்க. இப்படி தான் வந்து இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட முடிவில் இந்த ஒரிஜினலாக வந்து இந்த ஸ்டோரியில் யார் அந்த ஹீரோ ஹீரோயினாக இருந்தாங்களோ அவங்களோட கதை அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிருப்பாங்க இந்த படத்தோட டைரக்டர். ஸோ இன்றைக்கி அட்ரிஃப்ட் அப்படிங்கிற இந்த திரைப்படம் 2018 ரிலீஸ் ஆன ஒரு படம். அந்த படத்தை பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
0: இதுவரைக்கும் மணி 1 மலர் 1 நிகழ்ச்சி கேட்டீங்க. தொடர்வது 1:45 க்கான மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஜிலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார்.

0: நாடு முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேக்கிய பிரதமர் ராபர்ட் ஃபிகோவுடன் தலைநகர் பிரட்டிஸ்லாவாவில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். அதிபர் பீட்டர் பெலகிரினியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். தமது ஸ்லோவேக்கியா பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தி புதிய வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமையும் என்றும் பிரதமர் சமூக வலைதள பதிவில் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர பிரிவினரின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களுக்காக பணியாற்றுவதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சாமானிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு ஆட்சி நடத்தியுள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். வாய்ப்புகள், மேம்பட்ட கட்டமைப்பு, பொது சேவை, அனைவருக்குமான சுகாதாரம், தரமான கல்வி, தூய்மை நகரங்கள் போன்றவற்றால் மக்கள் பயனடைவதை அரசு உறுதி செய்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நடுத்தர பிரிவினர் பொருளாதார பாதுகாப்பு புதிய வாய்ப்புகளுடன் ஆளுமை பெறும் வகையில் மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக விரிவான வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவின் கூறியுள்ளார். வரி சீர்திருத்தங்கள் மூலம் வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வரி கட்டமைப்பு முறையில் GST மூலம் வெளிப்படைத்தன்மை கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். சமையல் எரிவாயு, ஜல்ஜீவன், நீர் மேலாண்மை, ஸ்வச் பாரத், தூய்மை பாரத பணிகளால் அனைவரும் அடிப்படை வசதிகளை பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தால் ஏழை எளிய மக்களின் வீட்டு கனவு நனவானதாகவும் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் சுகாதார பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சக்தியாக திகழும் நடுத்தர பிரிவு நுகர்வோரின் ஆளுமை உறுதி செய்யப்பட்டதோடு சுயசார்பு மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இப்பிரிவினரின் பங்களிப்பு அதிக அளவில் இருக்கும் என்றும் கூறினார். எல்நிலோ சூழலிலும் நாட்டில் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதால் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர், தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கும் குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். கரீஃப் பயிர்களுக்கு உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் ரபி பருவத்திற்கான உர விநியோகம் வரும் நவம்பர் மாதம் தொடங்கும் என்றும் கூறினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் வரும் 21ஆம் தேதி கொல்கத்தாவில் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். புதுடெல்லியில் சர்வதேச யோகா தின முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான முதுமைக்காக யோகா என்ற தலைப்பில் இந்த ஆண்டு இத்தினம் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டார். நலமான, சுறுசுறுப்பான, தற்சார்பு மற்றும் எழுச்சியுடன் கூடிய மனதுடன் மக்கள் செயலாற்ற யோகா துணை புரிவதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உலகளாவிய மாபெரும் இயக்கமாக யோகா முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறிய அமைச்சர், உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ளவர்கள் யோக கலையை தங்களது வாழ்க்கையின் அங்கமாகவே ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் யோகா இயக்கங்கள் மூலம் யோகா கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் விமான பயணிகளின் நலனை உறுதி செய்யும் வகையில் பயணிகள் நல தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் மருத்துவ பரிசோதனைகளும் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் இன்று பயணிகளின் அனுபவரை மேம்படுத்தவும் சமூக பொறுப்புணர்வை வளர்க்கவும் யாத்ரி சுவிதா திவாஸ் என்ற பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரைக்கு வருகை தரும் பயணிகளுக்கு நாட்டுப்புற நடன கலைஞரின் நிகழ்ச்சியுடன் கூடிய உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. ஏக் பெட் மா கே நாம் என்ற திட்டத்தின் கீழ் விமான நிலையத்தின் வெளிப்பகுதியில் மரக்கன்றுகள் நடும் விழாவும், ரத்தான முகாம், இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் கண் சிகிச்சை முகாம்கள் மருத்துவ நிபுணர்கள் உதவியுடன் நடத்தப்படுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1

0: தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தை சேர்ந்த கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வின் போது முதலமைச்சர் அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். இந்திய ராணுவத்தின் பீரங்கி படை பிரிவில் பணியாற்றும் தேனி மாவட்டத்தின் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் 2024 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் குல்ஹாம் பகுதியில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளின் போது துப்பாக்கி சூட்டில் ஏற்பட்ட பலத்த காயத்தையும் பொருட்படுத்தாது தீரத்துடன் போராடி பயங்கரவாதிகளை வீழ்த்தி துணிச்சல் மிகு செயலை பாராட்டி இந்நடவடிக்கை. அவரது துணிச்சல் மிகு செயலுக்காக கடந்த 8ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் நாட்டின் 2வது உயரிய அமைதிக்கால வீர விருதான கீர்த்தி சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் அவருக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் தேர்போகி கிராமம் அருகே இன்று பணியின் போது நேரிட்ட வாகன விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் இன்று ஆணை பிறப்பித்தார். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் கட்டப்படும் மேம்பாலம் பகுதிகள் இம்மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் இப்பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மேம்பால பணிகளின் தரத்தில் எவ்வித குறைகளும் இல்லாமல் பணிகள் முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறினார். மழைக்காலங்களில் மேம்பாலத்தில் தேங்கும் மழைநீரை விரைவாக வெளியேற்றும் வகையில் வடிகால் வசதிகள் முறையாக ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் தொகுதிகள் காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ள நிலையில் அஇஅதிமுக இந்நடவடிக்கையை மேற்கொண்டது. தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்க கூடாது என்றும் அக்கட்சி கூறியது. தமிழக கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடை காலம் முடிவடைந்ததை அடுத்து புதுக்கோட்டை, நாகை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் மீனவர்கள் இன்று அதிகாலை முதல் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு கடந்த 15ஆம் தேதி முதல் நேற்று வரை மீன்பிடி தடை காலம் அமலில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இலவச வைஃபை வசதி, நவீன மின்னணு தகவல் பலகை, கூடுதல் வசதிகளுடன் கூடிய காத்திருக்கும் அறை, சுத்தமான குடிநீர், சுகாதாரமான கழிப்பறை, மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதி, பார்வையற்றோருக்கான நடைபாதை, மேற்கூரை வசதியோடு விசாலமான வாகனங்கள் நிறுத்தும் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு 99% பணிகள் நிறைவடைந்துள்ளன. பணிகள் இன்னும் ஓரிரு மாதத்திற்குள் முடிவடைந்து வரும் செப்டம்பர் மாதத்தில் இந்த ரயில்வே நிலையம் திறந்து வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினத்தையொட்டி வேலூர் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் தலைமையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி இன்று வேலூரில் அரசு பெண்லன் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நடைபெறுகிறது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் செவிலியர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று முதியோர்களின் குரலை கேளுங்கள், அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், முதியோரின் நேசிப்போம், காப்போம், மதிப்போம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மனித சங்கிலியில் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வேலூரில் இருந்து மோகன்.
0: திருப்பூர் மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்புத் துறையினரின் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இந்தியா நாளை ஜப்பானுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் யாதவ் கூறினார்.

0: கூறினார். கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு.
3: இனி கேட்கலாம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களில் இன்னைக்கு வானிலை நிலவரம் எப்படின்னு. கோயம்புத்தூர் அதிகபட்சமாக 34°C, குறைந்தபட்சமாக 25°C, திருப்பூரில் அதிகபட்சமாக 36°C, குறைந்தபட்சமாக 26°C, ஈரோட்டில் அதிகபட்சமாக 38°C, குறைந்தபட்சமாக 27°C, ஊட்டியில் அதிகபட்சமாக 24°C, குறைந்தபட்சமாக 17°C, பாலக்காட்டில் அதிகபட்சமாக 34°C, குறைந்தபட்சமாக 27°C பதிவாயிருக்கு.

பல்கலைக்கழக இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 17 தேதி. இணையதள முகவரி https://adm.tanuvas.ac.in. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 17 தேதி. இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தெரிவு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi holds talks with his Slovak counterpart Robert Fico in Bratislava today. 52nd G7 summit set to begin in French city of

0: போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது இளம் பருவ பெண்களுக்கான ராஜீவ்காந்தி திட்டம். ராஜீவ்காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் அடலசன்ட் கேர்ள்ஸ், சப்ளா என்பது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் 2011 ஏப்ரல் மாதம் 1 அன்று தொடங்கப்பட்ட இந்திய அரசின் மத்திய நிதியுதவி திட்டமாகும். இத்திட்டத்தின் நோக்கமானது விடலை பருவ பெண்களின் சுய வளர்ச்சி மற்றும் அதிகாரமளித்தலை செயல்படுத்துதல், விடலை பருவ பெண்களின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்தவும், அவர்களின் உடல்நலம், இளம் பருவ இனப்பெருக்கம், பாலியல் ஆரோக்கியம் மற்றும் குடும்பம் குழந்தை பராமரிப்பு பற்றிய விழிப்புணர்வை ஊக்குவித்தலாகும். இது மட்டுமின்றி வீட்டு அடிப்படையிலான திறன்கள், வாழ்க்கை திறன்களை மேம்படுத்துதல் மற்றும் தொழில் திறன்களுக்கான தேசிய திறன் மேம்பாட்டு திட்டத்துடன் ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ள இத்திட்டத்தின் மூலம் பள்ளியை விட்டு வெளியேறும் இளம் பெண்கள் முறையான அல்லது முறைசாரா கல்வியில் நுழைவதற்கும் பொது சுகாதார மையம், சமூக சுகாதார மையங்கள், தபால் அலுவலகம், வங்கி, காவல் நிலையம் போன்ற பொது சேவைகள் பற்றிய தகவல்களையும் வழிகாட்டுதலையும் வழங்குகிறது. இத்திட்டத்தின் மூலம் இளம் பெண்களுக்கு சுகாதார பரிசோதனை மற்றும் பரிந்துரை சேவைகளின் மூலம் இரும்பு மற்றும் ஃபோலிக் அமிலம் கூடுதல் ஊட்டச்சத்தாக வழங்கப்படுகிறது. இதனுடன் வாழ்க்கை திறன் கல்வி மற்றும் பொது சேவைகளை அணுகுவதற்காக நிகர மாநில உள்நாட்டு தயாரிப்பின் கீழ் 16 மற்றும் அதற்கு மேற்பட்ட பெண்களுக்கான தொழில் பயிற்சி வழங்குகிறது. இத்திட்டம் நாட்டிலுள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 200 மாவட்டங்களில் உள்ள அனைத்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை திட்டத்தின் கீழ் 11 முதல் 18 பள்ளி பெண்களை மட்டுமே உள்ளடக்கியது. இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு பருவ பெண்ணுக்கும் ஒரு கிசோரி கார்டு வழங்கப்படும். அந்த கார்டில் அப்பெண்ணின் எடை, உயரம், உடல் நிறை குறியீட்டு எண், இரும்பு மற்றும் ஃபோலிக் அமிலம் கூடுதல், பரிந்துரைகள் மற்றும் இத்திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட சேவைகள் பற்றிய விவரங்கள் எழுதப்படும். மேலும் பெண்ணின் வாழ்க்கையில் முக்கியமான மைல்கற்களான பள்ளியில் சேருதல், பள்ளியை விட்டு வெளியேறுதல், திருமணம் போன்ற தகவல்களும் இடம்பெறும். கிசோரி திவசு என்று 3 ஒருமுறை சிறப்பு ஆரோக்கிய தினமாக கொண்டாடப்படுகிறது. அத்தினத்தில் பொது சுகாதார சோதனை அனைத்து மகளிர்களுக்கும் செய்யப்படும். இதனை கண்காணிக்க கிசோரி சமூக குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 15 முதல் 25 வரை உள்ள பெண்கள் உறுப்பினர்களாக இருப்பர். அவர்களில் ஒரு பெண் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரின் கண்காணிப்பின் கீழ் இளம் பெண்களுக்கு மருத்துவ ஆலோசனை முகாம், சுகாதார பயிற்சி மற்றும் சேவைகள் வழங்கப்படுகிறது. இளம் பருவ பெண்களுக்கான ராஜீவ்காந்தி திட்டம் பற்றிய தகவல்களை இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாளை மற்றொரு மத்திய அரசின் மகத்தான திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: இனி திரையிசை கேட்கலாம். முதல் பாடல், முதல் மரியாதை படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து.

0: திரை இசையை நிறைவு செய்யும் பாடல் நாடோடு தென்றல் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் மனோ எஸ் ஜானகி பாடியது.
1: மணியே மணிக்குயிலே மாலையிளங்கதிரழகே கொடியே கொடிமலரே

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மூட்டுகளில் ஏற்படும் பிரச்சனைகள், மூட்டு தேய்மானம் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் முத்து சரவணகுமார் அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சென்ற நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா விபத்துகள்ல ஏற்படக்கூடிய சிகிச்சை முறைகள், அதுலயும் வந்து மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய சிகிச்சை முறைகள், பல்வேறு வகையான விஷயங்கள் வந்து நீங்க எங்களுக்காக ஷேர் பண்ணிருந்தீங்க. இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தோம்னா, இந்த மூட்டுல வந்து பாத்தோம்னா தேய்மானம் ஏற்படும், முறிவு ஏற்படும், வலிகள் ஏற்படும், காயங்கள் ஏற்படும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த மூட்டு சார்ந்து ஏற்பட்டு இருக்கு. இது எதனால ஏற்படுது, இதற்கான தீர்வுகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சொல்லுங்க டாக்டர்.
2: மூட்டுங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு எலும்பு ஜாயின் ஆகிற இடத்துல அசையும், அதைத்தான் நம்ம மூட்டுன்னு சொல்றோம். அந்த ரெண்டு எலும்பு ஜாயின் ஆகிற இடத்துல எலும்பு எலும்போட உரசுனா அது ரொம்ப ஹார்டா இருக்கும். அதுக்காக இயற்கையாகவே குருத்தெலும்புன்னு ஒரு லேயர் கொடுத்துருக்காரு கடவுள். ஸோ அந்த குருத்தெலும்புக்கு பேர் காட்லேஜ்னு சொல்லுவோம். அந்த காட்லேஜ் தான் ரெண்டு எலும்புக்கு இடையில அந்த ஒரு லைனிங் மாதிரி இருக்கும். இந்த காட்லேஜ் ரெண்டு எலும்போட ஜங்ஷன், அது ரெண்டும் அசையாம பிடிச்சிக்கிற ஜவ்வு. பாடியிலேயே வந்து பெரிய மூட்டுன்னு பார்த்தனா முழங்கால் மூட்டு, நீ ஜாயிண்ட், இதுதான் லார்ஜஸ்ட் ஜாயிண்ட் இந்த பாடி. அடுத்து வந்து ஹிப் ஜாயிண்ட், பாலன் சாக்கின் ஜாயிண்ட். இப்போ நீ ஜாயிண்ட் பொறுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாடிஃபைட் ஹிஞ்ச் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். அந்த மூட்டில் ரெண்டு எலும்பு இருக்கு, அது இடையில குருத்தெலும்பு இருக்கு, அதை சுற்றி 6 ஜவ் இருக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த முழங்காலில் பார்த்தீங்கன்னா இந்த மூட்டை வந்து யங் ஏஜில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாமே எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும். கடவுள் 5 திக்னஸ், 4 திக்னஸ் கொடுத்துருப்பாரு, எல்லாமே செய்வாங்க. ஆனால் அதில் வந்து யூஸ் பண்ணணும், மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. டூ மச் ஆஃப் ரன்னிங், டூ மச் ஆஃப் இம்பாக்ட் ஆக்டிவிட்டீஸ், குதிக்கிறது, அப்புறம் காயம் பண்ணுறது. அந்த குருத்தெலும்புல டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சமாக தேய ஆரம்பிச்சிடும், அதுதான் மூட்டு தேய்மானங்கிறோம். அப்புறம் ஆக்சிடென்ட்ல எலும்பு முறியறது, குருத்தெலும்புல காயமாகிறது, ஜவ்வு கட் ஆகுறது. இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் எலும்பு பற்றி எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். எலும்பு வந்து ஒரிஜினலாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் மூட்டுக்குள்ளே ஃப்ராக்சர் ஆச்சுன்னா. அப்புறம் குருத்தெலும்புல காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதுவே சரியாயிரும், சரியாகலாம் காட்லேஜ் ரிப்பேர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பண்ணிடுவோம். இப்போ லிகமெண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ உள்ள வந்து ரெண்டு எலும்பு கடையில் மெனிஸ்கஸ்ன்னு ஒரு ஜவ் இருக்கும் மூட்டுக்குள்ளே, அந்த மெனிஸ்கஸை ரிப்பேர் பண்ணுவோம். அப்புறம் அந்த ஜவ்வுகள் கட் ஆயிடுச்சுன்னா அந்த ஜவ்வை ஏசியல் சொல்லக்கூடிய ஒரு ஜவ் இருக்கு, அது அந்த எலும்பு வந்து நகராமல் பிடிச்சிக்கும், அந்த ஜவ்வை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த லிகமெண்ட் கட் ஆனாலோ, குருத்தெலும்புல காயமானாலோ, போன்ல ஃப்ராக்சர் ஆனாலோ ஒரிஜினல் போர்ஷன் கொண்டு வந்துருவோம். இது ஏர்லி ஸ்டேஜில். இது கொஞ்சமாக 40 50 வயசு ஆகிறப்ப கொஞ்சம் நேச்சுரலாக தேய ஆரம்பிக்கும். 60 தான் வந்து நார்மலாக தேயிற வயசு. இப்போ தேயிறப்ப அதை ரீப்ளேஸ் பண்ணுவோம், அதைத்தான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம். இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது வந்து ஒரு அற்புதமானது. நான் வந்து கிட்டத்தட்ட 27 பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 10,800 மூட்டு மாற்றிருக்கேன், முழங்கால் மூட்டு. ஹிப் ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஒரு 6,000 பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா அந்த லைனிங் வந்து புதுசாக கொடுத்துருவோம். எல்லாரும் வந்து மூட்டுனா புதுசாக மாற்றிடுவோம், எடுத்துட்டு வேற வைக்கிறோங்கிற மாதிரி நினச்சிவாங்க. ஆக்சுவலாக அது வந்து எடுத்துட்டு வைக்கிறது இல்லை, அந்த லைனிங் மட்டும் மாத்துறது, அதுதான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. அதில் ஒரு 4-5 டைப் இருக்கு. நான் பண்ணுற டைப் என்ன, அந்த லைனிங் மட்டும் மாத்துறது. மாற்றும்போது அந்த அலைன்மெண்ட்டுனா நம்ம லோடு வந்து அந்த மூட்டுக்குள்ளே கொடுக்கும்போது ஈவனாக எல்லா பக்கம் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வண்டியோட அலைன்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 4 வீலில் கரெக்டாக போச்சுன்னா ஈக்குவலாக தேயும். ஒரு பக்கம் சாஞ்சிச்சுன்னா வண்டி ஒரு பக்கம் தயாரிச்சிடும். அது மாதிரி அந்த லோடு வந்து ஈவனாக, அந்த அலைன்மெண்ட் ஈவனாக வந்து எல்லா பக்கமும் லோடு போகிறப்ப அதோட லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த மூட்டோட லைஃப் பார்த்தீங்கன்னா 20-40 அது கரெக்டான அலைன்மெண்ட்டில், கரெக்டான ரேஞ்சில், கரெக்டான பேலன்ஸில் வச்சிட்டோம்னா ஒரு 20-40 லைஃப் இருக்கும் அந்த மூட்டு மட்டும் ரசிச்சு. அடுத்து இடுப்பு, இடுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பாலன் சாக்கெட் ஜாயிண்ட், ஒரு பால் இருக்குது அதை ஃபெமல் ஹெட்னு சொல்லுவோம், கப் இருக்குது அது அஸ்டாப்லன்னு சொல்லுவோம். இந்த பாலன் சாக்கெட் ஜாயிண்ட்டில் தேய்மானத்துலையோ வாதத்துலையோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மூவ்மெண்ட் கம்மியாகி பெயின் ஆகி நடக்க முடியாமல் போயிடும், சாஞ்சி நடக்க ஆரம்பிப்பாங்க, அப்புறம் நடக்கிறதுக்கு கஷ்டமாயிரும். அப்போ அதை ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவோம், டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் THR சொல்லுவோம். அதில் அந்த பால் எடுத்துகிட்டு புது பாலும் கப் எடுத்துட்டு புது கப்பு வைப்போம். அப்போ அதோட அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கப்பை வந்து ஒரு 45 இன்க்ளினேஷன்லையும் ஒரு 15 வெர்ஷன்லையும் வைப்போம். அதே மாதிரி ஸ்டெம்மை வந்து ஒரிஜினல் பொசிஷனில், ஃபெமரல் ஸ்டெம்னு சொல்லுவோம், அது ஒரிஜினல் பொசிஷன்லையும் ஹெட்டை கரெக்டாக ஒரிஜினல் பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா பியூட்டிஃபுல் அலைன் ஆயிடும். ஆல்மோஸ்ட் ஃபுல் ரேஞ்ச் இருக்கும், ஃப்ளக்ஷன் வந்து 120 வரும், ரொட்டேஷன்ஸ் ஃபுல்லாக இருக்கும், அடக்ஷன் அப்டக்ஷன் சொல்லுவோம், உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லாமே மட்டும் சூப்பராக இருக்கும். கீழே உட்காருவாங்க, சமணம் போடுவாங்க, படியேறுவாங்க, எல்லாம் நடப்பாங்க, சாயாமல் நடப்பாங்க, ரெண்டு காலம் ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். ஸோ அந்த அந்த டோட்டலி ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது கரெக்டான இன்க்ளினேஷனில், வெர்ஷனில், அனாட்டமிக்கல் பொசிஷனில் ஹிப் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா மூவ்மெண்ட் ஃபுல்லாக இருக்கும், நட நார்மலாக இருக்கும், பலசோடு நல்லா நடப்பாங்க. ஸோ எல்லா ஜாயிண்ட்டுமே இன்டர் கனெக்டட், நீ ஜாயிண்ட் ஹிப் ஜாயிண்ட். இப்போ நீ ஜாயிண்ட்டில் இருந்துச்சுன்னா, நீ ஜாயிண்ட்டில் ப்ராப்ளம் இருந்துச்சுனா ஹிப்லையுமே வந்து சாய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எல்லா ஜாயிண்ட்டும் சேர்ந்து தான் நடக்க முடியும். இதில் மெயின் என்னென்னா அந்த அந்த மூட்டை பாதிக்கிறது என்னென்னு கேட்டிங்க இல்லையா, ஒன்று வந்து நம்மளாக காயம் பண்ணுறது, அப்புறம் தேயிறது. செகண்ட் வந்து வாதம்னு சொல்லக்கூடிய வாத நீர் ரத்தத்துலேருந்து உருவாகி அந்த நீர் மூட்டுக்குள்ளே போய்

0: அந்த குருத்தெலும்பு அரிச்சிடும். அதுதான் வாதம். வாதத்திலேயே வந்து மூட்டு வாதம் இருக்கு, முடக்கு வாதம் இருக்கு, 120 மேல் வகையான வாதங்கள் இருக்கு. இது ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா குருத்தெலும்பு இருக்கு இல்லையா, சில பேருக்கு நேச்சுரலாகவே குருத்தெலும்பில் தின்னா இருக்கும், கொஞ்சம் வளைஞ்சு ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க, பருமன் அதிகமாக இருக்கும், வெயிட் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஸோ அந்த மூட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இன் சென்டிமீட்டர் அவங்களோட ஹைட்னு வச்சுக்கோமே, ஒரு 160 சென்டிமீட்டர் இருக்காருனா -100, 60 kg தான் அவ்வளோ அலோடு. 10% ஆர் 20% கூட குறையா இருக்கலாம். ஓவர் வெயிட் இருக்கிறப்ப அந்த லோட் ஜாஸ்தி ஆகும். குருத்தெலும்பு திக்னஸ் கம்மியாக இருக்கிறப்ப சீக்கிரமே ஓன் அவுட் ஆயிரும். அப்புறம் எலும்பு வளைஞ்சிருக்கும் சில பேருக்கு பிறவிலேயே, இல்லை அடிபட்டு ஏதோ ஒருனால எலும்பு வளைஞ்சிரும், ஒரு பக்கமே லோட் ஆகி எக்ஸென்ட்ரிக் வேர் ஆகி தேய்மான் ஆயிரும். ஸோ அந்த அலைன்மெண்ட்ல ப்ராப்ளம் இருந்து கார்ட்லேஜ் தின்னா இருந்து வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் தேஞ்சிரும். இது மூணாவது. இது போக வந்து செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய சில இன்ஃபெக்ஷன்ஸ் கிருமிகள் உள்ள போகும்போது, இப்போ நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் சிக்கன் குனியான்னு ஒரு வைரல் இது வந்துச்சு, அப்போ வந்து அந்த வைரஸ்னால ஒரு வாதம் வந்து அது போய் மூட்டுகளில் நீரை கோர்த்துரும். அந்த நீர் வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக நிறைய நான் பார்த்துருக்கேன், இந்த மூட்டை ப்ரிசர்வ் பண்ணுறோம் இல்லையா, மூட்டை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நமது கடமை. அதுவும் எங்களோட கடமை ரொம்ப ஜாஸ்தி. ஒரு சின்ன ப்ராப்ளம்னு மூட்டுக்கு வந்துட்டாங்கன்னா 100% அவங்க லாபம் ஆகணும். இந்த வாதங்கிறது என்னன்னா, அந்த வாத ரொமட்டாய்ட் மாதிரி பல வாதங்கள் இருக்கு, அந்த ஃப்ளூயிட் உள்ள போகுது. அந்த ஃப்ளூயிட் வந்து சைனோல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம், அது வந்து பிசியலாஜிக்கல் பெத்தலாஜிக்கல். இந்த சைனோல் ஃப்ளூயிட்ல அந்த குருத்தெலும்பு அரிக்கக்கூடிய எலும்பு அரிக்கக்கூடிய என்சைம்ஸ் இருக்கு. 24 hoursக்குள்ளேயே குருத்தெலும்பு ஃபுல்லாக அரிக்கிறதுக்கான என்சைம்ஸ் தான் அதில் சில என்சைம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால இன்ஃபெக்ஷன்லாலேயோ இல்லை வாதத்தினாலேயோ மூட்டுக்குள்ள நீர் கோர்த்துச்சுன்னா அதை சரியாக பார்க்காம உடனே அதை சரி பண்ணாமல் உள்ளேயே தேங்க விட்டாங்கன்னா அரிச்சிடும். எக்ஸாம்பிள், ஒரு சின்ன கெமிக்கல் ஊற்றுறோம்னா சுவர் புரிஞ்சிருது இல்லையா, அது மாதிரி மூட்டுக்குள்ளே அப்நார்மல் ஃப்ளூயிட் உள்ளே போகக்கூடாது, உடனே சரி பண்ணிடணும். இந்த வாதத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா கால் கை வீங்கி வருவாங்க, பயங்கர சிவியர் பெயின் இருக்கும், வீங்கி இருக்கும், மடக்க முடியாது, நீட்ட முடியாது, நடக்க முடியாது, ரொம்ப லிம்ப் பண்ணுவாங்க. உடனே வந்து அந்த நீரை கரைக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் இருக்கும், ஐவியில் போட்டோன்னா ஒரு 12 hoursக்குள்ளே கம்ப்ளீட்டாக சரியாயிடும், நார்மலாயிருவாங்க. அது வந்து ஒன்று வலி வீக்கம் போயிடுது, நடக்கிறாங்க, ஃபங்க்ஷனெல்லாம் நல்லா ஆயிடுறாங்க, அது போக மூட்டையும் ப்ரிசர்வ் பண்ணிடும். அந்த மூட்டு வந்து குருத்தெலும்பு காயமாகாம பார்த்துடும். அந்த ஒரு லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயரை பாதுகாப்பாக காயமாகாமல் அரிக்காமல் தேயாமல் பார்த்துக்கிறது நம்ம கடமை. ஸோ அதுதான் வந்து ஜாயிண்ட் ப்ரிசர்விங் சொல்லுவோம். ரொம்ப இப்போ என்ற வர பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வாதத்துக்காக வருவாங்க, வாதத்துக்கு வந்தோம்னு சொல்லிடுவேன், இன்னுமே அந்த வாத நீர் உள்ளே போகக்கூடாது, வந்தால் உடனே வந்துடணும், அது உள்ளே விடக்கூடாது. நம்ம மெடிசின்ஸ் இருக்குது, மாத்திரைகள் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, உடனே போட்டு சரி பண்ணிடணும், லேட் பண்ணக்கூடாது. 3 நாள் லேட் பண்ணால் கூட வந்து இதாயிரும். அதே மாதிரி சில இன்ஃபெக்ஷனால நான் சொன்னேன் செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம், செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்தோடனே 12 hoursக்குள்ளே ட்ரெயின் பண்ணிடும், அந்த பசு பாக்டீரியா உள்ளே இருக்கிறப்ப அப்படியே அரிச்சிடும். அரிச்சிச்சுன்னா ரா போன் எக்ஸ்போஸ் ஆயிரும், அந்த குருத்தெலும்பு முறிச்சிட்டா எலும்பு வெளியே எக்ஸ்போஸ் ஆயிரும். எலும்பு வந்து கருங்கல்ல உரசின மாதிரி இருக்கும், ரெண்டு எலும்பு உரசும் போது நம்ம பாறாங்கல்ல உரைச்சினா கையில் எப்படி காயமாகும், அது மாதிரி காயமாக அரைச்சிடும். அதனால அந்த மூட்டை ப்ரிசர்வ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த மூட்டு மாட்டு அறுசிச்சை, அதான் ஃபைனல் ஸ்டேஜ் சொன்னேன், தேய்மானம். அதில் வந்து அந்த சர்ஃபேஸ் லைனிங் மாத்திரம், அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ரோபோட்டிக் நீ ரிப்ளேஸ்மெண்ட் வந்திருக்கு. ஒரு மூட்டு மாட்டு அறுசிச்சை பண்ணணுங்கிறவங்க கண்டிப்பாக எந்த பயமும் வேண்டியதில்லை, 100% சக்சஸ்ஃபுல் சர்ஜரி.
1: ஸோ வந்து ஒரு மூட்டு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, அந்த மூட்டில் வந்து பார்த்தோம்னா தேய்மானம், காயம், அதுக்கப்புறம் வந்து உடைந்து போதல், அதுக்கு என்ன மாதிரி சிகிச்சை முறைகள் இருக்கு அப்படிங்கிற பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மூட்டுகளில் ஏற்படும் பிரச்சனைகள், மூட்டு தேய்மானம் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் எழும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் முத்து சரவணகுமார் அவர்கள்.
1: டாக்டர், நீங்க வந்து இந்த மூட்டுல ஏற்படக்கூடிய தேய்மானம், அதுக்கப்புறம் காயம், முறிவு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு என்னென்ன காரணங்களால ஏற்படும் அப்படிங்கறத பத்தி சொல்லிருந்தீங்க. இதற்கான சிகிச்சை முறைகள் பாத்துட்டோம்னா, அறுவை சிகிச்சை முறை இருக்குது, ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறை அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறைகள்ல துல்லியம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. துல்லியம் அப்படிங்கறது இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையில எப்படி வருது?
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது அந்த எலும்புக்கு ரெண்டு கிட்ட லைனிங் மாத்துறது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த அலைன்மெண்ட்டை பெர்ஃபெக்டா கொண்டு வர்றது, அந்த மெக்கானிக்கல் ஆக்சிஸ் சொல்லக்கூடிய அந்த காலில் வந்து நிற்கும் போது, காலை ஊனி அடுத்த எட்டு வைக்கும் போது லோடு வந்து ஈக்குவலா

0: இறங்கணும் எல்லா இடத்துலயும். அதான் மெக்கானிக்கல் ஆக்சிஸ் அலைன் பண்றது. இந்த அலைன் பண்றது இவ்வளவு நாளா வந்து நாங்க மேனுவலா பண்ணிட்டு இருந்தோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரோபோட்டிக் சர்ஜரி இப்ப சில வருஷங்களா தான் இருக்கு. நான் வந்து 27 வருஷமா மூட்டு மாட்ட அரிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரோபோ வந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன அட்வான்டேஜ்னா, ஒன்னு வந்து அந்த அலைன்மெண்ட் கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்கும், நம்ம கரெக்டா பொறுத்துட்டோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். செகண்ட் வந்து ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு, பிளட் லாஸ் கம்மியா இருக்கு, டைமிங் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக. ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் இருக்கு. அந்த பெர்ஃபெக்ஷன், அந்த ஃபிக்சேஷன் பெர்ஃபெக்ஷன். ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டூல் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா மேனுவலா பண்றதுக்கும் ரோபோட்டிக்ல பண்றதுக்கும் ஸ்மூத்தஸ் பயங்கரமா இருக்கும். நீ இம்ப்ளான்ஸ் அதுவே ரோபோட்டிக் தான் மேனுஃபேக்சரிங். இந்த இண்டஸ்ட்ரீஸ் நிறைய போயிருக்கேன். ஒரு மெட்டல் மோல்ட் இருக்கும், அந்த மெட்டல் மோல்ட ஃபர்ஸ்ட் பாலிஷ் பண்ணுவாங்க. பாலிஷ் பண்ணிட்டு ஒவ்வொரு ரோபோவா இருக்கும், ஒவ்வொரு ரோபோலயும் ஒவ்வொரு கர்வ் உருவாக்காது, டக்கு டக் டக்னு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அந்த ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்ட் ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக் மேனுஃபேக்சரிங். ஸோ அதுல கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது கொஞ்சம் அட்வான்டேஜ் ஆனதுதான் டெஃபினட்டா. ஈக்குவலி மேனுவலா இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதுமே நல்ல சீனியர் ஹேண்ட்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன்ஸ் பண்ணாங்கன்னா கட்டாயம் வந்து இட்ஸ் மூட்டு மாட்டாறு சர்ஜன்ங்கிறது ரொம்ப இதா இருக்கும், சக்சஸ்ஃபுல்லான சர்ஜரி தான். மருத்துவங்கிறது ஒரு கடவுள் சார்ந்த தொழில், நம்ம நல்லாயிரும்னு ஃபர்ஸ்ட் நினைக்கணும், கண்டிப்பா சரியாயிரும் அப்படின்னு டாக்டர் நினைக்கணும், ப்ராப்ளம் இருக்கவங்களும் நினைக்கணும். நினைச்சிட்டாலே அங்க கடவுள் வந்துருவாரு, 100% சரியாயிருவாங்க.
1: இப்ப நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி நிறைவாய் நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாய் எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னவாக இருக்கும்?
0: மூட்டை வந்து பிரிசர்வ் பண்றது, உங்க மூட்டை நீங்க பாதுகாப்பா வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாயிண்ட் பிரிசர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து நாங்கள் நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருக்கோம். மக்கள் மத்தியில் மூட்டை பற்றி அவேர்னஸ் நிறையா வரணும், போனை பற்றி அவேர்னஸ் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் போன் ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆஸ்டியோபோரோசிஸ்னால வந்து வயசாகிட்டா இடுப்பொலி, பேக் பெயின், ஊனல் இந்த மாதிரி ஆயிடுவாங்க, ஹிப்பில் ஃப்ராக்சர் ஆகலாம், இந்த மாதிரி போன் உருக்கி நோய் அப்படின்னு சொல்லுவோம் ஆஸ்டியோபோரோசிஸ். இது அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், போன் டென்சிட்டியை கம்மியாகாமல் பார்த்துக்கணும், போன் பிரிசர்வேஷன் அப்புறம் ஜாயின்ட் பிரிசர்வேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னோட வேண்டுகோள் வந்து உங்க போன்களை கரெக்டாக பத்திரமா பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க, அதை பிரிசர்வ் பண்ணுங்க, மூட்டுகளை காயமாகாமல் பார்த்துக்குங்க. அதை தாண்டி மூட்டுகளில் ஏதாவது காயமாயிட்டாலோ வலி வந்தாலோ வீக்கம் வந்தாலோ என்ன தொந்தரவு வந்தாலும் உடனே போய் பார்த்துருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க, நிறைய கிராமங்கள் இருக்கும் இது அவேர்னஸ் இல்லாமல் சரியாயிரும், சாதாரண வழி அது இதுன்னு சொல்லிடுவாங்க. பட் இன்னொன்று, மூட்டில் ஏற்படக்கூடிய காயங்களில் 90% காயம் தானாகவே சரியாயிடும், எல்லாத்துக்கும் சர்ஜரி இல்லை. ஈவன் நானே சர்ஜனாக இருந்தால் கூட நம்ம ஹாஸ்பிட்டலில் பொறுத்தல சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணுறதை எனக்கே பிடிக்கும். சர்ஜரினா நம்ம ஒரு காயம் பண்ணி தானே சரி பண்ணுறாங்க. சர்ஜரி இப்போ நம்ம உடம்புல காயமாகிறது காயம் காயம்னு சொல்கிறோம், நாங்கள் நைஃபை வச்சு ஓப்பன் பண்ணால் அதுக்கு பேர் என்ன, அதுவும் காயம் தானே. ஸோ எனி திங் தானாக சரியாகக்கூடிய 90% ப்ராப்ளம் சரியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பேக் பெயின் இருக்கு இல்லையா, பேக் பெயினில் பார்த்தீங்கன்னா 90% வந்து டிஸ்க் ரிலேட்டட் பெயினோ சயாட்டிக்கா அந்த மாதிரி எல்லாமே வந்து வித்தவுட் சர்ஜரி சரியாயிடும். அதே மாதிரி மூட்லேயும் வந்து 90% ப்ராப்ளம் சர்ஜரி இல்லாமல் சரியாயிடும். இந்த தேய்மானங்கிறது கடைசி கட்டம், போன் ஆன் போன் சொல்லுவோம், என் ஸ்டேஜ், 4வது ஸ்டேஜ் தேய்மானத்தில் எலும்பு எலும்போட உரசுறதை நம்ம கடைசி ஸ்டேஜ் சொல்லுவோம், அந்த ஸ்டேஜில் தான் ரீப்ளேஸ்மெண்ட் தேவை. அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம டிலே பண்ணக்கூடாது, ஃபுல்லாக தேஞ்சிருச்சு எலும்பு எலும்போட உரசிருச்சு நடக்கவே முடியல அந்த மாதிரி ஸ்டேஜில். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா ஒரு குருத்தெலும்பு தேஞ்சதுக்கப்புறம் எலும்பு அப்படியே கொஞ்சம் உரசி உரசி உரசி எலும்பு தேய ஆரம்பிச்சு வளைய ஆரம்பிச்சிடும். வளைய ஆரம்பித்தோடனே கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த வளையும் போது சாஞ்சு நடப்பாங்க, அதனால பேக் பெயின் வர ஆரம்பிக்கும். அப்புறம் சாய் அந்த வளையும் போது எலும்புல கிராக் ஆயிடும், அது பேர் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் சொல்லுவோம், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் ஆயிடக்கூடாது. அதனால நம்ம என் ஸ்டேஜ் ஸ்டேஜ் 4 வந்துருச்சுன்னா உடனே ரீப்ளேஸ் பண்ணிடும், அது ரொம்ப முக்கியம். அதனால இது காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பார்த்துக்கணும். ஸோ மூட்டை நம்ம பாதுகாக்கிறது, நம்ம மூட்டை நம்ம பத்திரமா வச்சு அது தேவையான நேரத்தில் கரெக்டான கைடன்ஸ் ஆர்த்தோபெடிக் டாக்டர்கிட்ட பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமானது. மொபிலிட்டி வந்து கடைசி நம்மளோட 60 இயர்ஸ் நம்ம ஓடி ஆடி நல்லா வேலை செய்வோம், 60லிருந்து அடுத்து இருக்கக்கூடிய 100 இயர்ஸ்னு வச்சுக்கோம், நம்மளோட ஹியூமன் லைஃப் 100 வருஷம்னு வச்சுக்கிட்டா கூட செகண்ட் ஆஃப்ல வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக பெயின் ஃப்ரீயாக இருக்கும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரஸா பண்றாங்கல்ல எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப ஓடி ரொம்ப இது, டூ மச் ஆஃப் எவ்ரி திங்ஸ் நாட் குட். எக்ஸசைஸ் பண்றது ஓடுறது எல்லாமே கொஞ்சம் அளவா இருக்கும். இம்பாக்ட் மூட்ல வந்து ரொம்ப டேமேஜ் பண்ற மாதிரி பண்ணோம்னா சீக்கிரமா தேஞ்சிரும். வண்டியே இருக்கு, வண்டியை ஓட்டு ஓட்டு ஓட்டுனா என்னாகும், கண்டிப்பா சீக்கிரம் தேஞ்சிரும். அதே மாதிரி மூட்டுகளையும் நீங்க பத்திரமா வச்சுக்கணும், கரெக்டா தேவையான அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், தேவையான அளவுக்கு நடக்கணும், தேவையான அளவுக்கு ஓடணும். அபோவ் 40 இயர்ஸ்லாம் ரன்னிங் ஜாகிங்லாம் போகவே கூடாது, ஜம்பிங் பண்ணக்கூடாது, இம்பாக்ட் ஆக்டிவிட்டிஸ் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இது மாதிரி நிறைய அந்த ஜாயிண்ட் ப்ரிசர்வேஷன் கேட்டு போன் கேட்டு அவேர்னஸ், இப்போ நாங்களே போன் அண்ட் ஜாயிண்ட் நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்கு, தமிழ்நாடு ஆர்த்தோபிக் அசோசியேஷன் இருக்கு, கோயம்புத்தூர் ஆர்த்தோபிக் சொசைட்டி இருக்கு, அது மூலமா நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். எங்களோட கடமை வந்து ப்ராப்ளம் வந்து சரி பண்றது இல்லை, ப்ராப்ளமே வராமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணுங்கிற அவேர்னஸும் அவங்கள்ட்ட கிரியேட் பண்ணணும், அதுவும் எங்களோட கடமை. இன்னுமே ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கள் சொல்லணும்.
1: இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப அழகா தெளிவா அருமையா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி

0: சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: ஆல் இண்டியா ரேடியோக்கு உங்க ஜீவா என்ன திடீர்னு கூப்பிட்டாரு. நான் ஆபரேஷன்ல இருந்தேன், நம்பரை பார்த்துட்டு திருப்பி கூப்பிட்டேன். இந்த மாதிரி ஒரு வந்து நீங்க பேச முடியுமா சார்னாரு. இது வந்து நம்ம ஆல் இண்டியா ரேடியோட நேயர்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அவர் நினைச்சு நீ கூப்பிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த நியூஸ் அந்த அவேர்னஸ் வந்து உங்களுக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஜீவாக்கு நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோக்கும் என்னுடைய நன்றி. இந்த தருணங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்க யார் அந்த நீடி பீப்புளுக்கு தேவையான தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதுல இது ஒரு முக்கியமான நிகழ்வாக தான் இருக்கணும். இதை கண்டிப்பாக அது உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். இதை கேட்டு ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதை கேட்டு அதை பாதுகாத்து அதை பத்திரமா இருக்கிறப்ப இட் சேஞ்சஸ் இந்த சொசைட்டியில். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்கள்கிட்ட இந்த பேசின தருணங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட மிக்க நன்றிகள் ஆல் இண்டியா ரேடியோக்கும் ஜீவாக்கும்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மூட்டுகளில் ஏற்படும் பிரச்சனைகள், மூட்டு தேய்மானம் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் எழும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் முத்து சரவணகுமார் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு பூர்த்தி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உணவு தானியங்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உயிரி தொழில்நுட்பம் உயர் வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தேர்போகி கிராமம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைவில் நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் குழந்தைகள் தொடங்கி மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவது

0: திமுக குற்றம் சாட்டியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தாவேக அரசு பரிசீலனைக்கு உட்படுத்துவது தவறானது என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் குயாங்கில் இன்று தொடங்கிய உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மூணு மணி 2 நிமிஷத்தில் நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி டீ டைம். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 2312103 அப்படிங்கிற நம்பர்லையும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணி பேசலாம். அதுக்கு முன்னாடி 0422 அப்படிங்கிற எஸ்டிடி கோடோட இந்த ஷோவில் உங்களோட நான் உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடலை கேட்க தயாராக இருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டில இருந்து தேவி பாலசுப்ரமணியம்.
2: தேவி பாலசுப்ரமணியம், எப்படி இருக்கீங்க? நீங்க எப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தீங்க?
3: நலமா இருக்கேங்க சார். நான் பேசி 15 நாள் ஆச்சுங்க சார்.
2: ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு வந்து என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
3: என் கடமை படத்துல இருந்து நில்லடி நில்லடி சீமாட்டிங்கிற பாடல் சார்.
2: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல்.
4: நில்லடி நில்லடி சீமாட்டி,

சீமாட்டி, கண்ணடி பட்டது சீமாட்டி, கலக்கம் வந்தது சீமாட்டி, உன்னை எல்லாம்

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: டீ டைம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்மோட பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? வித்யா போத்தனூர்லேருந்து. வித்யா, உங்களுடைய வால்யூம் வந்து ரொம்ப புவராக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒருவேளை ஹெட்செட்டில் போட்டு பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம கொஞ்சம் பேசுகிற தெளிவாக கேட்கும். உங்களுக்கு என்ன பாடல் வேணும் திவ்யா? ஆலயமணிலேருந்து. ஓகே, கண்டிப்பாக அந்த பாடல் கொடுக்கலாம். இப்போ ஒரு நேயர்களுக்கு ஒரு முன்கூட்டியே ஒரு இது சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேசும் பொழுது உங்களுடைய ஹேண்ட்ஸ், அதே வந்து ஹெட்செட் போட்டிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடுங்க. ஸ்பீக்கர் ஃபோன் போட்டிருந்தீங்கன்னா அதையும் ரிலீஸ் பண்ணிட்டு பேசிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம பேசுகிறது தெளிவாக, கொஞ்சம் எக்கோலாம் இல்லாமல் கேட்கும். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது உங்கள் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இதை சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418871411.
3: 3:12 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி டீ டைம். உங்களோட விருப்ப பாடலை எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல நம்மோட பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். யார் பேசுறீங்க?
4: வணக்கம் சார்.
3: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
4: நடராஜ் பேசுறேங்க.
3: சொல்லுங்க நடராஜ், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
4: படத்துல இருந்து பக்கத்து ராணி பார்க்கும் பார்வை.
3: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல்

காடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னை

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
4: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH ல ஜூன் 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
6: நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. இது டீ டைம். உங்களுடைய விருப்ப பாடலை கொடுத்துட்டுருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் கடிதம் வழியே விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தலாம். ஈரோடு மாவட்டம் தாசப்ப கவுண்டன் புதூர்லேருந்து புஷ்பராஜ் சாவித்ரி திலகர் வீதி பகுதியிலிருந்து நம்ம கடிதம் வழியே ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பணத்தோட்டம் படத்திலிருந்து இந்த பாடல் அவங்களுக்காக.

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
3: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
4: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
5: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
6: நம்ம டீ டைம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல கடிதம் வழிய விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் நிகமும் தாராபுரம் ரோடு ஆனந்தன், மகேஸ்வரி ஆனந்தன், விக்னேஷ், சபரீஸ்வரி, கவிதா, சுஜிதா, தர்மராஜ், கவிதா, அர்ச்சனா, அங்குராஜ், தேவி, சரவணன், கலைச்செல்வி மற்றும் செந்தில்குமார் இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தெய்வப்பிறவி படத்திலிருந்து

நிலையத்தில் நேரம் 3:29. இனி கேட்கலாம் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு பூர்த்தி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உணவு தானியங்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உயிரி தொழில்நுட்பம் உயர் வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தேர்போகி கிராமம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைவில் நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் குழந்தைகள் தொடங்கி மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தாவேக அரசு பரிசீலனைக்கு உட்படுத்துவது தவறானது என்று பிஜேபி கூறியுள்ளது.

0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் குவேயாங்கில் இன்று தொடங்கிய உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: 4:02 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கரெக்டா டீ டைம் எல்லாம் முடிஞ்சிட்டு ரிலாக்ஸா டீ எல்லாம் குடிச்சிட்டு நம்ம என்டர் ஆயிருக்கிறது இப்ப கெட் செட் கோ த கேம் ஷோ. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு வித்தியாசமான கேம் விளையாடுவோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஆவலாக ஆர்வமாக காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் தொடர்ந்து 1 நிமிஷம் நீங்கள் தமிழில் எங்க கூட பேசினா போதும், ஈஸியாக நம்ம ஷோவில் வந்து வின் பண்ணிடலாம். இந்த ஷோவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 2312103 அப்படிங்கிற நம்பர்லையும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணி நீங்கள் கலக்கலாம். இந்த ஷோவில் உங்களோட உங்கள் ஆர்ஜி பிரபுகுமார் அண்ட் உங்களுக்காக நிறைய அழகான பீட்டான சாங்ஸ்னுடைய முதல் பாடலா உங்களுக்காக படையப்பா படத்திலிருந்து.
3: சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு,

0: மண்டப்பா சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.
1: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
3: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
4: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
1: ரொம்ப கலகலா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கெட் செட் கோ த கேம் ஷோ ரொம்ப சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த ஷோல இந்த கேம்ல பத்தின ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியும் இல்லையா? தொடர்ந்து ஒரு நிமிஷம் நீங்க தமிழ்ல வந்து பேசினா போதும். அட் த சேம் டைம் ஒரு 2 செகண்டுக்கு மேல அப்படின்லாம் வந்து பாஸ் எல்லாம் எடுக்காம டைரக்டா பளிச்சு பேசிட்டீங்க அப்படின்னா டபால் நீங்க வின் பண்ணிடலாம். அதோட உங்களுக்காக சூப்பரான சாங் பிளே பண்ணுவோம். அந்த வகையில் இப்போ நம்ம ஷோல மீட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் காலர், வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
5: வணக்கம், பெருமாநல்லூர்
1: டெய்லர் குமார். நம்ம நிகழ்ச்சிக்கு போலாங்களா குமார்?
6: 5, 4, 3, 2, 1.
1: எந்த ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கீங்க குமார்? எந்த ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கீங்க குமார்?
5: பெருமாநல்லூர்ல இருந்து பேசிட்டு.
1: ரைட், நீங்க உங்க நீங்க என்ன வேலை பண்ணிட்டு
5: இருக்கீங்க? தையல் கலைஞரா?
1: தையல் கலைஞரா, எத்தனை வருஷமா இருக்கீங்க?
5: பல வருஷமா செஞ்சிட்டு இருக்கீங்க.
1: சரி, இதுக்கு தையலுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது?
5: நூல் தேவைப்படும்.
1: சரி, எத்தனை எத்தனை என்னென்ன கலர் எல்லாம் வச்சிருக்கீங்க?
5: சுமாரா
1: இவங்க ஊர்ல பல்லாயிரக்கணக்கான பேருந்துகள் ஓடுதான். ரைட், ஓகே. எந்த ஊர்னு? பெருமாநல்லூர் தானே? ரைட், ஓகே. நம்ம நாளைக்கே போய் பார்ப்போம் எத்தனாயிரம் பஸ் ஓடுது அப்படிங்கறத. இதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து ஆங்கிலம் கலக்காத ஒரு தமிழ்ல தொடர்ந்து ஒரு நிமிஷம் பேசிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இந்த ஷோல வின் பண்ணலாம். உங்களுக்காக இந்த பாடல்.
7: We gonna blow the speakers, baby. Once again, Vijay and

0: இந்த மாதிரி இன்னும் நிறைய பாடல் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. இப்ப நம்ம ஷோனோட ரைட் டைம் செக் என்ன அப்படின்னா, 4:15 நம்ம ரொம்ப கலக்கலா ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த கேம் கெட் செட் கோ. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நம்ம மீட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் காலர், ஹலோ வணக்கம், யார் பேசிட்டு இருக்கீங்க?
1: எங்கள் அருமை நண்பருக்கு இனிய மாலை வணக்கத்தை சொல்லுவது திருப்பூர் பாண்டியன் நகர் சிவசங்கருங்க.
0: வணக்கம் சிவசங்கர், எப்படி இருக்கீங்க? ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க?
1: ஊர்ல எல்லாருமே நலமாகவே உள்ளவங்க.
0: ரைட், ஓகே, அப்ப நம்ம கேமுக்கு போயிடலாங்களா?
1: கண்டிப்பாங்க.
0: இன்னைக்கு நம்ம என்ன கேம்னு தெரியுமில்ல உங்களுக்கு?
1: தெரியுங்க.
2: 5, 4, 3, 2
0: நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க?
1: நான் வந்து தொழில் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கீங்க.
0: சரி, அதெல்லாம் போகட்டும். ரைட், போ. உங்க ஊர்ல எவ்வளவு ஸ்கூல் இருக்கும் சுமாரா?
1: பள்ளிக்கூடங்கள் ஒரு 6-7.
0: கடைசியா என்ன சினிமாக்கு போனீங்க? என்ன சினிமாக்கு போனீங்க?
1: திரைப்படத்திற்கெல்லாம் அதிகம் செல்வதில்லைங்க.
0: உங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒன்னு சொல்லுங்க.
1: எனக்கு பிடிச்ச நிறம் வந்து
0: உங்க வீட்டுல உங்க ஊர்ல
1: தொழில் செய்து கொண்டிருப்பதால்.
0: இருங்க இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? உங்க பசங்க பொண்ணுங்களை என்ன பண்றாங்க?
1: எனக்கு வந்து 2 பொண்ணுங்க மட்டும் தானுங்க.
0: என்ன பண்றாங்க?
1: அனைவருக்கும் திருமணம் ஆயிடுச்சு.
0: எந்த ஊருக்கு கட்டி கொடுத்துருக்கீங்க?
1: மனைவியும் இருக்கிறோம்ங்க.
0: அப்படியா? ரைட், ஓகே. உங்க ஊருக்கு ஸ்பெஷல் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்ன ஸ்பெஷல்?
1: இந்த ஊர் கோயில்கள் 2 உள்ளன.
0: சரி,
1: அதை வணங்க செல்லுவது உண்டு.
0: அதெல்லாம் போகணும். இப்போ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப எதுல பேசிட்டு இருக்கீங்க?
1: நான் தொடுதிரை கைபேசியில பேசிட்டு இருக்கீங்க.
0: அதுல வந்து வாட்ஸ்அப்ல உங்களுக்கு நிறைய மெசேஜ் வருமா, பேஸ்புக்ல வருமா? வாட்ஸ்அப்லயும் வராதீங்க, பேஸ்புக்லயும் வராதீங்க, அது தொடுதிரையில தான் வரும். என்னமோ சொன்னாரு. ரைட், ஓகே.

பரவாயில்ல, ஒரு நிமிஷம் அப்படிக்கா இப்படிக்கா எப்படி வேணாலும் வந்து ரொம்ப கலக்கலாக பேசி அவர் நம்ம ஷோவில் வின் பண்ணிட்டாரு. இதே மாதிரி நீங்களும் வின் பண்ணோம் அப்படின்னா 2312103 அப்படிங்கிற நம்பர் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக வர இருக்கக்கூடிய இந்த பாடல்

0: அழகான சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிச்சு என்ஜாய் பண்றீங்க. கூடவே நம்ம கெட் செட் கோ தி கேம் ஷோல வந்து இன்னைக்கு வாங்க பழகலாம், தமிழ்ல தொடர்ந்து ஒரு நிமிஷம் பேசி நீங்களும் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா வந்துகிட்டே இருக்கீங்க. அந்த வகையில ஆர்வமா காத்திருக்கக்கூடிய நெக்ஸ்ட் காலர், ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ வணக்கங்க சார், நான் தென் பொன்மடியில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். அது என்ன தேனா, அதுக்கு என்ன அர்த்தம்?
1: தென் பொன்மணி நாகராஜ் மணிகண்டன் ஊர் பெருமை. அந்த தென் பொன்மணிக்கு ஒரு இது இல்லைங்களா?
0: அப்படியா?
1: ஊர் மகவரி தந்த ஊர்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நம்ம கேமுக்கு போனாங்களா?
1: முயற்சி செய்யலாங்க.
0: இந்த நிகழ்ச்சி பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
1: தற்பொழுது நாங்கள்
0: பேசிக் கொண்டிருக்கும்
1: நிகழ்ச்சியின் பேர் வாங்க பழகலாம்.
0: என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் கைத்தறி நெசவு தொழில்.
0: உங்க ஊர்ல வந்து சைக்கிள் கடை இருக்கா?
1: எங்கள் ஊரில் மிதிவண்டி நிலையம் இல்லை.
0: இருந்தார்கள் அவர்கள். பெட்ரோல் பங்க் எவ்வளவு பெட்ரோல் பங்க் இருக்கும்?
1: எங்க எரிபொருள் இருப்பும் நிலையம் வந்து
0: உங்க வீட்டுல எத்தனை? உங்க வீட்டுல எவ்வளவு பைக் என்ன இருக்கு, கார் இருக்கு, என்ன இருக்கு?
1: நான் ஒரே ஒரு இரண்டு சக்கர வாகனம்
0: வைத்துள்ளேன். இரண்டு சக்கர வாகனங்கிறது இங்கிலீஷ் தானே அது?
1: இல்ல, இரண்டு சக்கர வாகனம் எப்படி ஆங்கிலமாகும்?
0: ஓ அப்படியா, சரி ஓகே. இப்ப நீங்க வந்து உங்க வண்டியில பிரேக் இருக்கா இல்லையா, இல்ல பிரேக் செக் பண்ணுவீங்களா அடிக்கடி?
1: மிதிப்பானே மிதிக்கவில்லை என்றால் நம்ம ஓட்டும் வாகனம் நிற்காது அல்லவா?
0: சரி, உங்க ஊர்ல வந்து வேற என்னதான் இருக்கு, என்ன ஸ்பெஷல்?
1: எங்கள் ஊரில் சிறப்பு என்று பார்த்தீங்கன்னா வாழை தோட்டங்களும் கருவேப்பிலை தோட்டங்கள் தான் உள்ளன.
0: எங்க ஊர்ல ஒண்ணுமே இல்லைங்க, வெறும் வாழை தோட்டம் கருவேப்பிலை தோட்டம் இது மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கடந்து ஒரு நிமிஷம் கடந்துட்டாரு. ரொம்ப ஈஸியா வந்து இவரும் வந்து வின் பண்ணிட்டாரு. இதே மாதிரி நீங்களும் வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க 2312103 அப்படிங்கிற நம்பருக்கு.

0: வேட்டைக்காரன் படத்திலிருந்து விஜய் ஆண்டனியினுடைய மியூசிக் கம்போசிஷனில் சுசித்ரா மற்றும் சங்கீதா ராஜேஸ்வரன் பண்ண சாங்கை கேட்டு ரசிச்சிங்க. நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் ஷேட் கரெக்டாக 4:30 ஆச்சு. நீங்கள் கேட்டுட்ருக்கக்கூடிய இந்த ஷோ நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ த கேம் ஷோ. இன்றைக்கி வாங்க பழகலாம். தொடர்ந்து 1 நிமிஷம் தமிழில் பேசக்கூடிய கேம் விளையாண்டுருக்கோம். அந்த ஷோவில் விளையாடுவதற்காக அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசிகிட்டு இருக்கீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இப்ப நம்ம கேமுக்கு போயிடலாங்களா? உங்க ஊர் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும் கோயம்புத்தூர்ல இருந்து? இன்னொரு முறை கூறினாலும், உங்கள் ஊரில் கோவிலிருந்து செல்வதற்கு எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு ட்ரிப் அப்படின்னு சொன்னீங்க, அந்த ட்ரிப்புங்கிறது ஆங்கிலமா தமிழா? நீங்கள் மறந்து விட்டீர்களா? இன்னும் நம்ம நிறைய பாடல்கள், இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் தொடர்ந்து விளையாடுவதற்கு ரெடியா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல்.

0: ஏஏஆர் ரகுமானோடைய மியூசிக் கம்போசிஷனில் காதல் வைரஸ் படத்திலேருந்து வசுந்தராஜ் ரஸ்பான் பாடலை கேட்டு ரசிச்சிங்க. இப்போ நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய நம்ம நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது கெட்ஸ் இட் கோ தி கேம் ஷோ. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வாழ்க வளமுடன்.
0: உங்கள் பேர் சொல்லுங்க.
1: நாளை வணக்கம், கணேஷ் திருமங்கலேருந்து பேசுகிறேன்.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறாங்களா? உங்களுக்கு பின்னாடி ஒரு ரேடியோ சவுண்டு கேட்குது, கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாமா?
1: எங்கள் வீட்டில் வானொலி இயங்கவில்லை.
0: சரி, ஓகே, வேற என்ன இயங்குது?
1: கைத்தறி நெசவு இயங்கிக் கொண்டிருக்கிறது.
0: அது எப்படி, கரண்ட்லயா இல்ல எப்படி, வேற மாதிரி எப்படி பண்ணுவீங்க?
1: நான் கால்களில் மிதித்து கைகளால் இழுத்து கைத்தறி.
0: எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க நீங்க?
1: புரியலைங்க.
0: புரிஞ்சாலும் புரியலினாலும் எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன்.
1: நான் வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும்
0: படிச்சேன். எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க?
1: ஒன்றியத்துவக்கூருக்கும்
0: கோயம்புத்தூருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்?
1: ஒரு 40 மைல்கள் இருக்கும்.
0: 40 ஒரு மைல்கள் அப்படிங்கறது எவ்வளவு தூரம்?
1: அது சரியாக எனக்கு இப்பொழுது கூற முடியவில்லை.
0: சரி, ஓகே, நீங்க வெளியூர் எல்லாம் எதுல போயிருக்கீங்க?
1: என்னுடைய 2 சக்கர வாகனம்.
0: 2 சக்கர வாகனத்துல பிரேக் இருக்கா, காத்து இருக்கா, எப்படி இருக்கு?
1: அனைத்தும் இருக்கிறது.
0: அனைத்து இருக்குது. எல்லாமே இருக்குங்க, பிரேக் இருக்கு, காத்து இருக்கு, லைட் இருக்கு, பல்ப் இருக்கு, ஆரன் இருக்கு, அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, இதே மாதிரி நீங்களும் வந்து நம்ம கெட்ஸ் இட் கோல ஈஸியா வின் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக

சக்கரகட்டி படத்திலிருந்து ஏ ரகுமனோட மியூசிக் கம்போஷனில் பெனி தயால் மற்றும் பிளேஸ் விவேனா பாடின ஒரு அழகான பாடலை கேட்டு ரசிச்சிங்க. நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டாக 4:43 நீங்கள் கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ த கேம் ஷோ. நேயர்களே, இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு யோகா பயிற்றுநர் ஆர். திருவேங்கடம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: ஏஆர் ரகுமான் இசையமைத்து பாடின பாடல் அதிரடிக்கார மச்சான் அப்படின்னு சிவாஜி படத்துல இருந்து இப்பதான் நம்ம கேட்டு ரசிச்சோம். இந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா நம்ம 103 வரக்கூடிய பாடல்களையும் கேட்டு ரசிச்சு என்ஜாய்மெண்ட்டே இன்னைக்கு நம்ம கெட்செட் கோல வாங்க பழகலாம் அப்படிங்கிற ஒரு கேம்ல வந்து விளையாடிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல நம்மோட பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வந்தே மாதரம். வணக்கம் மதிப்பிருந்த அறிவிப்பாளர் திரு திரு அவர்களே, நான் கோவைக்கு மேற்காலே தேவராஜபுரம் மேலும் சித்தூரிலிருந்து சுகம் ராஜா.
0: எப்படி யாராவது உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கனால இவ்வளவு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவீங்களா?
1: அவ்வப்போது நம்முடைய வானொலியில பேசும்போது இந்த மாதிரி அப்படியே பழக்கம் ஏற்பட்டு விடுது.
0: ரொம்ப மகிழ்ச்சி.
1: உங்களை போன்ற மிகப்பெரிய அறிவிப்பாளர்கள் பதிந்து இப்படியே வார்த்தைகளாக
0: முடியல முடியல முடியல முடியல ரொம்ப முடியல. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாங்களா?
1: போயிடலாங்களே.
2: 4, 3, 2, 1.
0: உங்க ஊருக்கு எத்தனை நம்பர் பஸ் வருது?
1: 27 எண் கொண்ட பேருந்து.
0: நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன்.
1: சரியா புரியவில்லை.
0: என்ன நீங்க புரியலங்கறீங்க? என்ன இதுவரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன்.
1: நான் பட்டய படிப்பு படித்துள்ளேன்.
0: பட்டய படிப்பு எந்த காலேஜில் படிச்சீங்க?
1: அது சரியான ஆண்டு தெரியவில்லையே.
0: அது ஆண்டு தெரியல. அந்த காலேஜ் பேர் சொல்லுங்க. எந்த காலேஜ்?
1: எந்த வாகனத்துல வரும் உங்களுக்கு?
0: கனரக வாகனங்கள் மூலம். நீங்க என்ன வாகனம் வச்சிருக்கீங்க? பெட்ரோல் போட்டு ஓட்டுவீங்களா, பேட்டரியில
1: ஓட்டுறீங்களா?
0: எரிபொருள் போட்டு. எரிபொருள் போட்டு செல்வதுதான் வழக்கம். அதுக்கப்புறம் நடுவில் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லும்பொழுது கன்ஃபியூஷனாக கொஞ்சம் யோசிச்சார், சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி தமிழில் அப்படி எழுத்து கூட்டி படிச்சிருந்தாலும் நம்ம ஷோவில் வந்து வின் பண்ணிட்டாரு. இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 2312103 அப்படிங்கிற நம்பருக்கு இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு பூர்த்தி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உணவு தானியங்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உயிரி தொழில்நுட்பம் உயர் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தேர்போகி கிராமம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள தடுப்பு பணிகளை விரைவில் நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் குழந்தைகள் தொடங்கி மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தவிக அரசு பரிசீலனைக்குட்படுத்துவது தவறானது என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் குயாங்கில் இன்று தொடங்கிய உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 266 ரன் என்ற இலக்கை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம். உடலுக்கு வலிமை, மனதிற்கு அமைதி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது யோகாதான். ஆம் நேர்களே, சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம கூட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க யோகா பயிற்றுனர் ஆர் திருவேங்கடம் அவர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 சார்பாக உங்களுக்கு வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்களை பத்தி சொல்லுங்க சார்.
2: நான் என்னை பத்தி சொல்லணும்னா, பெயர் திருவேங்கடம். நான் வந்து கோவையில் சுந்தராபுரம் பக்கத்தில் மாச்சம்பாளையம் என்ற ஒரு சிற்றூரில் இருந்துட்டு இந்த யோக பயிற்சியை உலகெங்கிலும் பரவணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷ காலமாக இந்த யோக பயிற்சியை நான் வந்து மக்களுக்காக நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நான் செய்து காட்டிட்டு வந்துட்டுருக்கிறேன். இந்த பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா, உலக மக்களுக்கு வந்து எல்லாரும் ஓடி ஓடி ஓடி ஓடி பணத்தை சம்பாதிக்கிறாங்க, ஆனால் தன்னுடைய உடலை மறந்துடுறாங்க. இதுக்கு வந்து ஒரு சித்தர் பார்த்தீங்கன்னா, ஓடி ஓடி ஓடி ஓடி உட்கலர்ந்த ஜோதியை நாடி நாடி நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடி கோடி என்னிருந்த கோடியே. பணத்துக்காக ஓடி ஓடி உழைச்சி ஓடா தேஞ்சி இறந்தவங்க பல கோடி பேர். அந்த பல கோடி பேரில் இந்த உடம்பை கவனிச்சா ஆரோக்கியமாக இருக்கலான்றதை அவர் வந்து தெளிவாக சுட்டி காட்டியிருக்கார். அதனால தான் நான் எல்லா துறையை விட்டுட்டு என்னுடைய பணி யோக பணி. அடுத்தவர்கள் நான் நல்லா இருந்தால் அடுத்தவங்க நல்லா இருப்பாங்க.
1: கண்டிப்பாங்க சார்.
2: நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன். இந்த ஒரு கோட்பாடு தான் எல்லாருக்குமே தேவை என்றதை நிர்ணயித்து இந்த யோகக்கலையை உலகம் முழுவதும் பரப்பணுன்றதுக்காக நான் இந்த பணிகளை செய்துட்டுருக்கிறேன். வாழ்க வளர்க உயர்க நன்றி வணக்கம்.
1: ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த யோகக்கலை எவ்வளவு?
2: ஆமாங்க, என்னை பற்றி சொல்லும்போது யோகக்கலையை தான், யோகக்கலையை தான் நான் இருந்துட்டுருக்கிறேன். இப்போவும் பாருங்கள், நான் வந்து யோகத்துக்காக தான் காலையில் 5 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிப்போம். 3 மணியிலிருந்து 5 மணி வரையில் என்னுடைய உடம்பை நான் வளர்த்துக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக 3 வேளை நம்ம சாப்பிட்றோம். நாங்கள் வந்து காலையில் 1 மணி நேரம் தியானம், மூச்சு பயிற்சி, ஆசன பயிற்சின்னு செய்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வருவோம். அப்போ நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆரோக்கியமாக எந்த ஒரு சோறு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த யோகக்கலை என்னுடைய அனுபவத்தில் இதுதான் உண்மை.
1: ஓகே ஓகேங்க சார். உங்களுடைய வாழ்க்கை முறையும் நீங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான்.
2: ஒன்று தான்.
1: ஓகேங்க சார். இப்போ இந்த யோகா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு வரலாறு இருக்கும் இல்லைங்க சார்?
2: ஆமாங்க.
1: ஒரு வரலாற்று அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் அதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
2: யோகான்றது பார்த்தீங்கன்னாங்க, இந்திய நாட்டில் பாரம்பரியம் பழைய காலத்திலிருந்து, தொன்று தொட்ட காலத்திலிருந்து பறவைகள் மூலமாக தான் இந்த அவங்க அதை பார்த்து யோகத்தை நிர்ணயம் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, பதஞ்சலி மா முனிவர்ன்றது எல்லாரும் எதை பற்றியும் ஆராய்ஞ்சாங்க, உடம்பை பற்றி ஆராய்ஞ்சவர் வந்து பதஞ்சலி. ஏன் நம்ம பிறக்கிறோம், அப்புறம் இறக்கிறோம், இது தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. பிறப்புன்றது என்ன, இறப்புன்றது என்னன்றதுக்காக நம்ம உடம்பை பற்றி ஆராய்ஞ்சு அவர் வந்து ஒரு சில ஆசனங்கள் செய்தால் உள்ளுறுப்புகள் பலமாக இருக்குது. அந்த நோக்கத்தோடு இந்த பதஞ்சலி மா முனிவர் முதல் நமக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உடம்பு அன்றது என்னன்றதை பற்றி அவர் எடுத்து கூறியிருக்காருங்க. அதுக்கப்புறம் அந்த திருமூலர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, யோகா ஏன் செய்யணும், யோகான்றது பாரம்பரியம்ன்றது ரைட், ஏன் மனித வந்து கூடிய விரைவில் இறந்துடுறான், இறக்காமல் இருக்க வழி இருக்கா, இருக்குது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உடம்பார் அடியின் உயிரார் அடிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும்

0: மாட்டார். உடம்பை அழிக்கும் உபாயம் அறிந்து உடம்பையும் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. நம்ம உடம்ப நம்ம வளர்த்துட்டோன்னு வைங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும்.
1: கண்டிப்பாக.
0: அதுபோல நம்ம உடம்ப நம்ம வளர்த்தால் உயிர் நம்ம கூட இருக்கும். அப்போ அந்த உயிர் வளர்க்கறது எப்படி என்றதை பற்றி தான் அந்த பாரம்பரிய யோக பயிற்சியில் அவங்க ஒவ்வொன்றும் பல முறைகளை சொல்லியிருக்காங்க. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த ஏழு நிலைகள் சேர்ந்தது அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவோம். இந்த ஏழு நிலைகளில் நம்ம பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இது இயமம் யோகத்தில் முதல்
1: விஷயம்,
0: சப்ஜெக்டே இதாங்க. அப்போ நம்ம ஏதாவது தப்பு பண்ணுவோமா?
1: பண்ண மாட்டோம்,
0: கண்டிப்பா பண்ண மாட்டோம். என் உடம்புல ஓடுறது ரத்தம் தான், உங்க உடம்புல ஓடுறது ரத்தம் தான், கரண்ட்ன்றது ஒண்ணுதான், சுவிட்சுகள் தான் வேற வேற. அது மாதிரி இந்த குருமார்கள் சொல்லி கொடுக்கிற குருமார்கள் வேற, அவ்வளவுதாங்க. அப்போ அந்த பயிற்சிகளை நம்ம தினந்தோறும் அந்த இயமம் பொய் பேசாம, நியமம் என்ன இன்னொன்னு
1: கேட்டீங்கன்னா,
0: கடவுள் மீது நம்பிக்கை வைத்தல். அது யாரா இருந்தாலும் சரிங்க, கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறோம். அதுக்கப்புறம் நல்ல வகைகளை படித்தல், நல்ல வகைகளை பார்த்தல், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்தல். இந்த ரெண்டுமே இருந்தா உலகத்துல தப்பு நடக்கவே நடக்காதுங்க,
1: கண்டிப்பாங்க.
0: அதுக்கப்புறம் ஆசனம்ன்றது ஒரு எண்ணு இல்லை, இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறதாங்க, நீங்க உட்கார்ந்துருக்கேன், இது மாதிரி இது மாதிரி நான் ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்கார முடியும், எந்த ஒரு வழியும் இல்லாம உட்கார்றது. எப்படி வேணா உட்கார்றது, எந்த வழியும் இல்லாம சிரிச்ச முகத்தோட எப்பவுமே இனிமையா இருக்கணும் அப்படின்னா இந்த ஆசனம் வேணும். அதுக்கப்புறம் பிராணாயாமம், பிராணாயாமம்னா மூச்சு, உயிரை வளர்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் பிரத்யாகாரம், இந்த உயிரை வளர்க்கக்கூடிய மூச்சில எடுத்துட்டு அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சாதனை பண்ணணும். அதுல அந்த வழிமுறைய மூச்சை இழுத்து அது கூட சாதனை பண்றது பிரத்யாகாரம். தாரணை, நம்ம ஒரு இடத்த நினைக்கிறோம், அந்த இடத்துலயே நீ போய் மூச்சு நீ அதை கவனி அப்படின்னு சொல்றதுதான் தாரணை. அதுக்கப்புறம்தான் அது வந்து தியானம். நம்ம எல்லாம் என்ன சொல்றாங்க, உடனே கண்ணை மூடி உட்காரு, நேரா உட்காரு, நிமிந்து உட்காரு, தியானம் செய், கண்டிப்பா வராதுங்க.
1: சரிங்க,
0: இந்த ஆறு அங்கங்கள் இல்லாம தியானம் பண்ற அங்கம் கண்டிப்பா வராது. எல்லாம் இதை வந்து நான் சொல்றேன்னு தப்பா எடுக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் வியாபாரம் ஆகிப்போச்சு, யோகான்றது வியாபாரம் ஆகிப்போச்சுங்க. யோகா வந்து வியாபாரமா இருக்கவே கூடாதுன்றதுக்காக நான் வந்து இலவசமா எடுத்துட்டு இருக்கிறேன். காலையில் அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரலும் இலவச யோகா, ஆன்லைன் யோகா பயிற்சி. அது மாதிரி யார் வேணா வந்து செய்துக்கலாங்க. ஆனால் யோக பயிற்சி செய்தால் கண்டிப்பாக எல்லா நோய்களும் தீரும். அதனால வந்துங்க அவங்க சொல்லிய முறையில், சித்தர்கள் சொல்லிய முறை வந்து கரெக்ட். இதில் நம்ம ஏதாவது ஏடாகூடம் பண்ணாதான் தவறுகள்
1: நடக்கும்.
0: அதனால யோகத்தை வந்து முறையாக செய்தால் நூறாண்டு காலம் என்னங்க, நூற்றி இருபது மனிதனுடைய ஆயுட்காலம் நூற்றி இருபது ஆண்டு காலம். அந்த ஆயுட்கால முறை நோயில்லாமல் வாழலாம். என்னுடைய அனுபவம்
1: ரொம்பவே வந்து சிறப்பாகவும் தெளிவாகவும் என்ன அது எங்கே தொடங்குச்சு அப்படிங்கிறதுலேருந்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம்.

0: நம்ம KMCH ல ஜூன் 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நிலையத்தில் நேரம் 5:18. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திரச்சிவானம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு யோகா பயிற்றுனர் ஆர் திருவேங்கடம். அவங்க கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். யோகாவுடைய வரலாற்றை பத்தி ரொம்பவே வந்து அருமையா சொன்னீங்க. இன்றைய அதாவது இந்த நவீன வாழ்க்கை முறையில யோகா ஏன் அவசியம் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு பத்தின விஷயங்களை சொல்லுங்க சார்.
4: ரொம்ப நல்ல கேள்விங்க இது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எல்லாருமே வேலைக்கு போனாங்க, வேலை செய்தாங்க. வீட்டு வேலைகளை பெண்களே தான் எல்லாம் செய்தாங்க. அதே மாதிரி உணவுக்கு வேண்டியதுகளை ஆண்கள் வந்து அன்னைக்கு போய் அறுவடையிலிருந்து ஏர் ஓட்டுறதுலேருந்து எல்லாமே அவங்க செய்தாங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாங்க யாருமே வேலையே செய்யறதில்ல. சும்மா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். இதுக்கு தான் நம்ம வாழ்க்கையை நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் நம்ம உடம்பு வந்து கெட்டு போச்சு. வேலை செய்யாதனால நம்ம உடம்பு கெட்டு போச்சு. இந்த வேலை செய்யாதனால உடம்பு கெட்டு போன உடம்பை நல்ல உடம்பாக மாற்றணும் அப்படின்றனால் அதுதாங்க இந்த யோகம் பண்ணுற யோக பயிற்சிகள். வருமுன்னர் காப்பது யோகம். வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பாதுகாப்பாக இந்த யோக பயிற்சிகளை செய்துட்டோம்னா எந்த நோயுமே கண்டிப்பாக வராதுங்க. இது என்னுடைய அனுபவம். வந்த பிறகு தீர்ப்பது அப்படின்றது நம்முடைய மூலிகைகள். மருந்தை விட மூலிகைகள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால் வந்துங்க இந்த ஆசன பயிற்சிகள் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறோம், உட்காந்தே வேலை செய்கிறாங்க. மூளைக்கு மட்டும் வேலை கொடுக்குறாங்க, மனதுக்கு மட்டும் வேலை கொடுக்குறாங்க, உடம்புக்கு வேலையே கொடுக்கறது கிடையாது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மூட்டு வலி, முழங்கால் வலி, ஃபைனல் கார்டு வலி, இந்த மாதிரி தோள்பட்ட வலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கமே வராது, படுத்தால் தூக்கம் வராது. அதுக்கப்புறம் தைராய்டு. இந்த எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோய்கள் வர வர வர அவங்க வந்து ஒரு நோயாளியாகவே மாறிடுறாங்க. இப்போ வாழ்க்கை வந்து எது எடுத்தாலும் அவங்களுக்கு கஷ்டம். அப்போ அதுலேருந்து மீள்றதுக்கு இந்த யோக பயிற்சிகள், இந்த சாதனங்கள் தான் இப்போ ரொம்ப ரொம்ப ஜிம்முக்கு போகிறத விட யோகா அப்படின்றத நம்ம செய்துட்டு வந்தால் உடம்பு வந்து ரொம்ப இளங்கிய தன்மையாக மாறிடும், ரொம்ப லூஸாக இருக்கும். லூஸாக இருந்தால் நோய்கள் வராது, டைட்டாக இருந்தால் நோய்கள் வரும். அப்போது இந்த ஆசன பயிற்சிகளில் முதல்ல நம்ம வந்து பயிற்சிகளில் தளர்வு பயிற்சின்னு ஒன்று இருக்கும். அந்த பயிற்சிகள் செய்துட்டு இந்த யோக பயிற்சிகளை, அந்த ஆசனங்கள் 2 லட்சம் ஆசனம் இருக்குங்க, அதையெல்லாம் கண்டிப்பாக செய்ய முடியாது. அதனால தான் அதை இன்னொரு இதில் வரும் உங்களுக்கு அந்த அது வருமா நான் சொல்லிடுறோம். அதனால் இந்த ஆசனங்கள் செய்தாலே உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதில் இந்த சூரிய நமஸ்காரம்னு சொல்கிறத காலையில் செய்தாலே உடம்பு ஏறணும்னா ஏறும், இறங்கணும்னா இறங்கும், நோய் போகணும்னா போகும். சூரிய நமஸ்காரத்தை அப்படி ஒரு விதம் இருக்குது.
3: சரிங்க.
4: ரொம்ப பற்றுதலோட அன்பாக செய்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். கொஞ்சம் நமக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம், ஆசமா ப்ராப்ளம், சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா கொஞ்சம் அதில் கவனத்தை வச்சு மூச்சோடு செய்தால் லங்ஸினுடைய ப்ராப்ளம், நுரையீரலுடைய ப்ராப்ளம் அது சரியாக போகும். உடம்பு எனக்கு 120 கிலோங்க ஐயா, நான் என்னங்கய்யா செய்யிட்டேன்னா இந்த சூரிய நமஸ்காரத்தை கொஞ்சம் வேகமாக ஒரு 10 தடவை மூச்சோடு வேகமாக செய்தால் உடம்பு குறையும். இதுதான் இந்த யோகத்தினுடைய இதுங்க.
3: ஓகே.
4: அதனால் இந்த யோகா வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அன்னைக்கு வேலை செய்தாங்க, இன்னைக்கு வேலை செய்யறதில்லை. அதனால் வந்து இந்த யோகத்தை

0: ஒரு மணி நேரம் செய்தால் போதும். செய்துட்டு நீங்கள் அப்போ என்ன வேணால் பயிற்சிக்கு போய்க்கலாம், என்ன வேலைக்கு வேணால் போகலாம், ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம். மூணு வேளை சாப்பிட்றோம், ஒரு வேளை செய்தால் போதும்.
1: ஓகே ஓகே, ஸோ ரொம்பவே வந்து சிறப்பாக சொன்னீங்க. இப்போ உடலுக்கு என்னென்னலாம் நன்மை அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த யோகா பண்ணுறனால இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடியது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளெல்லாம் இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி எல்லாருமே ஏப்பா இப்படி இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ மனதிற்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறப்போ யோகாவினுடைய முக்கியத்துவம் அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள்.
0: நல்ல விவரமான கேள்வி, நல்ல கேள்வி. யாரும் இதுதான் கேட்பாங்க. ஆனால் ஸ்ட்ரெஸ்ன்றது, கோபம்ன்றது ஏன் வருதுங்க? நம்ம நினைச்சது நடக்கலை அப்படின்னா கோபம் வரும். அதே மாதிரி நான் கேட்டது கிடைக்கல அப்படின்னா கோபம் வரும். நம்ம உடம்பு நம்ம சொன்ன பேச்சு கேட்கலன்னா கோபம் வரும். நம்ம உடம்பு நம்ம சொன்ன பேச்சு கேட்டால் கோபம் வரும். ஆனா உடம்ப சொல்ற பேச்சு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். கை வலிக்குது அப்படின்னு உடம்பு சொல்லிச்சோன்னா, ஆ கை வலிக்குதா, வா வா வா டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு நம்ம போயிடுறோம். கால் வலிச்சா அதே மாதிரி போயிடுறோம். இந்த போகாம இந்த நீங்க போறதுனாலதான் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, கோபம் எல்லாமே வருது, டென்ஷன் ஆகுறீங்க. நான் என்ன சொல்லணும்னா, இந்த கை வலிச்சா ஓ என் கை என் கூட இருந்துட்டு நீ வலிக்கிறியா, எதுக்கு வலிக்கிற, நான் உனக்கு என்ன கொடுக்காம போயிட்டேன், உனக்கு எல்லாம் தானே நான் டெய்லி கொடுக்குறேன், ஏன் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய இது நமக்கு கண்டிப்பாக சொல்லும், கண்டிப்பாக சொல்லும். என்ன, அதுதான் உணர்வு முறைன்றது, யோகத்தினுடைய உணர்வு முறை. அப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை கொண்டு போய் உங்களுடைய மூச்சை இழுத்து அந்த இடத்துல நிப்பாட்டி கொஞ்ச நேரம் அந்த இடத்த கவனிச்சிங்கன்னு வைங்க, அதுக்குள்ள என்ன ப்ராப்ளம் எங்க ப்ராப்ளம்ன்றது மனக்கல்ல கண்டிப்பாக காட்டும். அப்போ காட்டும் பொழுது நம்ம வந்து அதை நினைச்சு மூச்சை நல்லா இழுத்தி கொஞ்ச நேரம் கும்பகம்ன்ற அடக்குதல் அடக்கி வச்சு மெதுவா விட்டேன்னு வைங்க, அந்த வலி போயிடும். அப்போ உங்களுக்கு டென்ஷன் வருமா? வலி போயிடுச்சுன்னா, ஆ வலி நல்லா ஆயிடுச்சு, டாக்டர்கிட்ட போக வேண்டியது இல்லை, எதுவுமே இல்லை, நம்ம ஜாலியாக இருக்கலாம், அந்த டென்ஷன் போயிடும், கோபம் இருக்காது. அப்போ வந்துங்க இந்த ஆசன பயிற்சியோட மூச்சு பயிற்சி சேர்ந்து செய்தால் நமக்கு வந்து இந்த டென்ஷன் மன இருக்கும் எதுவுமே போகாதுங்க. ஐயா நான் ஆசனம் செய்கிறேன் எல்லாம் செய்கிறீங்க அப்பவும் போகலைங்க ஐயான்னா, அதுக்கு ஒரு முறை இருக்குங்க. தண்ணி, இந்த இதுவும் ஒரு முறை தாங்க. தண்ணி எடுத்து இடது கையில் எடுக்கணும், இடது கையில் எடுத்துட்டு மூச்சை இழுத்துட்டு வாய்க்குள்ள ஊற்றி நல்லா வாயை கொப்பளிச்சு அந்த ஊத்தின தண்ணியை 5 drops கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கணும். விழுங்கிட்டு மூச்சை விட்டுட்டு விழுங்கணும், மூச்சை இழுத்துட்டு வாய்க்குள்ள ஊற்றணும், மூச்சை விட்டுட்டு தண்ணியை விழுங்கணும். 1 liter தண்ணி குடிக்கிறவனுக்கு 1 முடக்கு தண்ணி போதும், அதிகமாக குடிக்கக்கூடாது. அப்போ அந்த 1 முறை தண்ணி ரொம்ப உடம்பு என்ன ஆகும், குளிங்க ஆயிரும். அப்போ உங்களுக்கு என்ன சூடு வந்து 98.4 degrees இல்லை, நம்ம உடம்பு அப்படியே மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், அப்போ உங்களுக்கு ஏறாது, அப்போது நீங்கள் கரெக்டாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போது நீங்களுக்கு அந்த டென்ஷன் இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு அந்த மூச்சை எழுதில் இந்த கோவம் வர்றவங்க டென்ஷனாக இருக்கிறவங்கெல்லாம் என்னென்னா, வலது அந்த மூச்சு துவாரத்தை அடைச்சிட்டு இடதுல விடணும். விட்டீங்கன்னா இடது வந்து குளிர்ச்சி சந்திரன்ற இடைகளை அதில் விட்டீங்கன்னா கூலிங் குளிர்ச்சி ஆகிடும். அப்போ உங்களுக்கு அந்த கோபம் டென்ஷன் பரபரப்பு எதுவுமே இருக்காதுங்க. என்னை பாருங்க, எதுக்கு நான் படபடப்போ பரபரப்போ எதுவுமே பட மாட்டேன். ஆனால் அந்த டைமுக்கு நேரத்துக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி புறப்பட்டுருவேன், புறப்பட்டு வந்துடணும். அப்போ நமக்கு அந்த டென்ஷன்லாம் இருக்காது. இந்த யோகா வந்து இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக செய்தால், செய்துட்டு வந்தால் நம்ம ஆரோக்கியமாகவும் டென்ஷன் இல்லாமல் வாழலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து.
1: சரிங்க சரிங்க, ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க. மனதிற்கு யோகா எவ்வளவு தூரம் வந்துட்டு பயனளிக்குது, எவ்வளவு தூரம் வந்து நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் பேசலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம்.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம். இன்னைக்கு சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க யோகா பயிற்றுனர் ஆர் திருவேங்கடம் அவர்கள். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த சர்வதேச யோகா தினம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்க சார், அது வந்து June 21 சர்வதேச லெவல்ல கொண்டாடப்படுது. ஏன் வந்து June 21 அந்த தினத்தை வந்து கொண்டாடுறாங்க?
2: இது யாரும் கேட்காத கேள்விங்க, ஆனால் நல்ல கேள்வி. இந்த கேள்வியை கேட்ட ஆகாஷ்வாணி கோவை வானொலி நிலையத்தார் அவர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, இந்த யோகா தினம் ஏன் 21 வந்தது காரணம் பார்த்தீங்கன்னாங்க, அந்த 21 June 21 மட்டும்தாங்க சூரியனுடைய ஒளிக்கதிர் நம்ம நிலத்தில் வந்து அதிக நேரமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் வந்துங்க அந்த June 21. பகல் பொழுது அதிகமாகவும் இரவு பொழுது கம்மியாகவும் இருந்து, மற்ற நாள்லாம் சூரிய வெளிச்சத்திலிருந்தா எதிர்மறை சக்திகளும் வரும், ஆனால் அந்த 21 நாளில் பார்த்தீங்கன்னா நேர்மறை சக்திகள் மட்டும்தான் அன்றைக்கி கிடைக்கும். அதனால தான் அதைய ஆராய்ந்து June 21 இந்த யோகா டே என்ற ஒரு நல்ல யோக ஆசனங்களை உலகம் முழுதாக எல்லாரும் செய்யணுன்றதுக்காக நமது பாரத பிரதமர் அவர்கள் எடுத்து வச்ச ஒரு அந்த இதுதான். உலகத்தில் அத்தனை பேர் இந்த யோகா செய்யறதுக்கு முன்னோடியாக இருந்து அவர் சொன்னதால தான் உலகத்தில் இந்த யோகான்றது எல்லா நாட்டு மக்களுக்கும் போய் சேர்ந்து எல்லாரும் செய்கிறாங்கன்னா காரணம் அதுதான். அது அவர் தெரிஞ்சு அந்த சூரியனுடைய ஆற்றல் நேர்மறை எண்ணங்கள் வரணுன்றதுக்காக அந்த 21 அவர் தேர்ந்தெடுத்து உலக மக்களுக்கு கொடுத்து அந்த நாளில் யோகா செய்து எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணுன்றதுக்காக அவர் கொடுத்துருக்காருங்க.
0: ஓகேங்க சார். ஸோ அதனால தான் வந்து நம்ம
2: அதனால்தான் June 21 இன்னொன்று பார்த்தீங்கன்னாங்க, 2 பஞ்சபூதத்தில் நீர், 1 நிலம். நிலமும் நீரும் ஒன்றா சேரும், ஆனால் நீரின்றி அமையாது உலகம். அப்போ தண்ணி என்றது கண்டிப்பாக தேவை, அப்போ சூரியன் என்றதும் தேவை, நிலம்ன்றதும் தேவை. அப்போ 2 1 3 மாதிரி நெருப்பா மாறுது. அப்போ சூரியன் அப்படின்றது வந்துடுறாங்க. அப்ப நிலம் நீர் நெருப்பு என்ற 3 விஷயங்கள ஒரு இடத்துல சேருது, உடல் மனம் உயிர். அந்த 3 இணையரா மாற அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றானால் அதுதான் ஆரோக்கியம். அதை தெரிஞ்சு அந்த 21 அந்த மாதிரி தேர்ந்தெடுத்திருக்கார். நீர் நிலம் நெருப்பு உடல் மனம் உயிர் 3 ஒன்றா சேர்ந்து சூரியனுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக வரக்கூடிய நாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் கோபம் வராது. நீங்கள் வேணா போங்க ஐயா, கோபம் வராதா, நீங்கள் வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அன்னைக்கு கரெக்டாக ஆரோக்கியமாக அன்னைக்கு இருப்போம்.
0: கண்டிப்பா டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு
2: கண்டிப்பாங்க.
0: இப்ப இந்த யோகா அப்படின்னு சொல்றது மாணவர்களுக்கு, அதாவது முக்கியமா இளைஞர்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுதுங்க சார்?
2: இது ரொம்ப ரொம்ப அருமையான கேள்விங்க. இளம் வயசுலேருந்தே நான் வந்து எனக்கு அப்படிதாங்க, இள வயசுல எனக்கு கிடைக்கல, கிடைச்சிருந்தா நாம இன்னும் நல்லா இருந்திருப்போம். 8 மேலதான் செய்யணும் யோகான்றது, 8 மேலதான் செய்யணும்.

0: எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னாங்க, 8 வயசுக்குள்ளேயே செய்ய ஆரம்பித்து குழந்தைகள் வளர்ச்சி இல்லாமல் போயிடுவாங்க. யோகான்றதும் சரி, ஒரு எந்த துறையில் இருந்தாலும் சரிங்க. அதனால தான் 3rd ஸ்டாண்டர்ட், 3வது வகுப்புக்கு மேலே தான் யோகாவே அரசு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. ஏன் அங்கீகாரம் கொடுத்ததுன்னா, 8 வயசுக்கு மேலே தான் உடல் உள்ளுறுப்புகள் பலமாகி அந்த வளர்ச்சியை குடிக்கக்கூடியது அப்போ தான். அப்போது நம்ம யோகான்றது, சூரிய நமஸ்காரன்றது செய்யும்போது 12 நிலைகள், 12 நிலைகள், 12 ஆசனங்கள் அதில் வரும். அப்போது மனிதனுக்கு முதல் பார்த்தீங்கன்னாங்க மலச்சிக்கல்ன்றது இருக்கக்கூடாது. இப்போ ஒரு சின்ன குழந்தைகளுக்கே, ஒரு 3 வயசு பையனுக்கே மலச்சிக்கல், போனால் அரை மணி நேரம் ஆகுது, அம்மா போய் என்னென்னு கேட்டால் வெளியே வரலை அப்படின்னு. அப்போ அந்த மலச்சிக்கல்,
1: இருக்காது.
0: அப்போ இந்த யோகா ஆசனங்கள் செய்து மலச்சிக்கலுக்குன்றது ஒரு தனி ஆசனங்களாக இருக்குங்க. பச்சிமோத்தாசனம், பவனமுத்தாசனம், பாதகஸ்தாசனம், தனுராசனம் அப்படின்றது ஆசனங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த ஆசனங்களில் நம்ம அப்படி செய்துட்டு என்ன இருந்தாலும் நம்ம தண்ணியை குடிக்கணும். பசிக்கும் போது சாப்பாட்டை போட்டு நல்லா மென்று முழுங்கி அதுக்கப்புறம் நீங்கள் தான் மலச்சிக்கல் வராது.
1: சரி.
0: அப்போ இந்த ஆசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை ஒழிக்கக்கூடிய முதல்ல காலை கடன்கள் முடிச்சுட்டு தான் யோகான்றது செய்யணும். இப்போது காலை கடனே முடிக்கிறதே கிடையாது, யோகாவுக்கு வந்துடுறாங்க. அதனால் யோகா சரியில்லை, யோகா சரியில்லை, நம்ம சரியில்லை. காலை கடனை முடிச்சுட்டு தான் யோகா செய்யணும். ஆனால் முதலே யோகா செய்யறதுனால அவங்களுக்கு பல இடைஞ்சல்கள் வரும், ரத்தம் கெட்டு போகும், அப்போது பல நோய்கள் வர காரணமாக இருக்குது. அதனால் வந்துங்க, யோகா செய்கிறதுக்கு முன்னாடி மலம் கழிஞ்சிட்டு 1 மணி நேரம், சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் யோகா ஆசனங்கள் செய்யணும்.
1: செய்யணும்.
0: முதல் தளர்வு நிலை பயிற்சி, நம்ம உடம்பில் வார்ம்அப்னு சொல்லுவோம், தளர்வு நிலை பயிற்சி, அந்த பயிற்சிகளை செய்துட்டு அதுக்கப்புறம் யோகா பயிற்சிகள். யோகா பயிற்சிகள் பார்த்திங்கன்னா 12 ஆசனங்கள் ஒன்று வரும். அந்த ஆசனங்களில் நம்ம ஒரு நாளைக்கு சூரிய நமஸ்காரம், ஒரு நாளைக்கு முதல்ல தளர்வு பயிற்சி, அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம், அதுக்கப்புறம் வந்து ஆசன பயிற்சிகள். குழந்தைகள் இதை விட ரொம்ப விரும்புவாங்க அட்வான்ஸ் ஆசன பயிற்சிகள்னு இருக்கு, அது எடுத்துகிட்டு அது கூட கிரியா பயிற்சிகள் இதெல்லாம் செய்துட்டு வந்தோம்னாங்க குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க, நல்ல படிப்பும் வரும். சொன்ன பேச்சு கேட்பாங்க,
1: அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான
0: ரொம்ப
1: விஷயம்.
0: சின்சியார்டின்றது முக்கியம். அந்த சொன்ன பேச்சு கேட்கணும்னா சின் முத்திரைன்னு ஒன்று இருக்குங்க, ரெண்டு கையிலையுமே கட்ட விரல் நெருப்பு, ஆள்காட்டி விரல் காற்று, நடுவிரல் ஆகாயம், மோதிர விரல் நிலம், சுண்ட விரல் நீர். இது தத்துவத்தை தெரிஞ்சாதான் ஏன் முத்திரை வைக்கிறேன்னு தெரியும். இப்போ நீரையும் நெருப்பையும் இணைக்கிறோம், சாரி காற்றையும் நெருப்பையும் இணைக்கிறோம். அப்போ காற்று அடிக்கும்போது நெருப்பு எரியா என்ன ஆகுங்க,
1: அதிகமான
0: அதிகமாக எரியும். அப்போது நம்ம உடம்புல பிராணன்ன்ற சக்தி உடம்பு ஃபுல்லாக போய் நல்லதை செய்யும். அதனால் இந்த சின்முத்ரா வச்சுட்டு செய்தாங்கன்னா எல்லாருமே, எந்த குழந்தையும் கண்ணா போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்கண்ணா, ஆமாம் குடுங்கம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த முத்திரையில் தான். இந்த முத்திரையோடு நீங்கள் பயிற்சியில் அன்பாக சொன்னீங்கன்னா கேட்பாங்க, நீங்கள் இங்கே வா கடைக்கு போயிட்டு வா அப்படின்னா நான் ஒன்றும் போக முடியாதுப்பா அப்படின்னு போயிடணும். ஆனால் அதே இந்த முத்திரையை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சவுண்டு விட்டாலும் சவுண்டு இல்லாமல் போயிட்டு வருவாங்க. அதனால் குழந்தைகளுக்கு முதல்ல சின்ன வயசுலேயே யோகத்தை பழக்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
1: ஓகே, ரொம்பவே வந்து அருமையாக சொன்னீங்க. இப்போ இந்த இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க அந்த பிராணாயத்தை பற்றி இப்போ சொன்னீங்க, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்க ஐயா.
0: அதாங்க, பிராணாயம்னா இந்த ஆசன பயிற்சிகள் செஞ்சுட்டு தான் பிராணாயாமத்துக்கு வரணும். நான் ஏற்கனவே சொன்னேன், இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் என்ன என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, இது ஏன் செய்யணும், பிராணாயாமம் சின்ன குழந்தைக்கு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, சொல்லி கொடுத்தா எல்லாரும் செய்யலாம், நம்மளே செய்யறது இல்லை. அது பாட்டுக்கு காத்து வருது போகுது, சுவாசம் பண்றோம், ஆனா நீங்க ஒரு நாளாவது காத்து கவனிச்சீங்களா? சாப்பாட்டை கவனிக்கிறோம், தூக்கத்தை கவனிக்கிறோம், தண்ணி குடிக்கிறத கவனிக்கிறோம், வேலைக்கு போறதை கவனிக்கிறோம், இந்த மூச்சை நாம கவனிக்கிறதே.

0: கிடையாது. அதுதான் திருமூலர் என்ன சொல்கிறாருன்னாங்க, அதை நான் முதல்ல பாட்டிலேயே சொன்னேன், உடம்பாரையின் உழியாருன்னு அன்னை அப்போவே சொன்னேன். இந்த உயிர் அழியாமல் இருக்கிறதுக்கு பிராணன் ரொம்ப முக்கியம். அப்போது பிராணாயாமம் ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை அடக்கும் கணக்கறிவாளர் இல்லை. காற்றை அடக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றன் கூற்றனை உதைக்கும் குறியதுவாமே. அப்போ கூற்றனா யமதர்மன். யமதர்மன் கிட்ட வந்து, ஐயா எப்பங்கய்யா வர்றீங்க, நான் வந்து வெகு நேரம் ஆச்சுங்கய்யா, மற்றவங்களெல்லாம் டப்ப நடிச்சிட்டு போயிருவோம் அப்படிங்க, ஆனால் அந்த யோகா செய்கிறவங்களை பிராணாயாமம் செய்கிறவங்களை அவ்வளவு சீக்கிரம் உயிர் கொண்டு போக முடியாது, யம தர்மனே வந்து நிற்கணும் கண்டிப்பாங்க. இது வந்து கண்டிப்பாக சாத்தியம், நூற்றுக்கு நூறு உண்மை. யம தர்மராஜன் நின்று, ஏன்னா நம்ம பிராணாயாமம் செய்ய, நாடி சுத்தி பிராணாயாமம்னு ஒரு பிராணாயாமம் இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேங்க. அந்த பிராணாயாமத்தை செய்யும்போது பிரம்மனுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி அந்த பிராணாயாமத்துக்கு இருக்கு. அப்போ சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நல்லா படிப்பாங்க, நல்ல என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதனை பண்ணலாம். அதில் என்ன நம்ம தப்புன்னா, அதில் போல நம்ம நுழையக்கூடாது, தாய் தந்தையில் நுழையக்கூடாது. அம்மா நான் வந்து அட்வொகேட்டுக்கு படிக்க வரமா, கலெக்டர் படிக்க, ராசா படி ராசான்னு சொல்லணும். கலெக்டருக்கெல்லாம் நீ படிக்கூடாது, டாக்டருக்கு தான் படிக்கணும்னா வந்தது அங்கு. அந்த மாதிரி சொல்லாமல் அவங்க போக்களை விட்டு இது மாதிரி பிராணாயாமம் செய்துட்டு வந்தோம்னாங்க. அதுதான் பிராணனை எப்படி இழுக்கணும், எப்படி ஏத்தனன்றது சொல்லலாங்களா, அப்புறம் சொல்லலாமா?
1: சொல்லிடலாம் சார்.
0: முதல் வந்து யாருக்கும் பிராணாயாமன்ற பயிற்சி நான் தெரியலன்னு சொல்லலைங்க, வரைமுறை பிரமாறு செய்யறது இல்லைங்க. முதல் சுகப்பிராணாயாமம் இருக்குது. நம்ம 72,000 நரம்புகள் இருக்கு நம்ம உடம்புல, அந்த 72,000 நரம்புகளையும் எப்பா எல்லாம் ரெடியா இருங்கப்பா, நான் கொஞ்சம் வர்றேன் அப்படின்னு பிராணன்ற காத்து முதல்ல எழுப்பும்போது அந்த நரம்புகள்லாம் ஊக்கமடையும். அதுதான் சுகப்பிராணாயாமன்றது. மூச்சை இழுக்கணும், இழுக்கும்போது வயிறு வெளியே வரணும், மூச்சு விடும்போது வயிறு உள்ளே போகணும். பலவுன் ஊதனா என்ன பண்ணுதுங்க, வெளியே காத்த புடிங்கிட்டா உள்ள போகுது. அப்போ நம்ம வயிறு அப்படித்தானே வரணும், நீங்க இழுத்து பாருங்க,
1: நம்ம ரிவர்ஸ்ல பண்ணிக்கிட்டு
0: இருக்கோம், ரிவர்ஸ்ல பண்றோம், அதுதான் தப்பு. அப்ப அந்த குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லி கொடுத்துட்டோம்னா, பிராணன்ற சாத்து 3 லிட்டர் காத்து உள்ள போகும், 3 லிட்டர் காத்து வெளியே வரணும். ஆனா உள்ள போற காத்து அப்படியே வச்சுட்டு கால்வாசி காத்து தான் வெளியே வரும், முக்காவாசி காத்து இருக்கும், அதுதான் நோயா மாறுறது. அதனால தான் சுக பிராணாயம் பண்ணும்போது காற்றை 3 லிட்டர் காற்றை உள்ளேயும் 3 லிட்டர் காற்றை வெளியே அனுப்பிச்சிட்டது. பிறப்பிறகு கபால பாத்தியன்னு ஒன்று இருக்குங்க, நம்ம தடைக்கு மேலே கழுத்துக்கு மேலே என்ன நம்மளை கொள்றதே சளி என்ற கபம், அதை வெளியே அனுப்பணும். அதுக்கு கபால பாத்தியன்னா மூச்சை வேகமாக விடணும் ஒரு 10 முறை. இதை செய்துட்டு அதுக்கப்புறம் பஸ்திரிக்கான் இருக்குது, இந்த நுரையீரல் சுவாச பாதையை சுத்தம் பண்ணணும், அதை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லங்ஸ் நுரையீரலை சுத்தம் பண்ணும். ஏங்கய்யா டுபாக்கூரா விடுறீங்க, இதெல்லாம் யாருங்கய்யா உங்களுக்கு சொன்னாங்க? நான் டுபாக்கூரெல்லாம் விடலைங்க, அன்னைக்கே வந்து சங்க

0: வல்லரேல் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வளலாகுமே அப்படின்னு ரொம்ப அழகா அவர் சொல்லியிருக்கார். சங்கிரண்டனா நுரையீரல் ரெண்டு பக்கம், தாரைன்னா இருதயம். நுரையீரல கரெக்டா வேலை செய்ய வச்சா இருதயம் நல்லா வேலை செய்யும். ஹார்ட் அட்டாக் அந்த அட்டாக் இந்த அட்டாக் எதுவுமே வராதுங்க. அப்போ நம்ம இந்த மூணு பயிற்சி நாலு பயிற்சியும் செய்துட்டு அதுக்கப்புறம் பிராணாயாம பயிற்சி செய்தால் ஆரோக்கியமா வாழலாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். ஸோ ஏன் முக்கியம் அப்படிங்கறது அந்த பிராணாயத்தை பத்தி ரொம்ப,
0: பிராணாயம் இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அடுத்த இதுல வரலாம்.
1: சரிங்க, இப்போ யோகா செய்வதற்கான இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னா எந்த நேரமுங்க சார்?
0: நல்ல கேள்விங்க, எல்லாம் நல்ல கேள்வி தாங்க. ஆனா உலக மக்களுக்கு தேவையான கேள்வி இந்த ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தில்.

0: தான் கேட்குறீங்க,
1: உங்களை
0: பாராட்டுறேன். சரிங்களா, யோகா செய்கையே நேரம் நேரம் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏ காலையில் தாப்பா நேரம் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரம் சரிங்க, அப்போ நம்ம வந்து காலையில் எதுவுமே சாப்பிட்றதில்ல, அதனால யோகா செய்கிறோம். மத்தியானம் ஏழு டைம் இல்லை, ஃபுல் நைட் போயிட்டு வர்றாங்க, டைம் இல்லை, அவங்க மதியானம் டைம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு போயிடுறாங்க, அஞ்சு மணிக்கு போயிடுறாங்க, ஆறு மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி யோகா
1: செய்ய முடியும்?
0: அப்போது திருமூலர் சொல்கிறாருங்க, நான் சொல்லலை இதைய, மூணு நேரமும் யோகா செய்யலாம் சாப்பாட்டுக்கு முன்னாடி. அஞ்சனம் போன்றதுடல் ஐயரும் அந்தியில் வஞ்சகவாதம் வரும் மத்தியானத்தில் செய்திடு காலையில் செய்திடில் பித்தமே நஞ்சரு சொன்னேன் நரை திரை நாசமே. காலையில யோகா செய்தால் பித்தம் போகும். மத்தியானம் கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மத்தியானம் யோகா செய்தா அந்த கேஸ் ப்ராப்ளம் போயிடும். கபம் உடம்புக்கார் சளித்தொல்லை ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாயந்தரம் செய்யணும். அப்போ சாப்பாட்டுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி செய்யணும், சாப்பிட்ட பிறகு மூணு மணி நேரம் அப்புறம் செய்யணும். அப்போ மூணு நேரமும் செய்யலாம், ஆனால் இரவு ஏழு மணிக்கு மேல யோகா செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது?
1: அடுத்த கேள்வியை நான் அதை கேட்கலாம்.
0: ஏன் செய்யக்கூடாதுன்னாங்க, நம்ம இரவு ஏழு மணிக்குள்ள எல்லா உணவு அதெல்லாம் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்குள்ள எல்லாம் முடிச்சிருவாங்க, எதையுமே இது மட்டும் ஏழு மணிக்கு மேல படுத்து தூங்கிடுவாங்க. அப்போது ஒரு ஏழரை உணவு வந்து ஏழு மணிக்கு சாப்பிடணும், அப்போது யோகா எப்படி செய்வீங்க? அதனால் முன்னாடியே யோகா செய்யணும், செய்தால் தூக்கம் வராது. பிராணாயாம பயிற்சியெல்லாம் கபாலா பாத்தியெல்லாம் செய்துட்டோம்னாங்க, இரவுல தூக்கம் வராது. யோகா செய்தா தூக்கம் வரும்னு சொன்னீங்களே, யோகா செய்தனே எட்டு மணிக்கு எனக்கு தூக்கமே வரல, பன்னெண்டு மணி வரல முடிச்சுட்டு இருக்கிறேங்க ஐயா. கண்டிப்பா பன்னெண்டுன்னு ஒரு மணி ஆனாலும் தூக்கம் வராது. அதனால யோகா வந்து ஏழு மணிக்குள்ள முடிச்சிடணும். அப்போ முடிச்சீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். அதனால இந்த மூணு நேரமும் செய்யலாம்,
1: மூணு நேரமும்
0: மூணு நேரம் கண்டிப்பா செய்யலாங்க.
1: சரிங்கய்யா, நம்ம ஒரு பாடலுக்கு அப்புறமா பேசலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம், இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

0: சிவானம் நிகழ்ச்சியில சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு யோகா பயிற்றுனர் ஆர் திருவேங்கடம் அவங்க கூட நிறைய விஷயங்களை நம்ம பேசணும். முக்கியமான ஒரு கேள்வியா நாங்க, பெண்களுக்கு யோகா எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கய்யா?
1: பரவாயில்லைங்க மேடம், இவ்வளவு நேரம் யாரார பத்தியே பேசிட்டு இருந்தீங்க, இப்பதான் உங்களை பத்தி பேசியிருக்கீங்க.
0: பாருங்க, அது
1: இப்ப பாருங்க, பெண்களுக்கு வந்து யோகா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம இப்போ வந்து எல்லாரும் வேலைக்கு போகிறோம், பெண்கள் தான் அதிகமாக வேலைக்கு போகிறோம் இப்போ. அதனால் அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மன உளைச்சல் அந்த இது வருது. உட்கார்ந்தே வேலை செய்கிறதுனால அந்த சைக்கிளிங் அப்படி அந்த மாதம் மாதம் போகிற ஃப்ரீடனுடைய டைமிங் வந்து மாறி போகுது. அதெல்லாம் வராமல் இருக்கணுன்னாங்க யோகா பயிற்சி செய்யணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னாங்க, சர்வ அங்கங்களையும் தீர்க்கக்கூடிய சர்வங்காசனம்னு ஒன்று இருக்கு, விபரீத கரணின்னு ஒன்று இருக்கு. இந்த பெண்கள் இந்த ரெண்டு, அதே மாதிரி பட்டாம்பூச்சி ஆசனம், பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க, அந்த ஆசனம் செய்துட்டு நீங்கள் எளிய முறையோட இதை செய்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த விபரீத கரணி சர்வங்க ஆசனம் செய்தீங்கன்னா கர்ப்பப்பை கோளாறுகள் வராது, உங்களுடைய மென்சஸ் ப்ராப்ளம் சைக்கிளிங் கரெக்டாக இருக்கும், குழந்தை பாக்கிய தடை வராது, ஜீரண கோளாறுகள் வராது, மலச்சி எந்த ப்ராப்ளம் வராதுங்க. அதனால் பெண்களுக்கு யோகா வந்து இந்த ஆசன பட்டர்ஃப்ளை என்ற பட்டாம்பூச்சி ஆசனத்தோட யோகா பயிற்சி விபரீதகரணையும் சர்வாங்காசனம் செய்தாலே போதும்.
0: ரொம்ப ரொம்ப
1: அது மூச்சோட செய்யணும்.
0: சரிங்க, அப்போ ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும்.
1: ரொம்ப ரொம்ப பயன், இந்த மூணு ஆசனம் போதுங்க பெண்களுக்கே. இந்த பெண்களுக்குன்னு தேர்ந்தெடுக்கப்பட்டது அந்த மூணு ஆசனம்.
0: சரிங்க,
1: நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக நம்ம அங்கே இந்த இதை பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் யார் யார் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணவங்க, கர்ப்பஸ்திரீகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வயிற்று வழி அந்த வழி இந்த வழி இருக்கவங்க, அவங்க செய்யக்கூடாது, மற்றவங்கள தாராளமாக செய்யும்.
0: ஓகே, ஸோ நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம்.
1: சரி
0: சரி, உலக யோகா தினத்தை முன்னிட்டு கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லலாம், இல்லை இது ஒரு டிப்ஸுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: நானும் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னாங்க, உலக யோகா தினத்தை முன்னிட்டு இந்த ஜூன் 21 அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய வான் கதிர் அலைகள் வந்து அதிகமாக விழுந்து வரக்கூடிய நாள். இன்றையிலிருந்து இந்த 21ஆம் தேதியே நான் தொடங்குறேன் காலையில் யோகா பயிற்சின்னு செய்துட்டு அந்த இன்னைக்கு ஆரம்பித்தால் உங்களுடைய வாழ்

0: வாழ்க்கை ஆரம்ப நாள் நல்ல நாள். அது நல்ல நாளில் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா உங்களுடைய உடல், மனம், உயிர் மூணும் ஒன்றா சேர்ந்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னு எல்லாரும் விரும்பி இந்த யோக பயிற்சியை கண்டிப்பாக நீங்கள் செய்து பயன்பெறணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இதில் எளிய முறை பயிற்சிகளை தான் போன எடுத்த உடனே நம்ம ஏன் யோகத்தை வெறுக்கிறேன்னு கேட்டீங்கன்னாங்க, எல்லாரும் எடுத்த உடனே இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்ட உடனே எப்படி குணமாகும், அதே உடனே யோகத்தை செய்தால் உடனே நல்லாயிருந்து நினைக்கிறோம், அதான் தப்பு. எளிய முறை பயிற்சி, அதுக்கப்புறம் ஆசன பயிற்சி அப்படின்னு வந்தீங்கன்னா தியானம் அப்படின்னு செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நீங்கள் முதல் தலைவர்நிலை பயிற்சியும் அதுக்கப்புறம் ஆசன பயிற்சியும் அதுக்கப்புறம் பிராணாயாமம் தியான பயிற்சியில் செய்து ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.
1: இவ்வளவு நேரம் உங்களுடைய இந்த ஒரு பிஸியான ஒரு தருணத்திலையும் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து யோகாவை பற்றின நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் சார்.
0: வணக்கம். வணக்கம், நன்றி.
1: நேயர்கள், இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு யோகா பயிற்றுனர் ஆர் திருவேங்கடம் அவங்க கூட நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

FM 103 இசையோடு என்றும் நீங்கள். அழகான இதமான மாலை வேளையில 6 மணிக்கு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இது பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார். நிகழ்ச்சியில் வலம் வரும் முதல் பாடல் திருவருட்செல்வர் படத்திலிருந்து.

6:13 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் முப்பெரும் தேவியார் படத்திலிருந்து.

ಕಪ್ಪಾಡ.

கண் முதல்வன் அவன் நெஞ்சனைத்தவள் திக்கு திசைய நிற சஞ்சரித்தவள் ஞான ரூபி மதுரை வளர்மீன ரோஜனி தகதி மீன சிலம்பொலி எழ நடமிடுவர்.

தவம் இயற்றும் தனை வருத்தும் உடல் மெல்ல கருகிட திருவிளக்கில் பெருகிடட்டும் கனல் சத்திய ஒளியின்றி எழுந்திட தத்துவ முடியுடல் அழுந்திட ரத்தமும் நதி என பெருகிட சித்தமும் சிவமென உருகிட அனலேந்து பெருமானே வருக திரி ஐந்தில் கனல் மூட்டி தருக இறையேந்து

அவன் சிவனே அழைத்ததும் உடம்பு வந்து அடைக்கலம் கொடுக்கின்றாரனே. எனக்கு ஒரு கதி இல்லை, உனையன்றி விதி இல்லை இறைவா. கரிசனம் பிறக்கட்டும் கரிசனம்.

இனி கேட்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர அரசன் தேக்கு என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நாளை காலை 7:30 முன் செல்லடா பார்வை மாற்றுத்திறனாளி ஆராய்ச்சி மாணவர் பிரதீப் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம்.

காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர் ஆர் வெங்கடேசன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா. மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். நாளை 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் தற்சார்பு இயற்கை முறை விவசாயம் குறித்த அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். கேட்டது இன்றும் நாளையும் ஒளிபரப்பாகும்.

0: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் தற்சார்பு இயற்கை முறை விவசாயம் குறித்த அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். கேட்டது இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு.
1: தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க. நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
3: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
3: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
2: எங்க?
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பிரச்சினை உலக அளவில் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி, இதன் மூலம் மேற்காசியாவில் அமைதி திரும்ப வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், வரிச் சலுகைகள் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடான் திட்டம் நடுத்தர வர்க்கத்தினரின் விமான பயண கனவை நனவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் வந்தே பாரத், நமோ பாரத் போன்ற ரயில் சேவைகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில், சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 81 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 12 கோடி குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த சாதனைகள் தொடரும் என்றும் திரு பியூஷ் கோயல் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். காலை உணவு திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முதல்கட்டமாக செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பெண் படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பு

0: முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விளம்பர அரசியலை நிறுத்திவிட்டு சட்டம் ஒழுங்கை காக்க உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு இந்த சம்பவமே சாட்சி என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று கும்மிடிப்பூண்டியில் உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவியதன் காரணமாகத்தான் மக்கள் மாற்றத்தை விரும்பி தாவேக்காவுக்கு வாக்களித்ததாக அவர் கூறினார். இருப்பினும் தாவேக்கா அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு ஏமாற்றம் அளிப்பது போல் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் தாவேக்கா அரசு தோல்வியடைந்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த பாலியல் படுகொலை சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது தொடர்கதையாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசும் காவல்துறையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத் தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் என்று சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளையும் உரிய காலத்திற்குள் மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தெற்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே திருப்பூரில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி தீயணைப்பு துறையின் சார்பில் இன்று நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை காலம் துவங்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இடிபாடிகளில் சிக்கிய நபர்களை மீட்பது மற்றும் தீப்பிடித்த நபரை காப்பாற்றுவது உள்ளிட்ட உயிர்காக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அவசர காலங்களில் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொதுமக்களும் அவசர காலங்களில் செயல்படுவது குறித்து விழிப்புணர்வு பயிற்சியும் வழங்கப்பட்டது. திருப்பூரிலிருந்து சபரீஷ்.
0: மாவட்ட செய்திகள். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பால பணிகளை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தலைமையில் மனித சங்கிலி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகையை கட்டமைத்த ஜான் சலீமனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தன்னேரு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அதிகாரிகளுக்கு அறிவித்தார்.

0: வலியுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குவாயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 44 நாடுகளில் 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசீசா யொகுபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாடுமணி சிங், சச்சின் சிவச், சாக்ஷி, பிரீத்தி பவார் உட்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
2: என்னாச்சு?
1: புது கிட் பேக் வேணுமா?
2: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
1: கரெக்ட்.
2: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
3: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
4: என்னப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க.
5: ஆமாப்பா. ஏன்பா, தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
4: அதேதான்ப்பா, 60 ரூபா.
5: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
4: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
5: அடுத்த வழி,
4: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு, யூபிஐ மூலமா.
5: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
4: அப்படின்னா வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
6: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
7: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
8: ஆகாஷ்வாணி.
9: இசையோடு என்றும் நீங்கள்.
10: நிலையத்தில் நேரம் 6:41. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. நிகழ்ச்சியில் திரைகானம் பகுதியில் முதலில்

கேட்ட பாடல் டாக்ஸி டிரைவர் படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் இன்று அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. அதனைத் தொடர்ந்து திருப்பூரில் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. ஈரோட்டில் அதிகபட்சம் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் காணப்படுது. அதனைத் தொடர்ந்து சேலத்தில் அதிகபட்சம் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. ஊட்டியில் இன்னைக்கு அதிகபட்சமே 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 13 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக நம்ம நியர்பை ஸ்டேட் அண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலக்காடு. இங்கே அதிகபட்சம் 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. இதெல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம்.

கேட்ட பாடல் கேஸ்லைட் மங்கம்மா படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் வாணிஜெயரம் பாடியது. ஆறு மணி 53 நிமிஷத்தில் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. இந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே அவங்கவுங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம், இன்னும் சில பேர் வந்து சிட்டிக்குள்ள பர்ச்சேஸுக்கு வந்திருப்பாங்க, பல வேலை விஷயங்கள்லாம் வந்திருப்பீங்க. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், என்ன அப்படின்னா சிட்டிக்குள்ள இப்போ டிராஃபிக் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். உக்கடம் பகுதியில் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக காணப்படுது. அதனை தொடர்ந்து வைசியால் ஸ்ட்ரீட், ராஜா ஸ்ட்ரீட், ஒப்பனக்கார வீதி, கோணியம்மன் கோவில் நியர்பை பிளேஸ், அதுக்கப்புறம் இன்னொரு ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனுடைய பேக் சைட் கூட்ஷெட் ரோடு, அங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அந்த கூட்ஷெட் ரோட்லேருந்து அந்த ஃப்ளைஓவர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துலையும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. இன்னொரு இடம் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் கிருஷ்ணசாமி ரோடு, அதாவது நம்ம புரூக்ஃபீல்ட்ஸினுடைய ரோடு, அங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. அதனை

வந்து இன்னொரு பகுதி எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாய்பாபா கோவிலினுடைய சிக்னல் அங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அப்புறம் சிவானந்தா காலனி ரோடு இங்கெல்லாம் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. இன்னொரு பக்கம் எங்க அப்படின்னா டாக்டர் அழகப்ப செட்டியார் ரோடு, அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. இன்னொரு முக்கியமான ஒரு பிளேஸ் காந்திபுரம் 100 feet, அதுக்கப்புறம் கிராஸ்கட் ரோடு, இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸுக்கு ஒரு ஆப்டான ஒரு பிளேஸ், ஸோ அங்கேயும் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. இன்னும் சில பகுதிகள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஜிடி நாயுடுனுடைய மேம்பாலம், அதனை தொடர்ந்து பாரதியார் ரோடு, டாக்டர் பாலசுந்தரம் ரோடு, காட்டூர் பகுதி, இங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. ஸோ இந்த மாதிரி பகுதிகளில் நீங்கள் போகும் பொழுது ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பேரலல் டைரக்ஷனில் உங்களுடைய பயணத்தை பாதுகாப்பாக தொடரலாம். இப்போது உங்களுக்காக நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல்

கேட்ட பாடல் ஞான ஒளி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எல்லார் ஈஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

கேட்ட பாடல் ஒரு மனிதன் ஒரு மனைவி திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் பி ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

0: கேட்ட பாடல் கங்கா கௌரி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.
1: மச்சான்

0: பாடல் குமார விஜயம் திரைப்படத்திலிருந்து ஜி தேவராஜன் இசையில் பி மாதுரி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.
1: ஹாய், என் பேரு டாக்டர் சீதாராம். நான் இந்திய மருத்துவ சங்கத்தோட செயலர், கோயம்புத்தூர் பிரான்ச். உடல் உறுப்பு தானம் இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணால் 8 பேரோட உயிரை மினிமம் காப்பாற்றலாம். ப்ராப்பரான சேனல் தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற சேனல் இருக்குது, டிரான்ஸ்டான், TRANSTAN அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் உடல்

0: உறுப்பு தானத்துக்கான பதிவை பண்ணிக்கலாம். முழு உடலையும் தானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த உறுப்பு தானம் பண்ணணும் தோணுதோ அந்த உறுப்பை நீங்கள் தானம் பண்ணலாம். இது வந்து உயிரை மட்டும் காப்பாற்றுறது கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான எஜுகேஷனையும் இந்த உடல் உறுப்பு தானம் ஹெல்ப் பண்ணுது. ரிசர்ச் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது, ஃபியூச்சர் பர்பஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்டன் TRANSTAN, இந்த டிரான்ஸ்டான்ங்கிற அமைப்பு மூலியமாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உடல் உறுப்பு தானமும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வழியாக. அதே மாதிரி தமிழ்நாடு தான் நம்ம இந்தியாவிலேயே டாப்பில் இருக்கும் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ இதே மொமெண்டம் நம்ம மெயின்டைன் பண்ணால் நம்மளால் முடிஞ்ச நிறையா உயிர்களை காப்பாற்ற முடியும்.
1: கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைத்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் இனியன் முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்திடப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் ஸ்லோவாக்கியா முக்கிய பங்கு வகித்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான இந்திய இருக்கை ஏற்படுத்தப்பட உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த தொழில்நுட்பத்தை பொறுப்புணர்வோடு கையாள வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே உற்பத்தி, பசுமை தொழில்நுட்பம் மற்றும் வாகன தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவுக்கு மேலும் உத்வேகம் அளிக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளும் தொழில்நுட்ப புதுமை கண்டுபிடிப்புகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினருக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று கோவாவில் காற்றாலை மின் உற்பத்திக்கு தேவையான உபகரணங்கள் மேலாண்மைக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகமும் காற்றாலை மின் உற்பத்தியாளர் சங்கமும் இணைந்து இந்த இணையதள சேவையை வடிவமைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். காற்றாலை மின் உற்பத்திக்கான உபகரணங்கள் குறித்த அனைத்து விவரங்களும் இந்த இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். உபகரணங்கள் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு இந்த இணையதளம் உதவிடும் என்றும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அறிவியல் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்தார். அரசின் முக்கிய திட்டங்களில் தொழில்நுட்பம் ஒரு அங்கமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார்.

0: அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உயிரி தொழில்நுட்பத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு விநியோகமும் சீராக உள்ளதாக கூறினார். பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் முன்பதிவு செய்த 3 நாட்களில் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 24,184 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் 2,18,500 சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய விளையாட்டு வாரியத்தை அமைப்பதற்கான தெரிவுக் குழுவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அமைச்சரவை செயலர் திரு டி வி சோமநாதன் தலைமையிலான இந்த குழுவில் விளையாட்டுத்துறை செயலர் திரு ரஞ்சன் ராவ், இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் சார்பில் திரு ஹர்பால் சிங், ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்ற ககன் நரங், பளுதூக்கும் வீராங்கனை குஞ்சராணி தேவி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பஞ்சாபில் தெருநாய்கள் கடித்ததில் 8 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்க கோரி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில தலைமைச் செயலாளருக்கு அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரூப் நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி தெருநாய்கள் கடித்ததில் உயிரிழந்த சம்பவம் குறித்து ஊடகங்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தாமாக முன்வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை மேற்கொண்டது. ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்குடன் இன்று பேச்சு நடத்தினார். அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமருடன் நடத்திய பேச்சுகளின்போது பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமராவதியை சர்வதேச தரத்திற்கு இணையான நகரமாக உருவாக்குவது குறித்தும் இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக திரு சந்திரபாபு நாயுடு சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். மணிப்பூரில் இயற்கை வேளாண்மைக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு எம் எம் கெம்சன் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயற்கை உரங்களை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். மாநிலத்தில் 4,000 ஹெக்டேர் நிலங்கள் இயற்கை வேளாண்மைக்கு மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கூடுதலாக 4,000 ஹெக்டேர் பரப்பளவிலான நிலங்களை இயற்கை வேளாண்மைக்கு மாற்ற தமது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திரு எம் எம் கெம்சன் சிங் தெரிவித்தார். ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கீவ் மற்றும் கார்கீவ் நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்களுடன் தொலைபேசியில் தனித்தனியே பேச்சுகள் நடத்தியுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இந்தியா, தாய்லாந்து உள்பட 16 நாடுகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 44 நாடுகளைச் சேர்ந்த 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். இப்போட்டி

0: இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசிசா யோகுபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாதுமணி சிங், சச்சின் சிவாஜ், சாக்ஷி, பிரீத்தி பவார் உட்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி நாளை மறுநாள் தொடங்கி வரும் 21 தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய டென்னிஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமித் நாகல், சஹஜா யாமளப்பள்ளி, மனஸ் தாம்னே, தக்ஷினேஸ்வர் சுரேஷ் உட்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி சூப்பர் ஓவரில் இந்தியா ஏ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் இனியன் முதலிடத்தில் உள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரம் 7:25. ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவர் பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அடுமனை பொருட்கள் தயாரிக்கும் 2 நாட்கள் பயிற்சி நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறுகிறது. அடுமனை உணவுப் பொருட்களுக்கு தற்பொழுது மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு உள்ளது. அதற்கான முக்கிய காரணம் விரும்பத்தக்க வகையிலும் பல சுவைகளிலும் மிக எளிதில் இவை கிடைப்பதே ஆகும். இந்த பயிற்சி சிறு தொழில் முனைவோருக்கு தங்களது வருமானத்தை பெருக்க பெரிதும் உதவியாக இருக்கும். ஆகவே பயிற்சியின் போது ரொட்டி வகைகள், கேக் மற்றும் பிஸ்கட், பஃப்ஸ் ஆகியன அடுமனப் பொருட்கள் எளிய முறையில் தயாரிப்பதற்கான தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்படுகிறது. இத்தொழில்நுட்பத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. பயிற்சி நடைபெறும் இடம் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. பேருந்து நிறுத்தம் வாயில் எண் 7, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், மருதமலை சாலை வழியாக கோயம்புத்தூர் 641-0003. மேலும் விபரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். அலைபேசி எண் 9488518. மின்னஞ்சல் phtc@tnau.ac.in. உழவர் பெருமக்களே, பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. பூதப்பாடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பருத்தி சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு எதிர்வரும் 17/6/2026 அன்று துவங்கி பிரதிவாரம் புதன்கிழமை தோறும் ஈரோடு மாவட்டம் ஈரோடு விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டில் கீழ் செயல்படும் பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மாசிப்பட்ட பருத்தி மின்னணு தேசிய வேளாண் சந்தை இ நாம் மூலமாக மறைமுக ஏல விற்பனை நடைபெற உள்ளது. இம்மின்னணு ஏலத்தில் உள்ளூர் மற்றும் வெளியூர் வெளி மாவட்ட மொத்த வணிகர்கள், அரவை ஆலை மற்றும் நூற்பாலை உரிமையாளர்கள் கலந்து கொண்டு கொள்முதல் செய்ய உள்ளதால் விவசாயிகளின் பருத்திக்கு போட்டி மூலமாக நல்ல விலை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே சமயம் விவசாயிகள் வெடித்து நன்கு மலர்ந்த பருத்தியினை அதிகாலை நேரத்தில் செடியிலிருந்து பறித்து நிழலில் நன்கு உலர்த்திய பின் அதில் கலந்துள்ள இலைச்சருகுகள், காய்ந்த சப்பை துண்டுகள், கொட்டுப்பருத்திகள் ஆகியவற்றை நீக்கிவிட்டு அதன் பின் ரகம் வாரி

சரியாக தனித்தனியே பிரித்து சுத்தமான சாக்குகளில் நிரப்பி ஏல விற்பனைக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலம் தங்களது விளைபொருளுக்கு சரியான எடை, போட்டி விலை, விற்பனை தொகையில் எவ்வித பிடித்தமுமின்றி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் மின்னணு முறையில் நெஃப்ட் அல்லது RTGS மூலமாக தொகை வரவு வைக்கப்படும். எனவே விவசாயிகள் தேசிய வேளாண் சந்தையில் இ-நாம் திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் கேட்டுக்கொள்கிறார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: சம்பந்தமான விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆல் இண்டியா ரேடியோ FM 103 நம்ம தகவல் களஞ்சியம் என்ற தலைப்புல பாத்தீங்கன்னா வேளாண் காடுகள் சார்ந்த தொழில்நுட்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது என்னன்னா ஒரு 100 எபிசோட்ல பிளான் பண்ணி இதை நடத்திட்டுறோம். ஏறக்குறைய கடந்த 15 எபிசோட்ல நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் தமிழகத்தில் இந்தியாவில் வேளாண் காடுகளின் தேவை, வேளாண் காடுகளினால என்ன வந்து பயன், இதன் மூலமாக விவசாய நிலங்களில் எப்படி மரங்களை எடுத்துச் செல்ல முடியும், அதன் மூலமாக பொருளாதார ரீதியாக விவசாயிகளுக்கு எப்படி ஒரு வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும், இதை பத்தி எல்லாம் பல்வேறு விதமான தலைப்புகள்ல ஒரு 15-16 எபிசோடுகள் நம்ம பார்த்துட்டோம். கடைசி எபிசோடு நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா தடிமரங்களை பற்றி பார்த்தோம். தடிமரங்களின் தேவை எவ்வளவு, தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் தடிமரம் ஒரு காலத்துல இந்தியாவிலிருந்து தான் தடிமரங்கள் வெளிநாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அப்படிப்பட்ட நாட்டில் இன்றைக்கு வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு அத்தனை மரங்களும் தடிமர தேவைக்காக வந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலேயே மிக வருத்தமளிக்கக்கூடிய விஷயம். அந்த வகையில் இந்த தடிமரத்தை எப்படி தமிழகத்தில் வேளாண் காடுகள் மூலமாக எடுத்துச் செல்வது, அதன் மூலமாக எப்படி தண்ணீர் எடுத்துச் செல்ல முடியும், ஏற்கனவே நம்ம போன எபிசோட்ல டிமாண்ட் சப்ளை பேட்டர்ன் எவ்வளவு தேவை, எவ்வளவு இம்போர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம இந்த தடிமரத்திற்கு தேவையான மர வகைகளை பத்தி பார்க்க போறோம். அதுல குறிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் தடிமரம் வந்து எனக்கு 100 மரங்கள் இருக்கு. ஆனா ஆக்சுவல் ஃபீல்ட் லெவல் பிராக்டிகல்ஸ் நம்ம இந்த எபிசோட்ல எப்படி பாக்கிறோம்னா தடிமரம் எல்லா மரங்களையும் நம்ம பார்க்கவே போறதில்லை. எந்த மரங்கள் பயனாளிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது, எந்த மரங்கள் விவசாயிகளுக்கு லாபகரமாக கொடுக்கும், அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்க்க போது பாத்தீங்கன்னா தேக்கு மரத்தை பத்தி தான் ஏறக்குறைய ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறோம். ஏன்னா மரங்களின் அரசன் தேக்கு. எல்லாருமே வீடு கட்டணும் நினைச்சா என்ன நினைப்போம், தேக்குல தான் வீடு கட்டணும், இன்டீரியர்னா தேக்கு வீட்டுல தான் இருக்கணும், பர்னிச்சர்னா தேக்குல தான் இருக்கணும், டைனிங் டேபிள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்து பார்த்து வீடு கட்டுறவங்க எல்லாம் வந்து தே இன்வெஸ்ட் மணி ஆன் டீக். அப்படிப்பட்ட தேக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போன எபிசோட்ல கூட பாத்துருப்போம், தேக்குனாலே நம்ம மார்க்கெட்ல போய் கேட்டோம்னா இந்தியா தேக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்க, ஏற்கனவே உலகத்திலிருந்து 22 நாடுகளுடைய தேக்கை பத்தி சொல்லுவாங்க. அந்த நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தேக்கு இயற்கையாக தாயகமாக கொண்டது கிடையாது. உலகத்திலேயே தேக்கு தாயகமாக கொண்ட சில நாடுகள் எல்லாம் உண்டு, அதுல இந்தியா வந்து ஒன் ஆஃப் தி ரோபஸ். இந்தியா, பர்மா, லாவோபீடியா இந்த 3 நாடுகள் எல்லாம் வந்து தேக்குல வந்து இயற்கையாவே வளரக்கூடிய நாடு. வனங்கள் பாத்தீங்கன்னா இயற்கையா வளரக்கூடிய தேக்கு வனங்கள். இதெல்லாம் மீறி இன்னும் கொஞ்சம் நாடுகள் இருக்கு, குறிப்பா வந்து இந்தோனேஷியா, இந்தோனேஷியன் டீக்னு சொல்லுவாங்க, தாய்லாந்து, சயபரி ப்ராவின்ஸ் தாய்லாந்து டீக்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதை சுத்தி கொஞ்சம் இந்த ஈஸ்ட் ஏசிய கண்ட்ரில இருக்கிற சில நாடுகள் எல்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. பட் ரோபஸ்ட் டீக் ப்ரொடியூசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேக்கு உற்பத்தியாளர்கள் என்று பார்த்தீங்கன்னா இந்த 3 நாடுகள்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், குறிப்பா பர்மா, லாவோபீடியா, இந்தியா. அப்படிப்பட்ட நாட்டுல இந்தியால நமக்கு தேக்கு வந்து இன்னைக்கு வெளிநாடுகள் தான் வரக்கூடிய சூழல் உருவாகி உள்ளது. காரணம் என்னன்னா தேக்கு மூலம் நம்ம வளர்க்கப்படவில்லை. அந்த தேக்கு வளர்ப்பதற்கு என்ன பண்ண வேண்டும், அதைதான் பல்வேறு விதமான முயற்சிகள் மத்திய மாநில அரசுகளாகட்டும், தொழில் நிறுவனங்களாகட்டும், ஆராய்ச்சி நிறுவனங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கடந்த பல்வேறு ஆண்டுகளாக தேக்கு மரம் சார்ந்த வேளாண் காடுகளை ஊக்குவிப்பதில், வளர்ச்சி பெறுவதில், அதன் மூலமாக விவசாயிகளுக்கு வருமானத்தை பெருக்குவதில் மிகப்பெரிய பங்காற்றி வருகிறது. இந்த தேக்கில் என்ன, ஏற்கனவே நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துட்டோம். இந்த தேக்கில் என்ன ரகங்கள் இருக்குன்னு எல்லாரும் கேட்கலாம். உடனே இந்தியாவை பொறுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலா ஃபண்டமெண்டலாவே கேரளா நிலம்பூர் தேக்கு பெருசா சொல்லுவாங்க. மத்திய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சந்திராபூர் தேக்கு பெருசா சொல்லுவாங்க. அதேவேளை கேரளாவில் கொன்னி தேக்கு பெருசா சொல்லப்படும். இந்த 3 தான் வந்து மிக பிரபலமாக பேசப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தளவு டாப் ஸ்லீப் அந்த காலத்தில் பேசுவாங்க. அதேவேளை கூடலூர் பணப்பகுதியில் இருக்க தேக்கை பத்தி கல் தேக்குன்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கு. ஆனாலும் இந்த தேக்கில் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கடந்த பல்வேறு ஆண்டுகளை 2000 ஏற்கனவே கடந்த 25 ஆண்டுகளாக பல்வேறு விதமான ஆராய்ச்சி உலகத்தில் இருக்க அத்தனை தேக்கு ரகங்களையும் கொண்டு வந்து ஆய்வு பண்ணி அதில் வந்து வெளிநாடுகளில் கம்பேர் பண்றப்ப தேக்கை விட நம்ம உள்நாட்டில் வளர்க்கக்கூடிய தேக்கு ரகங்களே நல்ல பலனளிக்கக்கூடிய வகையில கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் TK07, TK19, TK21 இந்த மாதிரி ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு 30 மேற்பட்ட ரகங்களை நல்ல ஆய்வு செஞ்சு கடந்த பல ஆண்டுகள் மூலமாக இந்த 3-4 ரகங்களை வந்து கொண்டு வந்து அந்த ரகங்கள் மூலமாக என்ன பண்றோம்னா விவசாயிகளுக்கு விதை மூலமாகவும் குளோனல் முறையிலாகவும் நல்ல தரமான நாடுகளை கொடுத்து வருகிறோம். தேக்கிலையும் ரகங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இது மட்டுமல்லாமல் மத்திய அரசு நிறுவனங்களையும் தேக்கில புதிய ரகங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த தேக்கு ஏன் நான் சொல்றேன்னா இந்த தேக்கை படத்துல ஒரு காலத்துல தேக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்து அவர்கள் பார்த்து வியந்தது இந்திய வனங்களை, அதில் குறிப்பாக தேக்கு வனங்களை, தேக்கு தோப்புகளை பார்த்து வியந்தது. அந்த தேக்கு மரங்கள் தான் இந்தியாவில் வெட்டப்பட்டு கப்பல்களாக மாற்றப்பட்டு போட்டுகளாக மாற்றப்பட்டு உலகம் முழுவதும் டிராவல் ஆச்சு. இதெல்லாம் ஹிஸ்டரி. அப்படிப்பட்ட நாட்டில் இன்னைக்கு தேக்கு மரங்களே இல்லை. அதற்காகத்தான் தேக்கு சார்ந்த விவசாயம், தேக்கு சார்ந்த வேளாண் காடுகள் அதை எடுத்துச் செல்வதற்காகத்தான் இந்த பதிவுல நம்ம தகவல்

வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சி இன்னைக்கு 16வது எபிசோட்ல இருக்கும். தொடர்ந்து உங்களுக்காக 100 எபிசோடுகள் வேளாண் காடுகளை பற்றிய பல தகவல்களை தாங்கி வரப்போகுது. அதுல இன்றைய நிகழ்ச்சியில தடிமரங்களின் அரசன் தேக்கு மரத்தை பத்தி நிறைய தகவல்களை பார்த்திபன் சார் சொல்ல போறாரு. தேக்கு மர வளர்ப்புக்கான நாற்றாங்கால் எப்படி, அதனுடைய ரகங்கள், வளர்ப்பு முறைகள், அதுல இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், இப்படி எக்கச்சக்க

தகவல் களஞ்சியம் தொகுப்புல தேக்கு மரத்து சாகுபடியை பற்றி தான் பார்க்க போறோம். தேக்கு மரம் சார்ந்த வேளாண் காடுகள். சோ தேக்கு எங்க வளருதுன்னு பார்த்துட்டோம், எங்கெங்க இயற்கையாக வளர்கிறதுன்னு பார்த்துட்டோம், என்ன தேவையும் தெரிஞ்சு போச்சு, இந்த தேக்கில என்னென்ன ரகங்கள் இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்ப இதை எப்படி வளர்க்கலாம், என்ன மாதிரி மண் வகைகளை தேக்கு வளர்க்க விடலாம். தேக்கு வந்து நல்ல வளமான வண்டல் மண், நன்றாக வளரும். வடிகால் வசதியுள்ள மண் நன்றாக வளரும். இந்த அலுவியல் சாயில் என்று அழைப்பார்கள், நன்றாக வளரும். அதே போல பிளாக் காட்டன் சாயில் கூட வளரும். அதே போல இந்த களிமண் பூமி இருக்குல்ல, தண்ணி எங்கெங்கெல்லாம் நிக்குது அங்க மட்டும்தான் தேக்கு வந்து வளர்க்க வேணாம் என்றே சொல்லுவோம். அங்கெல்லாம் வளர்க்கணும் ஆசைப்பட்டா என்ன பண்ணணும், நல்ல வடிகால் வசதி ஏற்படுத்தி அந்த தேக்கு தோப்புகளில் தண்ணி நிக்காத மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தா என்ன ஆகும், ஏறக்குறைய அனைத்து விதமான மண் வகைகளுமே தேக்கு வளரக்கூடிய சாத்துகள் உண்டு. ஏன்னா இன்றைக்கு நாம் வளர்க்கக்கூடிய தேக்கு வந்து இயற்கை காடுகளை வளர்க்கல, நாம் வளர்க்கக்கூடியது வேளாண் நிலங்களில், விளை நிலங்களில் வேளாண் காடுகள் மூலமாக எடுத்துச் செல்கிறோம். அப்படி எடுத்துச் செல்வதற்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்கோ அதன் மூலமாக தேக்கு வளர்ப்பில் ஒரு உண்மையிலேயே மிகப்பெரிய சாதனையை உருவாக்க முடியும். இது வந்து மண் வகைகள். இரண்டாவது, இதை எப்படி வளர்க்கலாம் எல்லாரும் கேட்பாங்க. அதாவது நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சிறு, குறு, மீடியம் மற்றும் லார்ஜ் பெரு விவசாயிகள், இந்த மாதிரி அதாவது 1-2 ஏக்கருக்குள்ள, 2-5 ஏக்கருக்குள்ள, 5 ஏக்கருக்கு மேல 20 ஏக்கருக்குள்ள, இந்த மாதிரி ஒரு 3 விதமான கிளாசிபிகேஷன் இருக்கு. இதுல 78% மேற்பட்ட விளைநிலங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு சிறு மற்றும் குறு விவசாயிகள், அதாவது less than 2 hectare, 5 ஏக்கருக்கு கம்மியா தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும், இந்த மாதிரி விவசாயிகளுக்கு மரம் வளர்க்கக்கூடிய ஆர்வம் இருக்கும், தேக்கு வளர்க்கக்கூடிய ஆர்வம் இருக்கும். அப்ப இதை எப்படி எடுத்து போலாம், இந்த தேக்கு வளர்ப்புல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 விதமான வளர்ப்பு முறைகளை கொண்டு போகலாம். ஒன்று வந்து தேக்கு வந்து வரப்போரங்களில் மட்டும் வளர்ப்பது, ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஒரு 120 மரங்களிலிருந்து அதிகபட்சம் 250 மரங்கள் முடிக்க வளர்க்கலாம் வரப்போரங்களில் மட்டும் தேக்க. அப்ப என்ன ஆகும், நம்ம பண்ணக்கூடிய விவசாயம் எந்த பாதிப்பும் இல்லாம நமக்கு தேவையான வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த வரப்புறம் வளரக்கூடிய தேக்கு வந்து அடிஷனல் ரெவன்யூ விவசாயிகளுக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை மரப்பொருட்களையும் இருந்து எடுத்து செல்ல முடியும்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066313858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: இரண்டாவது, தேக்கு தோப்புகளாக கொண்டு போகலாம். அந்த தேக்கு தோப்புகளாக கொண்டு போறப்ப எப்படி கொண்டு போக முடியும்? அந்த தேக்கு தோப்புகளாக அடர் நடவு, ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 1000-1200 மரங்கள். மத்திய நடவு, ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 400-500 மரங்கள். அப்புறம் வந்து கொஞ்சம் பிரிச்சு நல்ல இடைவெளி விட்ட மரம், அதுல ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 160 மரம், அதிகபட்சம் 250 மரம். இது இடைவெளியை பொறுத்தளவு, 2 மீட்டருக்கு 2 மீட்டர் அல்லனா 6 அடிக்கு 6 அடி,

10 அடிக்கு 10 அடி, 15 18 அடிக்கு 18 அடி, இந்த மாதிரி இடைவெளி விட்டு நடலாம். இது எப்படி நடலாம்னா, எங்கெங்கெல்லாம் ஊடுபயிர் பண்ண விருப்பம் இல்லையோ அங்க வந்து தோப்புகளாக அடநடவா பண்ணிடலாம். எங்க வந்து ஊடுபயிர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்க மத்தியம் 10 அடிக்கு 1, இல்லன்னா 12 அடிக்கு 1, இல்ல 15 அடிக்கு 1, குறைந்தபட்சம் 12 to 15 அடிக்கு இடைவெளி விட்டு வச்சோம்னா என்ன ஆகும், நல்ல ஊடுபயிர். நீங்க என்னென்ன விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ, அது எண்ணெய் வித்து பயிர்களா இருக்கலாம், சீரியல்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ், வெஜிடபிள்ஸ், எது வேணாலும், எதை வேணுமானாலும் இன்னைக்கு மிளகவே கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த வன தோட்டங்களை நிர்வகித்துக் கொள்ளலாம். சோ முதல்ல என்ன பார்த்தோம், ஒண்ணு வரப்போறங்களில், இரண்டாவது தோப்புகளாக கொண்டு செல்வது, மூன்றாவது பாத்தீங்கன்னா பல்பயன் வேளாண்காடுகள். இந்த பல்பயன் வேளாண்காடுகள்ல தேக்கு ஒரு காம்பனண்டா கொண்டு போயிடலாம். இந்த பல்பயன் வேளாண்காடுகள் நம்ம பத்தி டீட்டெயிலா படிப்போம். இதுல என்ன சொல்ல போறோம், இந்த பல்பயன் வேளாண்காடுகள்ல பல்வேறு விதமான மரங்கள் இருக்கும், வேளாண் பயிர்கள் இருக்கும், தோட்டக்கலை பயிர் இருக்கும், தீவன பயிர்கள் இருக்கும், இது போக உயர் மதிப்பு காடுகள், எல்லா மரங்களும் வரும். அந்த மரங்கள் எல்லா மரங்களையும் போடாம நிரம்பணும், தேக்கு மொத்தம் டாமினா வச்சுட்டு டீக் பேஸ்டு மல்டி பங்கல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, இந்த மாதிரி மூன்று விதமான தொழில்நுட்ப முறைகளில் உண்மையிலேயே தேக்கை விவசாயிகள் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி எடுத்து செல்லும் பட்சத்தில் அதன் மூலமாக ரெகுலர் நிரந்தர வருமானம், பெர்மனன்ட் ரெவன்யூ, லாங் டேர்ம் ரெவன்யூ, ஷார்ட் டேர்ம் ரெவன்யூ, மீடியம் டேர்ம் ரெவன்யூ, இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. ஓகே, இப்ப எப்படி நடலாம் பார்த்தாச்சு, இதை எப்படி ரியல் ஃபீல்டுக்கு எடுத்துட்டு போறோம், எங்கெங்கெல்லாம் வேளாண் பயிர்கள் பயிர் செய்யப்பட்டிருக்கிறதோ, ரெகுலர் அக்ரிகல்ச்சர் லேண்டா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அங்க ஒரே ஒரு உழவு மட்டும் ஓட்டினா போதும், அது டில்லர் போட்டாலும் சரி, இல்லாட்டினா பல்வரைசர் போட்டாலும் போடு, இந்த மாதிரி ஒரு உழவு போட்டாச்சுக்கு அப்புறம் இல்ல 5 ஆண்டுகளுக்கு மேல இந்த நிலத்துல எந்த வேளாண் பயிர்கள் எந்த ஆக்டிவிட்டியும் நடக்கல, லேண்ட் அப்படியே ஓபன் லேண்டாவே இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அந்த நிலங்களில் ஒரு சட்டி கலப்பை, ஒரு தடவை சட்டி கலப்பையில இருந்து உழவு ஓட்டணும், மழை விழுந்தவுடன் ஒரு சட்டி கலப்பை போட்டணும், சட்டி கலப்பை போட்டதுக்கு அப்புறம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு 5 to 6 tons வந்து தொழு உரம், நன்கு மக்கிய காய்ந்த தொழு உரத்தை நல்ல தோட்டம் முழுவதும் இறைச்சி விட்டோம்னா, அதற்கப்புறம் ஒரு கொக்கி கலப்பை போட்டு ஒரு உழவு ஓட்டி விட்டோம்னா, அந்த எருவும் இந்த மண்ணும் நன்றா மிக்ஸ் பண்ணி தோட்டம் நல்ல லெவல்லா உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு நிலத்தை மேம்படுத்துதல், இந்த நிலத்தை மேம்படுத்தின பிறகு என்ன பண்ணணும், நிலத்தை அளத்தல், அதாவது மரத்தை வளர்ப்பதற்காக இந்த அலைனிங். எப்படி அலைனிங், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாராரு அடர் நடவு நடணுமோ, அடர் நடவு குறைந்தபட்சம் இன்றைக்கு எப்படின்னா 6 அடிக்கு 6 அடி, ஏக்கருக்கு 1200 மரம் வரும். இந்த 1200 மரம் நடுறப்ப என்ன, அழகா உங்களுக்கு உழவு ஓட்டியாச்சு, இப்ப 1 அடியிலிருந்து 1.5 அடி குழி தோண்டிடணும். தோண்ட பிறகு அந்த குழிக்குள்ள பேசல் அப்ளிகேஷன்ஸ், தொழு உரம் போடுறவங்க தொழு உரம் படிக்கலாம், ஆர்கானிக் மட்டும்தான் பண்றவங்க ஆர்கானிக் மட்டும் பண்ணிக்கலாம், மாற்றுக்கிறதே கிடையாது, ஆர்கானிக் இன்னார்கு சேர்ந்து பண்றவங்க எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்க ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு 50 கிராம் யூரியா மட்டும் போட்டுட்டு, ஆர்கானிக் பண்ணக்கூடியவங்க ஆர்கானிக் உரங்களை ஒரு 1/2 kg to 2 kg நீங்களுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை உள்ள போட்டுட்டு, அப்ப வந்து நம்ம நன்கு வளர்ந்தக்கூடிய நாற்றுகளை வாங்கி கொண்டு வந்து அதை நடணும், தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள் அதைத்தான் நடணும். அப்படி நடுறப்பதான் என்ன ஆகும், இந்த அலைனிங் முடிஞ்சாச்சு, இந்த அலைனிங் முடிந்த பிறகு நல்ல நாற்றங்கள் வேணும். இந்த நாற்றங்கள் எங்க வாங்கலாம், வனத்துறையில வாங்கலாம், வனக்கல்லூரியில் வாங்கலாம், மத்திய அரசு நிறுவனங்களிலும் வன மரபியல் நிறுவனங்கள்ல வாங்கலாம். அங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, தேர்வு செய்யப்பட்ட ரகங்களிலிருந்து தான் விதைகளை தேர்வு செய்து அந்த விதைகள் மூலமாக நம்ம எடுத்துருவோம். சில விவசாயிகள் என்ன நினைப்பாங்க, சார் நானே நாத்து உற்பத்தி பண்ணணும் நினைக்கிறேன், எனக்கு ஆலோசனை கொடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, வனக்கல்லூரியில் இல்ல வனத்துறையில போய் நல்ல ரகங்களை கேட்டு வாங்க, உங்களுக்கு என்ன ரகங்கள் வேணுமோ, நிலம்பூர் தேக்குனா நிலம்பூர் தேக்கு, தமிழக தேக்குனா தமிழக தேக்கு, கொன்னி தேக்குனா கொன்னி தேக்கு, டாப் ஸ்லிப்னா டாப் ஸ்லிப், செங்கோட்டைனா செங்கோட்டை, முதுமலைனா முதுமலை, இந்த மாதிரி தேக்குகளை வரும் இல்லையா. இந்த ரகங்கள் நான் சொன்னேன், TK07, TK19, TK20, 21, இந்த மாதிரி பல்வேறு தெய்வம், சையபரி ப்ராவினன்ஸ், சிட்டாகோங் ப்ராவினன்ஸ், இந்த மாதிரி மரங்கள்லாம் கொஞ்சம் நாற்றுகள் கிடைக்கும், இந்த மரங்களையும் வரலாம், இதுல இருந்து விதைகளை மட்டும் வாங்கிக்கலாம். இந்த விதைகளை வாங்கி விதை நேர்த்தி தான் இங்க முக்கியம், ஏன்னா இந்த மரத்துல வந்து கடின உரை இருக்கும், தேக்கு விதைக்கு மேல கடின உரை இருக்கும். அப்ப என்ன ஆகும், விதை நேர்த்தி பண்ணக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கும். இந்த விதை நேர்த்தி எப்படி பண்ணலாம், ஒரு 12 மணி நேரம் தண்ணியில் உர வைக்கணும், ஒரு 12 மணி நேரம் காய வைக்கணும் இல்லையா, ஒரு நாள் பூரா தண்ணியில உர வைக்கணும், ஒரு நாள் பூரா காய வைக்கணும். இப்படி காய்ச்சல் பாய்ச்சல் இந்த மாதிரி 14 to 15 நாளைக்கு பண்றப்ப என்ன ஆகும், இந்த விதையுடைய உரை இருக்குல்ல, உரை நல்லா மெதுவாகி அதற்கப்புறம் என்ன ஆகும், இந்த முளைப்பு திறனை கூட்டும். அப்படி தேர்வு செய்யப்பட்ட விதை நேர்த்தி செய்தவுடன் இந்த விதைகள்லாம் எடுத்து மேட்டுப்பாத்தி உருவாக்க வேண்டும். இந்த மேட்டுப்பாத்தி எப்படி பண்ணணும், 1 மீட்டருக்கு 1 மீட்டர் கூட பண்ணலாம் இல்லையா, 10 மீட்டருக்கு 1 மீட்டர் நீளம், 10 மீட்டர் 1 மீட்டர் அகலம், நல்ல ஒரு 40 to 45 cm உயரத்துக்கு மண்ணை உயர்த்தணும், நிலத்திற்கு கீழே 1 அடியில மண்ணை தோண்டி இந்த மண்ணை பூரா ஒரு 1 அடிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி, அதாவது தொழு உரம், மண்ணு, மணல் எல்லாத்தையும் 1:1

0: 1 இந்த ரேஷியோல கலந்து இந்த பாத்திய உருவாக்கி இந்த பாத்திய ஒரு 1.5 அடிக்கு உயர்த்தி அங்க வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 1 கிலோ அளவுல அதாவது நேர்த்தி செய்த விதைகளை பரவி விட்டு அந்த விதைகளை லைட்டா ஆள்காட்டி வரல வச்சு அப்படியே மண்ணுக்குள்ள போற மாதிரி ஸ்லோவா அப்படியே அமுத்தி விட்டுரும். அமுத்தி விட்டாச்சுன்னா என்ன ஆகும், அது அந்த முளைப்பு திறனுக்காக உள்ள போயிடும். அதற்கு மேல 1 இன்ச் ஒரு மணல் பரப்பு, மணல் மற்றும் மண் மிக்ஸ வந்து போட்டுட்டு டெய்லி தண்ணி கட்டணும், காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை. இது ஏன் சொல்றோம்னா, யாராவது தேக்கு சார்ந்த நாற்றங்கால் பண்ணை உருவாக்குறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த தொழில்நுட்பம் மிகப்பெரிய உள்ள போயிடும். அப்ப என்ன ஆகும், டீசென்ட்ரலைஸ் நர்சரிஸ் வரும், டீசென்ட்ரலைஸ் நாற்றங்கால் கிடைக்கும். அப்ப என்ன ஆகும், எல்லாருக்கும் ஒரே இடத்துல போய் நாற்று வாங்குறது போய் எங்கெங்கெல்லாம் நாற்று தேவைய மாவட்டம் தோறும் பிளாக் தோறும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இப்படி டெய்லி தண்ணி ஊத்துறப்ப ஒரு குறைந்தபட்சம் 21 நாள் அதிகபட்சம் 45 நாட்குள்ள விதைகள் முளைக்கப்பட்டு நன்றாக நாற்றுகள் வளரும். அந்த நாற்றுகளை எப்படி பராமரிக்கணும், நல்ல நேராக வளரக்கூடிய நாற்றுகளை மட்டும் நல்லா பராமரிச்சு அதற்கு தேவையான உரங்களை இட்டு நல்ல ஒரு 2 அடி 3 அடி வளர்ந்த நாற்றுகளை வந்ததுக்கு அப்புறம் அந்த நாற்றுகளை பிரித்தெடுத்து அந்த விதை கிழங்குகளை உருவாக்க வேண்டும். அதை எப்படி பண்ணணும், காலர் என்று அழைப்பார்கள், அந்த காலருக்கு மேல 2 சென்டிமீட்டர் அதாவது தண்டு பகுதியில 2.5 சென்டிமீட்டர் வேர் பகுதியில 22.5 சென்டிமீட்டர் ஏறக்குறைய 25 சென்டிமீட்டர் ஒரு அடிக்கு கம்மியான அளவுக்கு விதை கிழங்குகளை தேர்ந்தெடுத்து அந்த விதை கிழங்குகளை வந்து என்னன்னா பக்க வேர்கள்லாம் வெட்டிட்டோம்னா நல்லா பியூட்டிஃபுல்லா கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கு அப்படியே பண்ணி நட்டலாம், நட்டா என்ன ஆகும், நல்ல வீரியமாக ஒரு குளோனல் முறையில் நாற்றுகள் உற்பத்தி எப்படி வருதோ அந்த மாதிரி வளரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாற்றுகள் உண்டு. இல்ல சார், நான் இதை உற்பத்தி பண்றதுக்கு 1 ரூபாய் ஆயிருது எனக்கு, நான் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் நடப்போறேன்னா அந்த கிழங்குகளை ஒரு பையில வச்சிட்டீங்கன்னா ஒரு 3-4 மாதங்களுக்கு அப்புறம் 1 அடியிலிருந்து 2 அடி நாற்றங்களாக உருவாகும். அந்த மாதிரி நாற்றங்களை தான் நீங்க கொண்டு வந்து எங்க நடணும், நம்ம நிலத்தை தேர்வு செய்து அந்த நிலத்தை பண்படுத்தி இப்ப அலைன் பண்ணி என்ன 6:6 10:10 12:12 15:15 இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணிட்டோம். பண்ணிட்டு இந்த அலைன்மெண்ட் பண்ண பிறகு 1 அடியிலிருந்து 1.5 அடி குழியில போட்டு நம்ம பேசல் உரங்களை உள்ளெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இந்த நாற்றங்காலை நட வேண்டும். இந்த நாற்றங்கால் எங்கெங்கெல்லாம் மானாவாரியா நடுறீங்களோ அங்கெல்லாம் மழை காலங்களிலும் எங்கு வந்து தண்ணி இருக்கோ மழை காலங்களில் நடப்பட்டு மற்ற ரெகுலர் நீர்ப்பாசனம் தேக்க மரத்தை பொறுத்தல் 2 விதமா வளர்க்கலாம். அதாவது தேவைப்படும் போது நீர், அப்புறம் கண்டினியூஸ் தொழில்நுட்பம் சார்ந்த நீர். இந்த 2 கொடுக்கறப்போ என்ன ஆகும், தேக்கு வேகமாக வளர்ந்து நல்ல பயனளிக்க கூடும். மீண்டும் ஒருமுறை ஒரு நல்ல தொழில்நுட்பத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்னைக்கு நம்மளுடைய எபிசோட்ல தடிமரங்களின் அரசனான தேக்கு மரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்திபன் சார் சொல்ல கேட்டோம். இந்த தேக்கு மர வளர்ப்பு பற்றிய தொழில்நுட்பங்கள் இதோட முடியலைங்க, இன்னும் இத பத்தின நிறைய தகவல்கள் இருக்கு, அதெல்லாம் நாம அடுத்த வார நிகழ்ச்சியில கேட்கலாம். Stay tuned with FM 103 Coimbatore. வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் K.T. பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு N. பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஸ்லோவாக்கியா பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ரயில்வே, உற்பத்தி, பசுமை தொழில்நுட்பம் மற்றும் வாகன தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவுக்கு மேலும் உத்வேகம் அளிக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் வரி சலுகைகள் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடான் திட்டம் நடுத்தர வர்க்கத்தினரின் விமான பயண கனவை நனவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் வந்தே பாரத், நமோ பாரத் போன்ற ரயில் சேவைகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 81 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 12 கோடி குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த சாதனைகள் தொடரும் என்றும் திரு பியூஷ் கோயல் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அறிவியல் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்தார். அரசின் முக்கிய திட்டங்களில் தொழில்நுட்பம் ஒரு அங்கமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உயிரி தொழில்நுட்பத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காலை உணவு திட்டம் 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முதல் கட்டமாக செப்டம்பர் 17 முதல் இந்த திட்டத்தை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பெண் படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திமுக, அஇஅதிமுக, பிஜேபி, பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அமமுக ஆகிய கட்சிகளும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன. சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளையும் உரிய காலத்திற்குள் மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21 தேதி தொடங்கி 27 தேதி வரை நடைபெறும் என்று

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இந்தியா, தாய்லாந்து உள்பட 16 நாடுகளைச் சேர்ந்த 350-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 44 நாடுகளைச் சேர்ந்த 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசீசா யாக்குபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள். அழகான பிளசன்டான ஈவினிங் டைம்ல 8:05 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம் நிகழ்ச்சியில நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார். நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் பாடல் பிக் பாக்கெட் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் P சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன்.

கேட்ட பாடல் நாயகன் படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து பாடியது. பாடலாசிரியர் இளையராஜா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் குரு சிஷ்யன் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் மனோ மற்றும் கே சித்ரா பாடியது. பாடலாசிரியர் இளையராஜா.

8:24 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். இதமான பாடல்களினுடைய வரிசையில் கேட்ட பாடல் மாவீரன் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் மலேசிய வாசுதேவன் மற்றும் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன்.

கேட்ட பாடல் பாலைவனச்சோலை படத்திலிருந்து. சங்கர் கணேஷ் இசையில், வாணி ஜெயராம் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. நிகழ்ச்சியில் அடுத்து பௌர்ணமி அலைகள் படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையில் எஸ் ஜானகி மற்றும் கே ஜே யேசுதாஸ் பாடியது, பாடலாசிரியர் புலமைப்பித்தன்.

0: 8:43 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் கேட்டு ரசித்த பாடல் ஜோதிமலர் படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் SP பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் கலைஞானம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கல்யாண அகதிகள் படத்திலிருந்து VS நரசிம்மன் இசையில் பி சுசிலா மற்றும் ராஜ் சீதாராமன் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.
1: அடியே

ரசித்த இந்த பாடல் கொடிபறக்குது படத்திலிருந்து. ஹம்சலேகா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் உன் கண்ணில் நீர் வழிந்தால் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103. காலம் மாறினாலும் இசையின் அழகு மாறாது என்பதை நிரூபித்த பாடல்கள். காதல், கவிதை, வாழ்க்கை, உணர்வுகள் என அனைத்தையும் இசையாக பேசிய பாடல்கள். நினைவுகளை தூண்டும் அந்த பொன்னான பாடல்களுடன் நேயர்கள் இணைந்து கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறக காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களின் தொகுப்பு. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் பௌசியா. எதுக்கு இந்த கோபம் மச்சான், என்னையும் உன்னையும் ஏன் படைச்சான், இந்த கனி இனிப்பு தனி மனசு வச்சா மண் மேல நாம் வாழ்ந்திடலாம் அன்பால. அன்பு மகன் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலில் நடனமும் மிகவும் பிரபலம். பாடலில் நடனம் தங்கப்பன் மாஸ்டர் மற்றும் ராகினி. 1961 வெளிவந்த அன்பு மகன் திரைப்படத்திலிருந்து டி சலபதி ராவ் இசையில் டாக்டர் ஷீர்காலி, எஸ் கோவிந்தராஜன், எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடலாசிரியர் ஏ எஸ் ராஜகோபால்.

கம்பளக்கங்கும் பொறுக்கி எடுத்தாழகுரங்கும் கம்பளக்கங்கும் பொறுக்கி எடுத்தாழகுரங்கும் சொல்லி சொல்லான் போ

கணக்கு பொண்ணு திருக்கு பொண்ணு இருக்க இருக்க பழகும் கண்ணு. கணக்கு பொண்ணு திருக்கு பொண்ணு இருக்க இருக்க பழகும் கண்ணு. சொல்கரும் அவசியத்து அவசியத்து கண்ணிருந்தோம் மத்தாப்பு பொண்ணு பார்த்த ரோஜாப்பு.

பார்த்தம் கண்ணே எனக்கு தகுந்த அழகு பொண்ணே. எதுக்கு இந்த பருத்தம் கண்ணே எனக்கு தகுந்த அழகு பொண்ணே. உனக்கு சும்மா சொன்னேன் நான்.

0: சமயத்தில் நேரம் 9:22 நேயர்கள் இணைத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், ஒரு பார்வை 1000 வார்த்தைகள் பேசும், ஒரு கண் காதலை வெளிப்படுத்தும். அப்படிப்பட்ட இனிய காதல் உணர்வுகளை மென்மையாக சொல்லும் பாடல் இது. 1961 வெளிவந்த எல்லாம் உனக்காக திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் ஏ.எல். ராகவன், எல்.ஆர். ஈஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் கூமா கிருஷ்ணன்.
1: கண்ணாலே காதல் கடிதம் எழுதுறே,

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு, காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களின் தொகுப்பு. பழைய பாடல்களின் இனிமையே தனி. காலம் கடந்தாலும் அவை மனதில் என்றும் புதிதாய் மலர்கின்றன. மெல்லிசையின் இனிமை, கவிதை போன்ற வரிகள், மனதை வருடும் குரல்கள், இவை அனைத்தும் இணைந்து ஒரு பாடலை ரசிகர்களின் மனதில் நிலைத்திருக்க செய்துள்ளன. அதோ அப்படி ஒரு பாடல் மூடினாலும் திறந்தாலும். 1961 வெளிவந்த குமார ராஜா திரைப்படத்திலிருந்து டி ஆர் பாப்பாவின் இசையில் ஜே பி சந்திரபாபு, கே ஜமுனா ராணி பாடியது. பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம்.

0: என்னை பாருங்க, என்னை என்னை என்னை
1: என்னை எனக்காகவே

0: எனக்காக இன்பராணி இன்பராணி இன்பராணி இன்பராணி.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலைக.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

சமயத்தில் நேரம் 9:30. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களின் தொகுப்பு. காதல் சில நேரங்களில் வார்த்தைகளில் ஆரம்பிக்காது, ஒரு பார்வையில் தொடங்கும். கண்களும் கண்களும் சந்திக்கும் அந்த நொடியிலேயே மனம் தனது ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள தொடங்கிவிடும். அப்படி ஒரு இனிமையான பாடல் கண்ணும் கண்ணும் திருடாதே. திருடாதே திரைப்படத்திலிருந்து எஸ் எம் சுப்பையா

கொள்ள தொடங்கிவிடும். அப்படியொரு இனிமையான பாடல் கண்ணும் கண்ணும் திருடாதே. திருடாதே திரைப்படத்திலிருந்து எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் கே ஜமுனா ராணி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களின் தொகுப்பு. அடுத்த பாடல் இந்தியாவின் முதல் முழு நீள காஷ்மீர் வண்ண திரைப்படமான தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து. காஷ்மீரின் அழகிய பின்னணியில் ஜெமினி கணேசனும் வைஜெயந்தி மாலாவும் இணைந்து பாடி ரசிக்கும்படி உருவான இந்த மெலடி பாடல். 1961 வெளிவந்த தேன் நிலவு திரைப்படத்தில்

0: நிலையத்தில் நேரம் 9:39 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவியங்களின் தொகுப்பு. வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் திடீரென்று வந்து கதவை தட்டும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையே மாறிவிடும். அப்படிப்பட்ட உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் துள்ளலான இசையில் சொல்லும் பாடல் இது. இன்று கேட்பவர்களையும் உற்சாகப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. 1961 வெளிவந்த நல்லவன் வாழ்வான் திரைப்படத்திலிருந்து டி ஆர் பாப்பாவின் இசையில் ஏ எல் ராகவன் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் எம் கே ஆத்மநாதன்.
1: அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ், இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு அந்த நியூஸ். அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ், இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு அந்த நியூஸ்.

0: கரெக்டு.
1: அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸு, இப்போ கிடைச்சிருக்கு நமக்கு அந்த நியூஸ். அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸு.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நாளை காலை 6:55 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இயற்கையை ரசிக்க தெரிந்த மனதிற்கு இந்த உலகமே ஒரு கவிதை. மலர்கள், மலைகள், தென்றல், நீரோடைகள் என எங்கு பறந்து விருந்திருக்கும் இயற்கையின் அழகை இசையாக வர்ணிக்கும் பாடல் இது. இயற்கையின் ஒவ்வொரு படைப்பிலும் அற்புதத்தை எளிமையாகவும் இனிமையாகவும் எடுத்துச் சொல்லும் மறக்க முடியாத பாடல். 1961 வெளிவந்த பணம் பந்தியிலே திரைப்படத்திலிருந்து கே.வி. மகாதேவன் இசையில் TM சவுந்தரராஜன், S. ஜானகி பாடிய பாடல். பாடலாசிரியர் காமு ஷெரீஃப்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களின் தொகுப்பு. பார்வையில் பிறக்கும் காதல், மனதில் மலரும் கனவுகள், இசையில் கலந்த உணர்வுகள், இவற்றை அழகாக சொல்லும் இந்த பாடல் இன்னும் ரசிகர்கள் மனதில் தனி இடம் பெற்றுள்ளது. 1962 வெளிவந்த கவிதா திரைப்படத்திலிருந்து கே.வி. மகாதேவன் இசையில் பி. சுசீலா, கே. ஜமுனாராணி பாடியது. பாடலாசிரியர் ஏ. மருதகாசி.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நாளை காலை 6:55.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

நேரம் 9:51. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களின் தொகுப்பு. காதல் வந்துவிட்டால் வார்த்தைகள் தேவையில்லை. சில நேரங்களில் கண்களே மனதின் மொழியாக மாறிவிடும். பேசாமல் சொல்லும் உணர்வுகளே காதலின் அழகான தருணங்கள். இதோ காதல் பேசும் அந்த இனிய கண்களின் மொழியுடன் 1962 வெளிவந்த செங்கமலத்தீவு திரைப்படத்திலிருந்து கே.வி. மகாதேவன் இசையில் எம்.எஸ். ராஜேஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் திருச்சி தியாகராஜன்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு. மலர்கள் மலர்வதைப் போலவே சில பாடல்கள் மனதில் மலர்கின்றன. இனிமையான வரிகள், துள்ளலான இசை, மகிழ்ச்சியை தூண்டும் குரல்கள், இவை அனைத்தும் சேர்ந்தால் அது என்றும் மறக்க முடியாத

ஒரு பாடலாக மாறிவிடும். இதோ அது போல ஒரு பாடல் 1962 வெளிவந்த செந்தாமரை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கே டி சந்தானம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மயிலிறக காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களின் தொகுப்பு. கருப்பு வெள்ளை திரையில் பிறந்த இந்த வண்ணமயமான மெட்டுக்களை கேட்டு உங்கள் இரவும் இனிமையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. நன்றி நேயர்களே, இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கோஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபிட்டிஸ் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்து கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள்.

இன்னைக்கு மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் கால் பண்ணி 1980 92 வரைக்கும் வந்த திரைப்படங்கள்ல இருந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ணுங்க 04221023131704646 அப்படிங்கிற நம்பருக்கு. நிகழ்ச்சியில உங்க கூட நான் பௌசியா. நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க காமநாயக்கன் பாளையம் வி மேட்டூர்ல இருந்து சுஜாதா மோகன், அதுல்யா, மரகதம், ஆறுச்சாமி, மதுரிமா இவங்க விருப்பமாக பாடல் வந்துகிட்டே இருக்கு. நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து.

0: அஞ்சு நிமிஷம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற நேயர்கள் இன்னைக்கு கால் பண்ணலாம். அடிக்கடி கூப்பிட்ற நேயர்கள் இன்னைக்கு மத்தியானம் பேசியிருப்பீங்க, இன்னைக்கு காலையில் பேசியிருப்பீங்க. அந்த மாதிரி நேயர்கள் வந்து புதிதாக வர நேயர்களுக்கு வழி கொடுத்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க நேயர்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம். லைன்ல யார் அப்படின்னு பார்த்தரலாம். வணக்கம். வணக்கம்
1: மேடம்.
0: சேரன் மாநகர்ல இருந்து
1: ராஜேஷ். மேடம்
0: ராஜேஷ், என்ன பாடல் வேணுங்க?
1: படம் ராஜாதி ரோஜா கிளி, எஸ்பிபி சார் பாடின யாரோ மன்மதன்கிற பாடல்.
0: இதோ அந்த பாடல்.
1: தேங்க்ஸ்.

0: ஒன்றில் சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நாளை காலை 6:55.
1: என்றும் நீங்கள்
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேர்களுடைய விருப்ப பாடல்களை மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும். அடுத்த காலர் வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் மேடம், நான் கோவை காந்திமால இருந்து போனா பேசுறேங்க.
0: என்ன பாடல் வேணுங்க
2: மேடம்? எனக்கு சோலையம்மா படத்துல இருந்துங்க அந்த மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில பாடல் போடுங்க மேடம். வாய்ப்புக்கு நன்றி.
0: இதோ அந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். அடுத்த காலர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வேலன்மா நகர்ல இருந்து ராஜேஸ்வரி.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு பிள்ளைக்காக படத்துல, பிள்ளை நிலா படத்துல இருந்து மலேசியா வாசவன் ஜானகி மாப்பாண்ணா அழகே அழகே என்னோட வா அந்த பாட்டு.
0: இதோ அந்த பாடல்.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103-இல் சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நாளை காலை 6:55 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கம் பவிசி அம்மா, நான் பீடம்பள்ளி வாசுதேவன்.
0: ரொம்ப நலமா இருக்கும். என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு இன்று நீ நாளை நான் பாடல் இருந்து முட்டு விட்ட முள்ளக்கொடி பாட்டுமா.
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றிம்மா, நன்றிம்மா.

0: 25 நிமிஷத்துல மெலடி மெட்டுக்கள் கேட்டு நேர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அடுத்த காலர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: மதுக்கரை சேர்பாளையத்துல வெள்ளிங்கிரி வாசனுங்க.
0: என்ன பாட்டு வேணுங்க?
1: படம் வந்துங்க இது நம்ம ஆளுங்க. பாட்டு வந்து அம்மாடி இதுதான் காதல், அந்த பாட்டு வேணுங்க.
0: இதோ இந்த பாடல்.

0: ஸ்தோத்ரி. இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாவட்டத்தில் இருக்கிற நேயர்கள் கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்களை சொல்லலாம். அடுத்த காலர், வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். இன்னைக்கு மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கிற நேயர்கள் கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்களை சொல்லலாம். அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கம், நான் முருகானந்த் பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: பொல்லாதவன் படத்துல இருந்து வாராண்டி வாராண்டி.
0: இதோ அந்த பாடல்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் இருக்க நேயர்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததாக வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கோவையிலிருந்து சதீஷ் தம்பிக்கு எந்த ஊரு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103-இல் சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நாளை காலை 6:55 நிலையத்தில் நேரம் 10:41. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். நேர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்த காலர் யார்? இங்கிருந்து வணக்கம். வணக்கம்.
1: பொள்ளாச்சியிலிருந்து பாப் கண்ணன்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: மண்வாசனை படத்திலிருந்து ஏதோ ஒரு பாட்டு போடுறோம்.
0: சரிங்க. ஓகே. ஸோ மண்வாசனை திரைப்படத்திலிருந்து வெள்ளலூர், கஞ்சிகோணாம்பாளையம், நாராயணன், சுசீலா, அனிதா, மோகன், உஷாராணி, தனுஷிகா இவங்களும் வந்து பாடல் கேட்டிருக்காங்க. பொத்தி வச்ச மல்லிகை மட்டு பாட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதோ அந்த பாடல்.

0: 10:46 நிமிடம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கல்ல நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவை செல்வபுரம் சையத்ரத்து பேசுறமா.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு வந்து நெற்றிக்கன் படத்துல மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு அந்த பாட்டு.
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றி.

கொக்க ஜம் கொக்க தரு கிட்ட ஜம் தரு கிட்ட ஜம் கொக்க தரு கிட்ட தோம் தை தை தை தி தை தி தை தை தை தை தை தை தை தை தாம் தத்தும் தீம் தத்தும் தீம் தத்தும் தை தத்தை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தகதி மீத கஜுனுதா

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவழைப்பாளர் யார் எங்கிருந்து? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? லைன்ல தான் இருக்கீங்க. ஓகே, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலா? பாடல் வந்துட்டே இருக்கு, பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து.

இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. நன்றி நேயர்களே, இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103. நேர்களே, இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளுக்கான அறிவிப்பு. காலை 6:02 காலை தென்றலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் பி ஜான்.

கென்னடி அவர்கள். தொடர்ந்து பி சுசீலா, ஜிக்கி, திருச்சி எஸ் எம் யூசுப், எஸ் ஜானகி, சூளமங்கலம் சகோதரிகள், வாணி ஜெயராம் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலைக, 7:00 வணக்கம் கோயம்புத்தூரில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 7:30 முன் செல்லடா பார்வை மாற்று திறனாளி ஆராய்ச்சி மாணவர் பிரதீப் அவர்கள் வழங்கும் உரை, 7:40 நம்மை சுற்றி வானிலை அறிக்கையை தொடர்ந்து சேவை செய்திகளை 7:55 கேட்கலாம், 8:02 வணக்கம் கோயம்புத்தூரில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 சிறுவாணி சாரல், 10:02 இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பமாக, 11:02 இன்றைய நேயர், 11:30 வண்ணப்பூக்கள், சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் மற்றும் மாரத்தான் ரன்னர் ஆர் வெங்கடேசன் அவர்களுடன் நேர்முகம், 12:00 வசந்த இல்லத்தில் ஹலோ தோழி, 12:50 பூந்தென்றல், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் இ பஸ் சேவா ஸ்கீம், 2:30 ஊர்புறத்திலே கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுல்தான்பேட்டை வட்டாரத்தில் சுய உதவி குழுக்களால் உருவாகிய தொழில் முனைவோர்களின் அனுபவ கருத்துக்கள், 3:02 டீ டைம், 3:30 என்சிஇஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 5:02 சித்திரை செவ்வானம் கதைகளின் வழியே திருக்குறள், 6:00 பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை, வேலுண்டு வினையில்லை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சரஸ்வதி சபதம் ஆத்தாவுன் கோவிலிலே ஞான குழந்தை தேவர்மகன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம், 6:40 முதல் 7:15 வரை பொன்மாலை பொழுது, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி கண்ணோட்டம், 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி மணி அவர்களின் தற்சார்பு இயற்கை முறை விவசாயம் குறித்து அனுபவ கருத்துக்கள், 8:05 இதம் ரிதம், 9:15 மயிலிறகு, 10:00 மெலடி மெட்டுக்கள் நேர் விருப்பமாக, 10:59 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள், சென்னை அஞ்சல். சென்னை மெட்சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம், கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 34°C, குறைந்தபட்சமாக 25°C, திருப்பூரில் அதிகபட்சமாக 37°C, குறைந்தபட்சமாக 26°C, ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 38°C, குறைந்தபட்சமாக 27°C, சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 36°C, குறைந்தபட்சமாக 26°C, பாலக்காடில் அதிகபட்சமாக 34°C, குறைந்தபட்சமாக 27°C, நீலகிரியில் அதிகபட்சமாக 24°C, குறைந்தபட்சமாக 17°C வெப்பம் பதிவாகியுள்ளது. நேயர்களே, இனி தொடர்ந்து காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல்.

104.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். ஆம் நேயர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் முதலாவதாக மனோ சுஜாதா பாடியுள்ள பாடல், பாடல் பழனி பாரதி, இசை சிற்பி. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் உள்ளத்தை அள்ளித்தா. ஆம் நேயர்களே, மனிதர்களாகிய நமக்குள்ளே ஒரு அன்பு இருக்கும்போது உயிரினங்களுக்குள் அந்த அன்பு இருக்காதா? அந்த அன்பை இந்த இரவு வேளையில் சொல்லும்போது நீங்களும் இதோடு பாடலாமே வாருங்கள். உள்ளத்தை அள்ளித்தா படத்திலிருந்து இந்த சிற்றிட்டு குருவிக்கு.

அன்பு நேயர்களை, இரவு நேரத்தில் இசையை ரசித்து கொண்டு விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க, இல்லை இல்லை, சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் தேவாவின் இசையமைப்பில் வாலி ஏற்றிய பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுரேனியம் சித்ரா. வான்மதி படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. இந்த இரவு வேளையில், இந்த வைகிரியில் இந்த வான்மதியின் சத்தம் உங்களுக்கு கேட்கட்டுமே.

அடுத்து வரும் பாடல் அருண்மொழி தேவி பாடியுள்ளது. இளையராஜாவின் இசையமைப்பில் பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. நாட்டுப்புற பாட்டு படத்திலிருந்து. இதோ இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது? இசையாய் உங்கள் செவிகளில் கேட்கட்டுமே.

இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது மனசு மயங்கும். வழங்கிக் கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய் நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடல் பரம்பரை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. பாடலை பாடியவர்கள் மனோ சுஜாதா. காளிதாசன் இயற்றி தேவாவின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. இன்று ஆனி மாதம் 1, நேற்று அந்த மாதத்தில் இதோ இன்றைக்கும் இந்த பூ பூக்கட்டும் என்று சொல்லி வைகாசி மாதத்தை நினைவுபடுத்துகிறதோ

இனிய இசை தந்து கொண்டிருக்கின்றது மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் அடுத்து எஸ்பி பாலசோனியும் சித்ரா பாடியுள்ள பாடல், பாடல் வாலி இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் பூவரசன். பூவுக்கு ஒரு ராணி இருக்கும்போது இந்த ராணிக்கு இந்த பூவரசன் இருக்க வேண்டுமோ என்னவோ.

இன்னிசை மெல்லிசை தேனிசை இம்மூன்றும் வலம் வந்து கொண்டிருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக. மனதை இசையை வைப்பது இசை, அதை தருவது உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேரம் 11:30. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலை கேட்க ஆவலோடு இருப்பீர்கள் அல்லவா? இதோ சொல்லாமலே வரும் இந்த பாடல் உங்களுக்காக. ஆம், பூவே உனக்காக படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் சுஜாதா பாடியுள்ள பாடல். பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பிரியம் படத்திலிருந்து அரியரன் சித்ரா குரல்களில் ஒலிக்கின்றது. வைரமுத்து இயற்றி வித்யாசாகர் இசையமைப்பில். இதோ இந்த உடையாத வெண்ணிலா உங்கள் வீட்டு முற்றத்தில் இருக்கட்டுமே.

முகநூல் வழியே ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். பதிவு செய்கிற செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அந்த வகையில் தியாகராய நகரிலிருந்து ரங்கராஜன் என்ற அன்பு நேயர் வெல்கம் ஆர்ஜி பீட்டர் தித்திக்கும் இனியிரு வணக்கம் வாழ்த்துக்கள் என்று சொல்லியும் திருமழிசை அஸ்வினி ராகராஜ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் வணக்கம் வாழ்த்துக்கள் என சொல்லியும் இருக்கிறார்கள். தொடர்ந்து எப்போதும் வழக்கம் போல மாதவரம் வீரராகவன் அன்பு நேயர் உள்ளத்தை அள்ளித்தந்த நிகழ்ச்சி உணரும் மனதில் வந்த மகிழ்ச்சி வானில் மின்னும் வெண்ணிலவு வானொலி பின்னும் பாடல் அழகு வசந்த கால கீதங்கள் இனிய வரவு வளமை தரும் பண்பலை நிகழ்வு வாடிய மனதில் தேடிய பொலிவு வழங்கும் தொகுப்பு அழகிய தரவு என பதிவிட்டிருக்கின்றார். நன்றி வாழ்த்துக்கள். விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் என்ற அன்பு நேயரும்

இரவு வணக்கம். சிட்டு பாடல் இனிமை தொகுப்பாளர் பீட்டர் உலக்கு வாழ்த்துக்கள், விவித் பாரதி தமிழகமும் நன்றி என்று சொல்லியிருக்கின்றார். தொடர்ந்து ஏமலதா அவர்களும் குட் நைட் என்று பாடலை ரசிக்கிறார்களா அல்லது தூங்கிச் சென்று விட்டார்களா என்று தெரியவில்லை. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களும் ஆரம்பமே அசத்தல் சிட்டு சிட்டு குருவிக்கு கூடியதற்கு பாடல் அருமை சார். மீரா வெங்கட்ராமனின் அன்பு நேரம் இனி இரு வணக்கம் பீட்டர் சார், நலமா என கேட்டிருக்கிறார்கள். நலம் நலமறியாவல். அடுத்து கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் அன்பு நேயர் மனசு மயம் நிகழ்ச்சிக்கு எனது இனிய இரு வணக்கங்கள் என பதிவிட்டிருக்கின்றார். விழுப்புரத்து முரளிதரன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என ஒரு பதாகையை பதிவிட்டிருக்கின்றார். கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து சாங் சூப்பர் எக்ஸலண்ட் குட் ஜாப் என பாராட்டியிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் என்ற அன்பு நேயரும் மனசு மயம் நிகழ்ச்சியில் இந்த இரவு நேரத்துக்கு மேலும் மெருகூட்டும் விதமாக பாடல்கள் வலம் வருகின்றன பாராட்டுக்கள் என சொல்லியிருக்கின்றார். அடுத்து கோவை ஆணைக்கட்டி பழப்பள்ளி குணசேகரன் அன்பினர் வாழ்த்துக்கள் என பாராட்டியிருக்கின்றார். அல்லிநகரம் எஸ் மகாதேவன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பூவரசன் பாடல் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். தருமபுரி முனிராஜ் ஸ்ரீதேவி என்ற அன்பு நேயர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கிறார்கள். செல்வராஜ் அவர்களும் வாழ்த்துக்கள் வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். புரசேவாக்கம் சௌந்தரராஜன் அவர்களும் மனசமய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து வேப்பூர் வட்டம் கடலூர் மாவட்டத்திலிருந்து சிறுபாக்கம் செல்வராஜ் ஜெயந்தி அன்பு நேயர்களும் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். பர்வதவர்த்தினி என்ற அன்பு நேயர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் உள்ளத்தை அளித்தா, வான்மதி, நாட்டுப்புற பாட்டு, பரம்பரை, பூவரசன், பூவி உனக்காக ஆகிய படங்கள் ஒழித்த பாடல்கள் அருமை மிக்க நன்றி சார் என சொல்லியிருக்கின்றார். இனிவரும் பாடல்களும் அருமையாக இருக்கும் என்று நம்பிக்கையில் காத்திருங்கள். அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களும் அனைத்து பாடல்களையும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் சூப்பர் சார் என சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தது ஏனென்றால் இந்த பாடலில் வரும் ஒவ்வொரு வரிகளும் நிச்சயமாகவே அதை ரசிக்கும்படியாக இருக்கின்றன. எப்படி சித்ரா பாடியுள்ள பாடல் வைரமுத்து ஏற்றி ஏஆர் ரகுமன் இசையமைப்பில் பாம்பே படத்திலிருந்து இந்த கண்ணாலினி பாடல் எனக்காக உங்களுக்காக.

ராவன் அப்துல்லா படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். அறிவுமதியை ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலித்தது அந்த பாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக சிறைச்சாலை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல் இசை இளையராஜா.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்.

நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.1 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் பூமணம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உடல் வரும் இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து புத்தாடே ரோஜா.

சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராஜத்தை பாடி சின்ன கண்ணன் அழை

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: நேரில் இதுவரை இணைந்திருந்தது திரையிசையில் பக்தி பாடல்கள். நேரம் 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அடையாறு டி பாலசுப்ரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில், மகிஷாசுரமர்தினி, கவுளராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கண்டச்சாப்பு தாளம்,

அடுத்து ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் சதா பஜாமி. முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி. லலிதா ராகம் ரூபகதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அடையாறு டி பாலசுப்ரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து எந்துக்கு பெத்தல ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அடையாறு டி பாலசுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில்

0: நேரம் 5 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவத் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலமாக நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேயர்கள் இனி கேட்கலாம்
1: அருள்மணி மாலை.
0: நிகழ்ச்சியில் முதலாவதாக ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம், பாடியவர் நித்யஸ்ரீ மகாதேவன்.